நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 25 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 31 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16 தேதி ஞாயிற்றுக்கிழமை. மதியாலை 820 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் இப்பொழுது 5:50

ஆல் இண்டியா ரேடியோ இசையோடும் பொருளோடும் குரல் தரும் இனிய செய்திகளை கேட்டுணரும் நேரம் இது. குரல முதம் கேட்கலாம்.

0: தன்னை மறந்து உறங்குபவர்கள் ஒரு வகையில் இறந்தவர்களே ஆவர். அந்த வகையில் தன்னை மறக்கச் செய்யும் கல்லை உண்பவர்கள் நஞ்சை உண்டவர்கள் ஆவர். குறள் எண் 926, அதிகாரம் கல்லுண்ணாமை.
1: துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர்.
0: தன்னை மறந்து உறங்குபவர்கள் ஒரு வகையில் இறந்தவர்களே ஆவர். அந்த வகையில் தன்னை மறக்கச் செய்யும் கல்லை உண்பவர்கள் நஞ்சை உண்டவர்கள் ஆவர். குறள் எண் 926, அதிகாரம் கல்லுண்ணாமை.
2: இசையோடும் பொருளோடும் குரல் தந்த இனிய செய்திகளை கேட்டுணர்ந்தோம். குரள் அமுதமாக

நேர்மை பொழுது 5:57. ஆல் இண்டியா ரேடியோ நமது சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை. முதலில் உரிமை குரல். நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இடம்பெறும் 3 பகுதி. தொடர்ந்து தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சா வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வலிப்பு நோயிற்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 8 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம், 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும். காலை 8:00 to 8:30 திரைகானம், 9:00 இசைப்பெட்டகம். ஓலேட்டி வெங்கடேஸ்வரலு அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். அம்போலோ முரளிகிருஷ்ணா அவர்கள் வயலின், தண்டமுடி ராமமோகன் ராவ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM Gold அலைவரிசையிலும் இடம்பெறும். காலை 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல். புரிசை ES நாகலிங்கம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். KP காங்கேயன் அவர்கள் தவில். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் கோபர்தன் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு. பி தனபாலன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் K வேல்முருகன் அவர்கள். 2:15 திரைகாணம், 2:40 இசைப்பயிற்சி. எந்நேரமும் ஒரு காலை தூக்கி மாரிமுத்தா பிள்ளை பாடல், தோடி ராகம் ஆதித்தாளம் 3 பகுதி. ஆசிரியர் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாணவர் ஷோபா ஸ்ரீராம். 2:55 வானிலை. மூன்று மணிக்கு விடுமுறை விருப்பம் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 4:00 பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம், எழுதியவர் சுராஜ் தாமரை நெஞ்சன் அவர்கள், அமைப்பு S பெரியசாமி, S ஜான்சன் ஆகியோர். 5:00 குட்டீஸ் நேரம், சூர்யா இசைப்பள்ளியின் சிறப்பு குழந்தைகள் வழங்கும் தேசபக்தி பாடல்கள் இடம்பெறும். 5:30 கிராமிய தென்றல், ஏ செல்வராஜ் குழுவினர் வழங்கும் நல்ல தங்காள் சரித்திரம், தோற்பாவை கூத்தின் 2 பகுதி இடம்பெறும். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரையிசை ஒலிக்கும். 6:40 மனதில் நின்றவை. 7:00 தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம். 7:10 மதுரை மாவட்ட செய்திகள், எழுதியவர் S ரகுராஜா. 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், அலங்கார மீன் வளர்ப்பு மற்றும் அதன் இனப்பெருக்க முறைகள் குறித்து பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ஜாக்குலின் வினோ அவர்களின் உரை இடம்பெற கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் திட்டங்கள் ஆகியவை இடம்பெறும்.

0: இரவு 8:05 9:15 திரைகாணம், 9:30 ராணி துர்காவதி அகில பாரத நாடகம். மூலக்கதை ஹிந்தியில் யோகேஷ் திரிபாதி அவர்கள், தமிழில் மொழிபெயர்த்தவர் கே பேராச்சி அவர்கள். நாடகத்தில் பங்கேற்றோர் எஸ் பவானி, கே வெங்கடேஸ்வரி, எல் சுப்பிரமணியன், எஸ் முத்துக்குமார், எம் சின்னதுரை, கே காளிமுத்து ஆகியோர். அமைப்பில் உதவி பி உஷா, அமைப்பு கே காளிமுத்து. 10 மணிக்கு ரவிவாசரிய அகில் பாரதிய சங்கீத் சபா, ரிதாம் சர்க்கார் அவர்களின் கிட்டார் இசை கேட்கலாம். இந்நிகழ்ச்சிகள் யாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று ஒளிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகளாகும். இனி 101.4 FM ரெயின்போவில் காலை 11 மணிக்கு போஸ்ட்பாக்ஸ் எண் 111 மன் கி பாத் நிகழ்ச்சி குறித்த நேர்களின் கருத்துகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் கோவர்தன் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே. 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி, திருவள்ளூர் மாவட்டம் கீழ்நல்லாத்தூர் கிராமம் எம் ரமேஷ் அவர்களுடன் விவசாயத்தில் மகசூலை பெருக்குவதற்கான வழிமுறைகள் குறித்த நேர்முகம் இடம்பெறும். இனி 100.1 FM கோல்டில் மதியம் 1:10 இசைமலரில் வி வத்சலா அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 5 மணிக்கு அரங்கிசையில் சி வி சுதாகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். சி வி கிருஷ்ண சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், கும்பகோணம் ஏ சரவணன் அவர்கள் மிருதங்கம், பி கிரிதர பிரசாத் அவர்கள் கஞ்சிரா. 7:10 கனிந்த வாழ்வு, பி தனபாலன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். 9:30 அகில பாரத நாடகம், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகாணம். இனி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் 10 மணிக்கு சின்ன சின்ன சிட்டுக்கள், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் கோவர்தன் திட்டம் குறித்த தகவல்கள், 5:45 ஸ்பைஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெறும், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இணைய பொன்னிலாவே, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நேர்களை இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: குட் மார்னிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சாய்ரம் முஜ்தபா. The nation celebrated its 80th Independence Day yesterday. On the occasion, Prime Minister Narendra Modi hoisted the national flag from the ramparts of the Red Fort and made several important announcements. Addressing the nation, the Prime Minister said, over the past 12 years, crores of citizens of the country, with their determination and dedication, made every possible effort to take the country to new heights. The Prime Minister stressed that higher dreams and stronger resolutions raise the overall scale and capability of the nation's efforts.
2: Koi bhi rashtra tab mahaan banta hai jab apne sapnon, apne sankalpon aur apne samarthya ke dam par aage badhta hai. Bade sapne hamari soch ko vistar dete hain, hamare sankalp dridh hone chahiye. Jab sankalp dridh hota hai to kathinaiyon se, aapdaon ke beech se raaste nikalne ka samarthya apne aap ubhar kar ke aata hai.
1: Stressing on the empowerment of youth and women for a Viksit Bharat, Prime Minister Modi announced to provide free online coaching for poor and middle-class families for various public examinations. He also announced that the government has decided that 1 crore youth will be given training in AI skilling in the next 1 year.

0: The first of its kind, Suryapat Tiranga Global Relay, concluded yesterday, completing its journey from Fiji in the east to the United States in the west, across 54 countries and multiple time zones. External Affairs Ministry said that the Suryapat Tiranga initiative was celebrated as part of the Har Ghar Tiranga campaign. Launched from the High Commission of India in Fiji, the relay carried the spirit of the Tiranga from one sunrise to the next, bringing together the Indian community and friends of India across the world. Union Cooperation Minister Amit Shah will lay the foundation stone of a new dairy plant at the Alwar Saras Dairy Complex in Alwar, Rajasthan today. The Ministry of Cooperation informed that at the event, the e-foundation stone will be laid and various development works worth 6,262 crore rupees across 17 districts of Rajasthan will be e-inaugurated. Additionally, appointment letters will be distributed to more than 10,500 newly appointed personnel under the Rozgar Utsav. Vice President C.P. Radhakrishnan will be on a two-day visit to Tamil Nadu beginning today. During the visit, he will participate in a series of academic, commemorative and literary events in Chennai, Chengalpattu, Thiruvarur and Thanjavur. Today, Mr. Radhakrishnan will attend the 22nd convocation of the SRM Institute of Science and Technology in Chengalpattu. He will also attend the first death anniversary function of former Governor of Nagaland, Manipur and West Bengal in Chennai. National Testing Agency NTA will release the provisional answer keys for UGC NET June 2026, CSIR NET ICAR All India Entrance Examination for Admission and All India Competitive Examination for PhD programs today. In a social media post, NTA said the provisional answer keys will be published on its official website. It advised candidates to rely only on official communication from the NTA. Amrit Udyan will be open to the general public from today till the 15th of next month. Our correspondent reports the garden will remain open from 10 a.m. to 6 p.m. with the last entry at 5 p.m. It will remain closed on Mondays for maintenance. The Delhi government has extended the existing paper-based pink ticket facility for women passengers in Delhi Transport Corporation or DTC buses till the 31st of this month. A Transport Department order states that women eligible for free bus travel can continue to use paper-based pink tickets in DTC and Delhi cluster buses. In hockey, India defeated Wales 3-1 in a Group D match of the FIH Hockey World Cup in Amstelveen, Netherlands yesterday. And in men's cricket, India will resume their first innings at the overnight score of 288-2 against Sri Lanka on the second day of the first test at the Gale International Stadium today. Devdutt Padikkal remained unbeaten on 131, while Rishabh Pant was on 27 when the stumps were drawn yesterday evening. KL Rahul retired hurt on 77. The game was cut short to 73 overs due to two rain breaks yesterday. Earlier, India won the toss and opted to bat first. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.
3: நிறைய பேர் பஞ்சபூதம்னா என்னது, அஞ்சு பூதமா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம முன்னால் வைக்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த பூதம் என்கின்ற வார்த்தைக்கு ஒரு பயங்கரமானது என்று மட்டுமே நினைத்திருக்கிறார்களே ஒழிய, அது நம்மை காப்பது, நமக்கு உற்சாகம் தருவது, நமக்கு நல்லதை தருவது என நினைப்பதில்லை. அதனுடைய விளைவாக பஞ்சபூதங்களை நாம் வணங்குவதும் இல்லை, காப்பதும் இல்லை. அதனால தான் சேக்கிலார் பெருமான் 63 நாயன்மார்களுடைய கதையையும் தொகுத்தார். தொகுத்து எடுத்துட்டு காப்பு செயல் எழுதுறதுக்கு உட்கார்ந்தபோது அவருக்கு வார்த்தைகள் வசப்படவில்லை. உடனே கண்ணீர் விட்டு இறைவன்கிட்ட வேண்டினார், இறைவா என்னால் காப்பு செயலுக்கு வார்த்தைகள் வசப்படவில்லையே என்றபோது இறைவன் உலகெல்லாம் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்து கொடுத்தார். நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்க, இது வந்து பக்தர்களுக்கு கொடுத்தது, சேக்கிலாரனுடைய தொண்டுக்கு கொடுத்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அந்த பாடலை படிக்கிற போது ஒரு புதிய விஞ்ஞானம், ஒரு புதிய யுத்தி நம்ம

0: நமக்கு புலப்படுகிறது. சேக்கிழார் பெருமான்கிட்ட உலகெல்லாம் என்கின்ற வார்த்தையை வைத்து கொண்டு அவர் எழுதுகிற பாடலை பார்க்கிற போது நமக்கு வியப்பாகவும் விந்தையாகவும் இருக்கிறது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நில உலாவிய நீர்மழி வேணியன், அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அப்படிங்கிற ஒரு அற்புத பாடல் வருகிறது. இந்த பாடலை படிச்சுட்டு சேக்கிழார் அப்படியே உற்சாகத்தில் மீசிலுத்து போகிறார். காரணம் என்னன்னா, இந்த நான்கு வரிகளுக்குள்ளார ஐந்து பஞ்சபூதங்கள் வந்து விடுகிறது. இப்போ இளைய தலைமுறைகளுக்கு அடுத்து பஞ்சபூதம்னா என்னன்னு இப்போ தெரியணும். இந்த பாடலை படித்தா அஞ்சு பஞ்சபூதங்கள் வந்துவிடும். நீர், நிலம், காற்று, ஆகாயம், தீ, இந்த அஞ்சு தான் இந்த பஞ்சபூதங்கள். இந்த நாலு வரியில் இந்த பஞ்சபூதங்கள் வருது. இதை எழுதின உடனே ஏன் சேக்கிழார் மகிழ்ந்தார், நாம் ஏன் இன்றைக்கி ஆராய்ச்சி பூர்வமாக இந்த பாடலை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, இறைவன் உலகெல்லாம் உணர்ந்துங்கிற பாடலை சேக்கிழாருக்கோ ஒரு சமயத்துக்கோ எடுத்து கொடுக்கவில்லை. உலகத்தில் இருக்கிற அத்துணை அரங்கத்திற்கும் நிலம், நீர், காற்று, ஆகாயம், தீ, வெப்பம், இதை நீ காக்க வேண்டும். இப்படி காத்தாதான் இயற்கை சீற்றங்கள், மழை, வெள்ளம், புயல் என்கின்ற அச்சுறுத்தல் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. மண் சரிவு, தீ குழம்பு வெளிவருது. இது மாதிரி சூழலுக்கு காரணம் இந்த இயற்கை தந்த பஞ்சபூதங்களை இந்த உலகெங்கும் இருக்கிற மானுட சமூகம் மறந்து விட்டது. அதைக்கு துன்பத்தை கொடுத்ததனுடைய விளைவாக இன்றைக்கு பல்வேறு இன்னல்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். பருவ மாற்றம் வருகிறது, திடீரென புயல் அடிக்கிறது, திடீரென வெப்பமயம் அதிகமாகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை இறைவன் சிந்தித்து உலகெல்லாம் இருக்கிற மக்களுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த வரியை எடுத்து கொடுத்தார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவனாகிய இறைவன் கொடுத்த இந்த அஞ்சு பஞ்சபூதங்களையும் நாம் காக்க வேண்டும். நீரை மாசுபடுத்தக்கூடாது. இந்த பூமியை நாம் அதிக ஆழம் எடுத்து அதை பயன்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும். அதை போல நம் சுற்றி இருக்கிற பஞ்ச பூதங்களை நாம் காக்கிற எண்ணம் வந்துவிட்டால் நமக்கு உயர்வு வரும், உன்னதம் பிறக்கும், நல்லவை நடக்கும். அப்படி நடக்க வேண்டுமானால் நம்மை சுற்றி இருக்கிற இயற்கையை காக்க வேண்டும். இயற்கையை காத்தால் இனிமை பிறக்கும், வளங்கள் சூழும், வாட்டங்கள் தீரும், நன்மைகள் கிடைக்கும், நானிலமே நம் மகிழ்ச்சியை ஆழ்த்தும். அப்படி மாற்றுவதற்கு இயற்கையை நேசியுங்கள். நம்மை சுற்றி இருக்கிற பஞ்சபூதங்களை அறிவியல் முறைப்படி காத்து நில்லுங்கள் என்பதே இன்றைய செய்தியாக அமைகிறது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:15. ஆகாஷவாணி இறைவனை பாமாலையால் அர்ச்சிக்கும் நேரம் இது. வழிபாட்டிற்கான நேரம். முதலில் சுனந்தா ராமதாஸ் பாடிய பாடலை கேட்கலாம்.

நேரம் இப்பொழுது 6:25:45. வழிபாடு நிகழ்ச்சியில் தொடர்ந்து ரேஷ்மா ஜே ஆப்ரஹாம் பாடிய பாடல்.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. ஆகாஷவாணி நேரம் இப்பொழுது 6:35. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 31 நாள் ஞாயிற்றுக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: கரும்பு சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு. நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை விவசாயிகள் கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதென்ன நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்கள்? ஒரு விதைப்பரு சீவல்களில் இருந்து நாற்றுகளை தயாரித்தல். இளம் நாற்றுகள், அதாவது 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல். பயிருக்கு இடைவெளி வரிசைக்கு வரிசை 5 அடி, கரும்பு பயிருக்கு பயிர் 2 அடி. சொட்டு நீர் பாசனம் அமைக்க வேண்டும், அதன் மூலம் உரமிட வேண்டும். ஊடுபயிர் சாகுபடி செய்து மண்வளம் மற்றும் விளைச்சலை அதிகரிக்க வழிவகை செய்தல் வேண்டும். இயற்கை சார்ந்த உரங்கள் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல். இவற்றையெல்லாம் முறையாக கடைபிடிக்கும் பட்சத்தில் ஏக்கருக்கு 80 முதல் 100 டன்கள் வரை விளைச்சல் கிடைக்கும். சாதாரண முறையில் பருக்களை நடவு செய்யும் போது ஒரு பரு விதை என்றால் 60,000 விதைக்கரணைகள் தேவைப்படும். இரு பரு விதை என்றால் 30,000 விதைக்கரணைகள் தேவைப்படும் ஓர் ஏக்கருக்கு. இதே நீடித்த நவீன முறையில் ஏக்கருக்கு 50 கிலோ தான் விதை தேவைப்படும், அதாவது 5,000 ஒரு பரு விதை சீவல்கள் தேவைப்படும். இங்கே நாற்றங்கால் தயாரிப்பு உண்டு, சாதாரண முறையில் கிடையாது. நடவு முறையில் விதைக்கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை நடவு செய்ய வேண்டும். இடைவெளி அதிகம், தண்ணீர் தேவை குறைவு, கிளைவிடும் முளைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். 15 முதல் 20 கிளைகள் முளைக்கும். ஊடுபயிர் சாகுபடிக்கு வாய்ப்புகள் அதிகம். இது தவிர நீர் உபயோகத்திறன் கூடுகிறது, கரும்பு சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கிறது, ஊடுபயிர் மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்கும், அதிகமான விளைச்சலும் கிடைக்கும். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள சர்க்கரை ஆலை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.

0: நிலக்கடலை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு. நிலக்கடலை சாகுபடி செய்ய இரண்டு பட்டம் சிறந்த பட்டங்கள். மானாவாரியாக இருந்தால் ஆடிப்பட்டம் இந்த பட்டம். இரவைக்கு உகந்த பட்டம் கார்த்திகை பட்டம். அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை தேர்வு செய்து விதைக்க வேண்டும். திண்டிவனம் 13, கோ 6, கோ 7, TAG 24 போன்ற ரகங்களை தேர்வு செய்யலாம். முன்னதாக கோடை உழவு செய்திருப்பீர்கள். அடிவுரமாக தொழுவுரம் 12.5 டன், ஜிப்சம் 200 கிலோ ஒரு ஹெக்டருக்கு இட வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட பேரூட்டச்சத்துக்களை நிலத்தில் இட வேண்டும். அதாவது 25 கிலோ தழைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து, சாம்பல் சத்து, 75 கிலோ ஒரு ஹெக்டருக்கு இட வேண்டும். அதாவது 2.5 ஏக்கருக்கு. விதை அளவு 2.5 ஏக்கருக்கு 125 முதல் 140 கிலோ என்ற அளவில் விதைப்பு செய்ய வேண்டும். இது 2.5 ஏக்கருக்கு. விதை நேர்த்தி அவசியம் செய்ய வேண்டும். விதை நிறுத்தி இல்லா விவசாயம் இல்லை. அதாவது 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் சூடோமோனாஸ் ஃபிளாரசன்ஸ் எதிர் உயிரியை கலந்து விதைக்க பயன்படுத்துங்கள் விதைகளை. நுண்ணுயிர் விதை நேர்த்தியும் அவசியம். 3 புட்டலங்கள் ரைசோபியம், 3 புட்டலங்கள் பாஸ்போபாக்டீரியா, இவற்றை 3 லிட்டர் ஆரிய அரிசி கஞ்சியில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைகளை விதைக்க வேண்டும். பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 1 அடி, அதாவது 30 சென்டிமீட்டர், செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். ஃப்ளூ குளோராலின் என்ற களைக்கொல்லி 2 லிட்டர் 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து உடனடியாக வயலில் தெளிக்க வேண்டும். பிறகு 20 முதல் 25 நாள் கை களையும் எடுக்க வேண்டும். இலைவழி உரம் தெளிப்பு அவசியம். அதாவது நிலக்கடலை ரிச் என்ற நுண்ணூட்ட கலவையை 5 கிலோ 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து பூ பூக்கும் சமயத்தில் தெளிக்க வேண்டும். 45வது நாள் விதைத்த 45வது நாள் 200 கிலோ ஜிப்சம் இட்டு மண்ணணைக்க வேண்டும். ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகளை கடைபிடித்தால் விளைச்சல் 1 ஹெக்டருக்கு, அதாவது 2.5 ஏக்கருக்கு 2500 முதல் 3000 கிலோ வரை கிடைக்கும். மானாவாரி அல்லது இரவை பட்டத்தில் நிலக்கடலை சாகுபடி செய்து கூடுதல் வருமானம் பார்க்குமாறு விவசாயிகளை கேட்டுக்கொள்கிறோம்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: வண்ண மீன் வளர்ப்பு என்பது நன்னீர்ல மீன் வளர்ப்பு முறைகள்ல ஒரு லாபகரமான தொழிலா இருக்கு. இந்த மீன்களை இனப்பெருக்கம் செய்வது ரொம்ப ரொம்ப எளிது. ஒரு குட்டியிட மீன்களை வந்துட்டு முதல்ல வளர்த்து அதோட தொழில்நுட்பத்தை நன்கு தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் முட்டையிட மீன்களை வளர்க்க வேணும்.
1: அலங்கார மீன் வளர்ப்பு மற்றும் அதன் இனப்பெருக்க முறைகள் குறித்து பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் அ ஜாக்யுலின் வினோ அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: முயன்றால் முயல் வளர்க்கலாம். முயல் வளர்ப்பினால் ஏற்படும் பலன்கள் என்ன? தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் உணவாக தீவனமாக அளிக்கலாம். இறைச்சி முயல்களை 3 மாத வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். அதாவது உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதம் மற்றும் உயிர் சத்துக்கள் உள்ளன. முயல்களின் தோலை 18 அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவுப் பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாக பயன்படுகிறது. முயல்களை வீட்டு கொல்லைப்புறத்திலும் மொட்டை மாடிகளிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். முயல் வளர்ப்பு பற்றி தெரிந்து கொள்ள காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகலாம். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். உழவர் பெருமக்களே, வானிலை மாற்றங்களால் ஏற்படும் பயிர் சேதங்களில் இருந்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் மிக முக்கிய பங்காற்றுகிறது. இதன் மூலம் கோடிக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். பயிர் காப்பீடு செய்து பாதுகாப்பு கவசம் பெறுவீர். என் நம்பிக்கை உயர்ந்தது. என் பயிர்களுக்கும் பாதுகாப்பு கிடைத்தது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் 10 ஆண்டு கால சாதனைகள். 92 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் இதில் விண்ணப்பித்துள்ளனர். விவசாயிகளுக்கு சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் இழப்பீடு கிடைத்துள்ளது. 25 கோடி விவசாய விண்ணப்பதாரர்கள் பயிர் காப்பீட்டின் பலனை பெற்றுள்ளனர். தேசிய பயிர் காப்பீட்டு வலைதளம் மூலம் வெளிப்படையாக மற்றும் விரைவாக காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகையை விவசாயிகள் பெறலாம். குறுவை நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்ய கடைசி நாள் 15/8/2026. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள வேளாண் துறை அலுவலகத்தை அணுகலாம். பொதுச்சேவை மையங்களை தொடர்பு கொள்ளலாம். நாடு தழுவிய சேவை எண்

0: 1447 1447 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். பயிர் காப்பீடு செய்து பாதுகாப்பு கவசம் பெறுவீர்.
1: முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, உங்கள் முருங்கைக்காயில் காய் ஈ தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களில் இருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய் அந்து பூச்சிகள் உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காய் ஈ தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

நேயர்களே, இன்று இரவு 7:30 உழவர் உலகம் பகுதியில் அலங்கார மீன் வளர்ப்பு மற்றும் அதன் இனப்பெருக்க முறைகள் குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் அ ஜாக்குலின் வினோ அவர்களின் உரை இடம்பெற கேட்கலாம்.

0: ஆகாஷவாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் புதிய யோசனைகளுடன் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்த்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு மாணவர்களின் பங்களிப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் சம அளவில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு அறிவு, ஒழுக்கம், தன்னம்பிக்கை, அர்ப்பணிப்பு உணர்வுடன் மாணவர்கள் பங்காற்ற முன்வர வேண்டும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக குடியரசு துணைத் தலைவர் இன்று தமிழகம் வருகிறார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டுள்ள தன்னார்வலர்களுக்கு மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மை பாரத் நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்களுடன் அவர் கலந்துரையாடினார். சுயசார்பு கொண்ட நாடாக இந்தியாவை உருவெடுக்க செய்ய இளைஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வு, புதுமையான யோசனைகளுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் இளைஞர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான தளமாக அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் பங்கேற்கும் வகையில்

0: பல்வேறு வாய்ப்புகளை மத்திய இளையோர் நல அமைச்சகம் உருவாக்கி தருவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக உச்சநீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், நாட்டின் முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று வலியுறுத்தினார். சட்டம் மற்றும் நீதித்துறை அமைப்புகள் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சூரியகாந்த் தெரிவித்தார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் உதவியாளர்களுக்கு மதிய உணவு வழங்கும் வகையில் உணவு தொகுப்பு வழங்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். அனைத்து துறைகளிலும் ஊழலற்ற நேர்மையான நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று அவர் கூறினார். திருச்செங்கோடு பகுதி மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக டாக்டர் அருண்ராஜ் கூறினார். சேலத்திலிருந்து கொச்சி, ஹைதராபாத், பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு விமான சேவையை உறுதி செய்யும் வகையில் உடான் திட்டத்தை மேலும் 7 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் விமான சேவைகளை தொடர்ந்து மேற்கொள்வதன் மூலம் அப்பகுதியின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: திருவொற்றியூர் அரசு பள்ளி மாணவர் ஒருவர் சக மாணவர்களால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பள்ளி மாணவர்களின் இத்தகைய செயல் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. படுகொலை செய்யப்பட்ட மாணவரின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. மாணவர்களிடையே போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக உள்ளது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும், சட்டவிரோத போதைப் பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பருவமழை பெய்யாததால் பவானிசாகர் அணைக்கு வரும் நீர்வரத்து குறைந்துள்ள நிலையில் பாசனத்திற்காக இந்த ஆண்டு தண்ணீர் திறக்கப்படவில்லை. இந்நிலையில் கீழ்பவானி பாசன பகுதியில் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளதை அடுத்து குடிநீருக்காக 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடுமாறு அப்பகுதி விவசாயிகள் விடுத்த கோரிக்கையை அடுத்து கீழ்பவானி வாய்க்காலில் முதற்கட்டமாக வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழா நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஆடி தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கடந்த 10 தினங்களாக நடைபெற்று வந்தது. இதன் ஒவ்வொரு தினமும் இரவு வெவ்வேறு வாகனங்களில் செங்கமலத்தாயார் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதன் நிறைவாக நேற்று மாலை தேரோட்டம் நடத்தப்பட்டது. கோவிலின் உள்ளேயே அமைந்துள்ள தாயார் தேரோடும் பிரகாரத்தில் பிரம்மாண்டமான தேர் ஆடி அசைந்து வந்தது. ஏராளமான பக்தர்கள் தேரினை வடம்பிடித்து இழுத்தனர். தமிழகத்திலேயே ராஜகோபுரத்திற்கு உள்ளேயே தேரோடும் பிரகாரம் அமைந்துள்ளது மன்னார்குடி கோவிலில் என்பதும் சிறப்பானது. மன்னார்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு

0: கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். பலோச்சிஸ்தானில் குடிமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதன் மூலம் பாகிஸ்தான் ராணுவம் போர்க்குற்றம் புரிந்துள்ளதாக பலோச் தலைவர் திரு மீர்யார் பலோச் குற்றஞ்சாட்டியுள்ளார். அமெரிக்காவில் இண்டியானா பகுதியில் பெய்த கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ரக ஹெலிகாப்டர் பாகிஸ்தான் ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகள் நேரடியாக பயனாளிகளை சென்றடையும் வகையில் நேரடி பணப்பரிமாற்ற திட்டத்தின் கீழ் மேலும் 29 புதிய திட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் சிறந்த பொது நிர்வாகத்திற்கான முதலமைச்சர் விருதிற்காக அம்மாநில சுகாதாரத்துறை துணை ஆணையர் திரு பக்கே கெசாங் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் தூய்மை இயக்கம் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிராக ஆட்சியர் தலைமையில் அப்பகுதி மக்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூர் ஊராட்சியில் சிறப்பாக பணியாற்றிய 20 தூய்மை பணியாளர்களுக்கு ஆட்சியர் திரு ரவிக்குமார் பாராட்டு தெரிவித்தார். வளசரவாக்கத்தில் சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் ஆன்லைன் மோசடி, டிஜிட்டல் கைது போன்ற சைபர் குற்றம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்தகுமார் தங்கப்பதக்கம் வென்றார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கோவை அணி 116 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் புதிய யோசனைகளுடன் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்த்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி நேரம் இப்பொழுது 6:55, 15 நொடி.

0: சூழல் அறிவோம்.
1: காடுகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நல்லெண்ணம் இன்று உலகளாவிய விதத்தில் பரவி வருவது ஊக்கமூட்டும் ஒரு நல்ல செய்தி. ஆனால் இதற்கான வித்து தமிழகத்தில்தான் இடப்பட்டது என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம் அளிக்கும் செய்தியாகும். 1842 த மெட்ராஸ் போர்ட் ஆஃப் ரெவன்யூவின் தலைவரான அலெக்சாண்டர் ஜிப்சன் காடுகளை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை தொடங்கி அதில் அறிவியல் முறைகளை புகுத்தினார். காடுகளின் நிர்வாகம் பற்றி தமிழகத்தில் சென்னையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த திட்டமே உலகில் காடுகளை பாதுகாக்கும் முதலாவது திட்டமாகும். இது அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கும் பரவி இன்று மாபெரும் இயக்கமாக மாறியுள்ளது. காடுகளின் முக்கியத்துவத்தை மனிதகுலம் நன்கு அறிதல் அவசியம். நாம் சுவாசிக்கும் காற்று சுத்தமாக இருக்க காடுகள் அவசியம். நாம் பயன்படுத்தும் பல்வேறு மரத்திலான பொருள்கள் காடுகள் நமக்கு தரும் செல்வமே. உலகில் 80 விழுக்காடு பல்லுயிர் பெருக்கத்திற்கு ஆதாரமாக ஏராளமான விலங்கினங்களுக்கும் பறவைகளுக்கும் நீர்வாழ் உயிரினங்களுக்கும் வாழ்வாதார இடமாக அமைவது காடுகளே. மண் அரிப்பை தடுப்பது, உலகம் வெப்பமயமாதலை தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு நற்பலன்கள் காடுகளினாலேயே ஏற்படுகின்றன. 6 கோடி பூர்வ குடியினருக்கு உறைவிடத்தையும் வாழ்வையும் தருவது காடுகளே. இது தவிர சுமார் 30 கோடி மக்கள் காடு தரும் செல்வங்களை நம்பி வாழ்கின்றனர். காடுகளை தவறான முறையில் அழிக்க விழையும் போது மரங்கள் மட்டும் அழிவதில்லை, சுற்றுப்புறச் சூழல் அமைப்பை அழிகிறது. அத்துடன் மனிதகுலம் அழிவு பாதையில் செல்கிறது. கடலுக்கு அடுத்தபடியாக கார்பனை சேமித்து வைத்திருக்கும் பெரும் கிடங்காக அமைவது காடுகளே. தீங்கு பயக்கும் பசுமையுள்ள வளிமங்களே தட்பவெப்ப நிலை மாறுதலுக்கு காரணமாக அமைகிறது. இதை உறிஞ்சுவது காடுகளே. வெப்பமண்டல காடுகளில் மட்டுமே 25,000 கோடி டன்கள் என்ற அளவில் கார்பன்

0: நிலத்திற்கு மேலும் கீழுமாக சேமிப்பாக உள்ளது. பருகும் நீரையும் இதர பயன்பாடுகளுக்கான நீரையும் வழங்குவது காடுகளே. உணவு, பழங்கள், மூலிகைகள் என மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் வழங்குவதும் காடுகளே. இயற்கை சீற்றமாக அமையும் வெள்ளப்பெருக்கு மற்றும் அதிக மழை ஆகிய காலங்களில் அரணாக இருந்து தடுப்பதும் காடுகளே. நிலத்தில் வாழும் உலக உயிரினங்களில் பாதிக்கு உறைவிடமாக அமைவதும் காடுகளே. இப்படிப்பட்ட அரும் காடுகளை காப்பது நமது தலையாய கடமையல்லவா? சூழலறிவும் பகுதியில் எஸ் நாகராஜன் அவர்கள் எழுதிய செய்தியினை கேட்டறிந்தோம்.
1: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.
0: இனி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தென் தமிழக கரையோரம் குமரிக்கடலின் சில பகுதிகளில் நிலையற்ற வானிலையுடன் கூடிய காற்றின் வேகம் 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், புழுதி காற்றின் வேகம் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆதலால் மீனவர்கள் இப்பகுதிகளில் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி வானிலை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.1 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28.2 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 73%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28.1 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 75%. சென்னை நகருக்கும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்குமான வானிலை முன்னெச்சரிக்கை. மாலை நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலையாக 37 டிகிரி செல்சியஸும், குறைந்த அளவு வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

இன்றைய சிந்தனை: பிறர் எதை செய்ய வேண்டுமென்று நீ விரும்புகிறாயோ அதை நீயே செய். பிறர் எதை செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதை நீயே செய். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் இந்த இனிய சிந்தனையுடன் இனிதே மலர்கின்றது இன்றைய புத்தம் புது காலை.

0: புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் முதலில் உரிமை குரல். நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: ஒரு நுகர்வோராக நாம் பாதிக்கப்படுகிற பட்சத்தில் நாம் இது பற்றியதான ஒரு புரிதல் நமக்கு ஏற்படுகிற பொழுது நான் என்னுடைய உரிமையை எங்கே சென்று கோர வேண்டும், என்னுடைய குறையை எங்கே சென்று சொல்ல வேண்டும் என்பதான பல்வேறு கேள்விகள் நம்முடைய வானொலி நிலையத்திற்கு பலர் கடிதங்களாகவும் தொலைபேசி மூலமாகவும் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். எப்படி எங்களுடைய நுகர்வோராக எங்களுடைய குறைகளை சொல்வது, யாரிடத்திலே போய் சொல்வது, எந்த நீதிமன்றத்தில் இதற்காக நாம் முறையிட வேண்டும், அதற்கான வழிமுறை என்ன என்று பல்வேறு நிகழ்ச்சியினுடைய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வானொலி அன்பர்கள் எங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாகிறது. அன்பர்களே, ஒரு நுகர்வோராக நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீர்களேயானால் ஒரு விற்பனையாளர் உங்களை எப்படியேனும் ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்து அல்லது ஒரு தரமற்ற பொருளையோ அல்லது சேவையோ அவர் வழங்க முற்பட்டிருப்பாராயின் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடியதான அந்த பொருள்கள் மீது இருக்க

கூடிய டிஃபெக்ட் குறை அல்லது டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய சேவை குறைபாடு இருக்குமேயானால் இதை நாம் எங்கே போய் முறையிடுவது? அந்த முறையிடுவதற்கான அந்த நீதிமன்றமா அல்லது காவல் நிலையமா எங்கே சென்று நாம் சொல்ல வேண்டும் என்கின்ற பல்வேறு வகையான கேள்விகள் நம்முடைய உள்ளத்திலே நிச்சயம் எழும் அல்லவா? அதற்கான தீர்வாக இன்றைக்கு இந்த கன்சியூமர் கோர்ட் என்று சொல்லக்கூடிய நுகர்வோர் நீதிமன்றங்கள் எப்படி செயல்படுகின்றன அது பற்றி நாம் நமக்கு இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. நம்முடைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படை அம்சங்களிலே மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், நம்முடைய பரந்து விரிந்த இந்த பாரத தேசத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலேயும் நுகர்வோராக இருக்கக்கூடிய நம்முடைய இந்திய பாரத தேசத்தின் குடிமகன்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய குறைகளையும் நாம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய குறைகளை தீர்க்கும் பட்சத்தில் அதற்கான விடையாக பல நீதிமன்றங்கள் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையிலே ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் பாரத தேசம் எங்கும் ஒருமித்த குரலில் ஒலிக்கக்கூடிய வகையில் இந்த சட்டத்தின் மூலமாக இந்த அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு மாவட்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் என்று சொல்லுவார்கள், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அதாவது அந்தந்த மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதிக்கு ஏற்றாற்போல அந்த அமைப்பிற்கு ஏற்றாற்போல அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம் அல்லது மாவட்ட நீதிமன்றம் என்கின்ற வகையில் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் தனி ஒரு நீதிமன்றமாக ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இருக்கிறது என்பதை நாம் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அடிப்படையில் முதலிலே எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் வசிக்கக்கூடிய மாவட்டம் எது, அந்த மாவட்டத்தை சார்ந்து அந்த விதிமுறைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜூரிஸ்டிக்ஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த மாவட்டத்திற்கு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அந்த ஃபாரம் என்று சொல்லக்கூடிய நுகர்வோர் நீதிமன்றம் எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய கடமையும் கூட. எப்பொழுது எல்லாம் ஒரு நுகர்வோருக்கு ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்படுமேயானால் அந்த குறையை தீர்க்கின்ற ஒரு மையமாக அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய காம்பன்சேஷன் அதாவது பிரதிபலன் அது பணத்தின் மூலமாக இருக்கலாம் அல்லது பொருளை மாற்றி பெறக்கூடிய ஒன்றாகவும் இருக்கலாம் அல்லது இதையும் மீறி டேமேஜஸ் என்று சொல்லுவார்கள் அல்லவா, அதனால் பாதிக்கப்பட்டு அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டத்திற்கும் நமக்கு விடை தருகின்ற வகையில்தான் இந்த நீதிமன்றங்கள் இயங்குகின்றன. அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் அந்த மாவட்டத்தினுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு மாவட்ட நீதிமன்றம் அதாவது நுகர்வோருக்கு என்று மட்டுமே நாம் பொதுவாக இருக்கக்கூடிய நீதிமன்றங்களையெல்லாம் நாம் கணக்கிலே வைத்து கொள்ளக்கூடாது. அவையெல்லாம் பல்வேறு சட்டங்களுக்காக அல்லது ஒரு சொத்து பிரச்சனை இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் கிரிமினல் வழக்குகள் இருக்கலாம் குற்ற வழக்குகள் இருக்கலாம் அதற்காக இயங்கக்கூடிய நீதிமன்றங்கள் என்பது வேறு. நுகர்வோர் பாதுகாப்பு என்று இருக்கக்கூடிய அந்த சட்டத்தின் அடிப்படையில் உருவாயிருக்கக்கூடிய நீதிமன்றம் என்பது வேறு என்பதை நீங்கள் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய அந்தந்த மாநிலத்திலே சென்று பார்த்தீர்களேயானால் இவையெல்லாம் ஒரே ஒரு இடத்திற்கு உட்பட்டு கூட இருந்திருக்கலாம் அல்லது வேறு வேறு இடத்திலே கூட இருக்கலாம். ஆனால் இதற்காக இருக்கக்கூடிய நீதிமன்றம் என்பதும் மற்ற குற்றங்களுக்காகவோ அல்லது மற்ற குறைகளுக்காக இருக்கக்கூடிய நீதிமன்றம் என்பதும் வேறு என்பதை அடிப்படையில் தெரிந்து கொண்டு நாம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம் எங்கு இருக்கிறது அது எப்படி இயங்குகிறது என்பதை ஒவ்வொரு குடிமகனும் நுகர்வோரும் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தாற்போல ஒவ்வொரு மாநிலம் அதாவது தமிழ்நாடு என்று இருக்குமேயானால் கேரளம் என்று இருக்குமேயானால் கர்நாடகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்கும் அங்கங்கே அதற்கு ஏற்றாற்போல ஒரு ஸ்டேட் கன்சியூமர் ஆணையம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட் கன்சியூமர் கமிஷன் என்று சொல்லுவார்கள். அந்த ஆணையமானது அங்கே இயங்குகிறது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆணையம் இயங்குகிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு அடுத்து வேறு எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் மாவட்டம் அந்த மாவட்டத்திற்கு மேலாக ஒரு மாநிலத்திற்கு ஒன்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மாவட்ட ஆணையம் டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ஃபாரம் ஸ்டேட் கன்சியூமர் கமிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆணையம் பிறகு தேசிய அளவிலே ஒட்டுமொத்தமாக இந்த பாரத தேசத்திற்கும் முழுமையாக ஒரு நேஷனல் கமிஷன் என்று சொல்லக்கூடிய தேசிய அளவிலான ஒரு ஆணையமும் நம்முடைய பாரத தேசத்தினுடைய கேபிட்டல் என்று சொல்கிறோம்

0: அல்லவா தலைநகர் இருக்கிறது அல்லவா, தில்லியிலே அதற்காக இயங்குகிறது. எப்படி இந்த ஒரு குற்றத்தினுடைய அடிப்படையில் அல்லது ஒரு இருவருக்கு இடையே இருக்கக்கூடிய நிலப்பிரச்சனை அல்லது வேறு ஏதும் பிரச்சனை இருக்குமே ஆனால் அவற்றுக்கான நீதிமன்றங்கள் எப்படி ஒரு மாவட்ட ரீதியாக, பிறகு உயர்நீதிமன்றம் என்று சொல்லுகிறோம், அது மாநில ரீதியாக இருக்கக்கூடியது உயர்நீதிமன்றம். அந்த உயர்நீதிமன்றத்திற்கு இணையானது தான் இந்த ஸ்டேட் கன்சியூமர் கமிஷன் என்று சொல்லக்கூடியது. அதற்கு அடுத்த நிலையில் நாம் உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் என்று சொல்கிறோம் அல்லவா, அதற்கு இணையான வகையில் இயங்கக்கூடியது தான் இந்த நேஷனல் கன்சியூமர் கமிஷன் என்று சொல்லக்கூடிய தேசிய நுகர்வோருக்கான ஆணையம் என்பது. இதற்கும் மேலாக இந்த நேஷனல் கன்சியூமர் கமிஷன் என்று சொல்லக்கூடிய அதற்கும் மேலாக ஏதேனும் அதிலே நமக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களேயானால் உச்சநீதிமன்றமும் இந்த விஷயத்தில் அடிப்படையாக மேலோங்கி நின்று நமக்கு முழுமையான நுகர்வோர் நீதியை வழங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக இந்த நான்கு வகையான படிப்படி நிலைகளிலே இந்த கன்சியூமர் அமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் இந்த மாவட்ட ரீதியான அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம் என்று சொல்லக்கூடிய அங்கே நாம் இங்கே முதலிலே சென்று நம்முடைய புகாரை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்கு அடிப்படையிலே ஒரு விதிமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் கேட்கக்கூடிய நிவாரணம், காம்பன்சேஷன், அல்லது நாம் டேமேஜஸ் கேட்கிறோம் அல்லவா, இதற்கு நாம் கொடுக்கக்கூடிய புகாருக்கு எனக்கான தீர்வு என்ன என்று கேட்கிறோம் அல்லவா, அந்த தீர்வனுடைய அந்த மதிப்பு என்பது ரூபாயினுடைய மதிப்பிலே எடுத்து பார்த்தால் அது ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபாய் வரை நாம் நம்முடைய நிவாரணத்தை கேட்கிறோம் அல்லது காம்பன்சேஷன் கேட்கிறோம் அல்லது அதற்கான விலையை திரும்ப கேட்கிறோம் என்றால் அந்த தருணத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கும் கீழாக நிவாரணம் இருக்கும் பட்சத்தில் அது மாவட்ட நீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபாரமை சென்று சேர்கிறது. அங்குதான் நாம் நம்முடைய புகாரை நாம் அளிக்க வேண்டும்.
1: இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேரம் இப்பொழுது 7:10. புத்தம் புது காலையில் இனி
3: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள்.
4: ஒரு படைப்பாளி கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய மூன்று காலங்களையும் பாடினால் அவன் கவிஞன். ஆனால் அவனுடைய கவிதைகள் வாழும் தலைமுறையினருக்கும் வளரும் தலைமுறையினருக்கும் எல்லா காலங்களிலும் அனைத்து வகையிலும் பொருந்தும் வகையில் இருந்து சமுதாயத்தை வழிநடத்தி காலம் கடந்தும் நிலைத்து நின்று உலகோரால் போற்றப் பெறுகின்றது என்றால் அந்த படைப்பாளியை, அந்த கவிஞனை யுகக்கவிஞன் என்று உலகம் போற்றும். இன்னும் தெளிவாகச் சொல்ல வேண்டுமென்றால் காலத்தை பாடுபவன் கவிஞன், ஆனால் காலத்தையே உருவாக்குபவன் யுகக்கவிஞன். அந்த வகையில் பாரதியை யுகக்கவிஞன் என்று கூறலாம். பாரதி தான் வாழ்ந்த காலத்தை பாடினான். அதோடு மட்டும் நிற்காமல் தன் கனவுகளின் மூலம் தன் எண்ணங்களை, சிந்தனைகளை எதிர்காலத்தின் மேல் ஏற்றி பாடினான். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றும், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்றும் இருந்த பெண் அடிமைத்தனம் அவன் வாழ்ந்த காலத்தில் பரவலாக நிறைந்து இருந்தது. இந்நிலை ஒரு நாள் மாறும் என்பதில் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டுடன் இருந்தான் பாரதி. அதனால்தான் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று எதிர்காலத்தில் நடக்கப் போகின்ற உண்மையை அன்றே தன் கனவாக வெளிப்படுத்தினான். தொழில்நுட்ப வசதிகள் பெருகாத அந்த காலத்தில் அனைத்து வளங்களும் நிரம்பிய நாடாக ஒரு நாள் நம் நாடு மாறும் என்பதை தன் தீர்க்க தரிசனத்தால் அன்றே உணர்ந்தவன் பாரதி. அதனால்தான் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று கொதித்து எழுந்தான். உலகம் உள்ளவரை மனித இனத்திற்கு மட்டும்

0: மட்டுமல்ல, ஒவ்வொரு உயிரினத்திற்கும் சுதந்திரம் வேண்டும் என்று விரும்பினான். சுதந்திரம் கிடைத்து விடும் என்று நம்பினான். இதன் விளைவாகத்தான் சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆணித்தரமாக ஆனந்த முழக்கமிட்டான். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு காலந்தோறும் காலந்தோறும் யுகம்தோறும் யுகம்தோறும் புதிய சொல்லும் புதிய பொருளும் புதிய சிந்தனையும் அவசியம் வேண்டும். புதிய சொற்கள் தோன்றுவது எப்படி மொழியின் வளர்ச்சியை காட்டுகின்றதோ, அதை போல புதிய பொருளும் புதிய சிந்தனையும் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணை புரியும். இதன் அடிப்படையில்தான் சொல் புதிது பொருள் புதிது என்றான் பாரதி. பாரதியின் கவிதைகள் வெறும் வரிகள் அல்ல, அவை வாழ்க்கையை ஒளிமயமாக்கும் வண்ண ஓவியங்கள். அவனுடைய கவிதை வரிகளை சோதிமிக்க நவகவிதை என்று சொல்வதை விட யுகங்கள் தோறும் யுகங்கள் தோறும் என்றும் ஒளிவீசி திகழ்கின்ற சோதிமிக்க நவகவிதை என்று கூறுவதே சால பொருந்தும். நாகரிகம் மாறினாலும் காலங்கள் மாறினாலும், ஏன் சொல்லப்போனால் யுகங்கள் மாறினாலும் கூட, பாரதி கூறுகின்ற உயர்ந்த வாழ்வியல் சிந்தனைகள் எல்லா யுகத்திற்கும் பொருந்தும். இந்த வகையில் யுகங்கள் தோறும் யுகங்கள் தோறும் தனி மனிதனும் சமுதாயமும் மேன்மையுறும் வகையில் தன் எழுத்துக்கள் மூலம் உலா வருகின்ற பாரதியே நீ யுகக்கவிஞன்.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள்.
2: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையினு பார்ட் பார்ட்டா வலிக்குது.
3: இவ்வளவு வொர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
2: அது என்ன 2020 பிரேக்?
3: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
4: ஆகாஷவாணி சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
5: வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வாரில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜூவல் ஓரம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பெருமையை உலகறிய செய்யும் வகையில் பல்வேறு நாடுகள் வழியாக சூரியப்தா தரங்கா பேரணி நடத்தப்படுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. அருணாச்சல பிரதேசம் ஒடிசா உத்தராகண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ராஜஸ்தான் மாநிலத்தில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட உள்ளதாக மத்திய கூட்டுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆழ்வாரில் புதிய பால் உற்பத்தி நிலைய கட்டுமான பணிகளுக்கு மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். அம்மாநிலத்தில் பல்வேறு கூட்டுறவு சங்கங்கள் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள பால் பதனிடும் ஆலைகள் மற்றும் மாட்டு தீவன உற்பத்தி ஆலைகளை காணொலி வாயிலாக இன்று அவர் திறந்து வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிகழ்ச்சியில் புதிய மத்திய கூட்டுறவு வங்கிகளை அமைப்பதற்கான அறிவிப்பையும் திரு அமித்ஷா வெளியிடுவார் என அவர் மேலும் கூறுகிறார். பின்னர் அங்கு நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாமில் 10,500க்கும் அதிகமானோருக்கு பணி நியமன ஆணைகளை திரு அமித்ஷா வழங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியின விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜூவல் ஓரம் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பழங்குடியின மேம்பாட்டு திட்டங்களை வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்த 2 புத்தகங்களை வெளியிட்டார். ஒருங்கிணைந்த பழங்குடியின மேம்பாட்டு முகமை மற்றும் திட்டங்கள் மூலம் நாடு முழுவதும் மாவட்ட அளவில் பழங்குடி

0: பழங்குடியின மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து இதில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். நாட்டின் சுதந்திர தினத்தை உலக அளவில் கொண்டாடும் வகையில் சூரியப்தா திரங்கா பேரணி நடத்தப்பட்டு வருகிறது. ஃபிஜி தலைநகர் சுவாவில் நேற்று தொடங்கிய பேரணி நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஜப்பான், கொரியா, சீனா, இந்தோனேஷியா, வியட்நாம், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து ஆகிய நாடுகள் வழியாக மியான்மர் நாடுகள் வழியாகவும் செல்கிறது. இந்த பேரணி பங்களாதேஷ், பூட்டான், நேபாள், இலங்கை வழியாக மாலத்தீவு சென்றடைகிறது. வேற்றுமையில் ஒற்றுமை மற்றும் இந்தியாவின் பெருமையை உலகின் பல்வேறு பகுதிகளில் எடுத்துரைக்கும் வகையில் நடத்தப்படுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் சுதந்திர தின கொண்டாட்டத்தின் பெருமையை தனித்துவமான முறையில் உலகறிய செய்யும் வகையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள அம்ரித் உதயன் பூங்கா பொதுமக்கள் பார்வைக்காக இன்று திறக்கப்படுகிறது. இன்று முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை இந்த பூங்காவை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த பூங்கா திறந்திருக்கும் என்றும் வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக பூங்கா மூடப்படும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் அங்கு தீவிர தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டனர். இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது ஏராளமான ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாட்டின் முன்னேற்றத்திற்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டுள்ள தன்னார்வலர்களுக்கு மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மை பாரத் நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்களுடன் அவர் கலந்துரையாடினார். சுயசார்பு கொண்ட நாடாக இந்தியாவை உருவெடுக்க செய்ய இளைஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வு, புதுமையான யோசனைகளுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் இளைஞர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான தளமாக அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் பங்கேற்கும் வகையில் பல்வேறு வாய்ப்புகளை மத்திய இளையோர் நல அமைச்சகம் உருவாக்கி வருவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். தில்லியில் இயக்கப்பட்டு வரும் பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணத்திற்காக காகித வடிவில் வழங்கப்படும் இளஞ்சிவப்பு பயணச்சீட்டு வசதியை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படும் என்று தில்லி போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. மின்னணு பயண அட்டை முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை பெறும் வகையில் இந்த கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதுவரை 18 லட்சம் இளஞ்சிவப்பு மின்னணு பயண அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மின்னணு பயண சீட்டை விரைவாக விநியோகிக்கும் வகையில் தில்லி முழுவதும் 50 அங்கீகரிக்கப்பட்ட மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு மாணவர்களின் பங்களிப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் சம அளவில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு அறிவு, ஒழுக்கம், தன்னம்பிக்கை, அர்ப்பணிப்பு உணர்வுடன் மாணவர்கள் பங்காற்ற முன்வர வேண்டும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார். இதனிடையே பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக குடியரசு துணைத் தலைவர் இன்று தமிழகம் வருகிறார். ஜிம்பாப்வேயில் உள்ள கரிபா ஏரியில் அளவுக்கு அதிகமான பயணிகளுடன் சென்று படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 72 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தை அடுத்து இதுவரை 26 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த படகில் பயணம் செய்தவர்களின் எண்ணிக்கை குறித்த விவரங்கள் தெரியவில்லை. அமெரிக்க

0: அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் காயமடைந்த 13 வயது சிறுமி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் உயிரிழந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. தெற்கு லெபனான் பகுதியில் உள்ள ஹஸ்புல்லா தீவிரவாத அமைப்பின் கட்டமைப்புகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த செய்திகள் மேலும் கூறுகிறது. இஸ்ரேல் ராணுவத்தின் மீது ஹஸ்புல்லா தீவிரவாத அமைப்பு நடத்திய தாக்குதலை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, உத்தராகண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், குஜராத், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்கம், கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேச மாநிலம் அப்பர்ஸ் சுபன்ஸ்ரீ மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் உள்ள ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடுத்துச் செல்லப்பட்ட 5 ராணுவ வீரர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்த்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். புனேயில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற லீக் சுற்று போட்டிகளில் கர்நாடகா, பீகார், மிசோரம், அசாம், குஜராத், தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் டையூ அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வாரில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜூவல் ஓரம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பெருமையை உலகறிய செய்யும் வகையில் பல்வேறு நாடுகள் வழியாக சூரியப்தா திரங்கா பேரணி நடத்தப்படுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி நேரம் இப்பொழுது 7:25:30. புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இனி
2: வாழ்விற்கு வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து மருத்துவர் நரம்பியல் நிபுணர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: ஈவன் ஆன் வீக்கெண்ட்ஸ் நீங்கள் ஒரு ஃப்ரைடே நைட்டே வீக்கெண்டு வச்சுக்கிறாங்க, சாட்டர்டே நைட் இஸ் ஏ வீக்கெண்ட். ஸோ அவங்களுக்கு என்னென்னா காலையில் லேட்டாக எழுந்திரிக்கலாம், அது ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு. பட் காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிறதுனால லேட்டாக தூங்குறது வந்து காம்பன்சேட் ஆகாது, காம்பன்சேட் டைமில் ஆகுது. பட் அது வந்து யூஸ் கிடையாது பிரெயினுக்கு. ஏன்னா பிரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் தூங்கி ஒரு டைமில் எந்திரிக்கும் போது அது சைக்கிளிக்கெலாம் நிறையா ஃபேஸஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நேச்சுரலாக பிரெயினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய நேச்சுரல் ரிலீஸிங் ஹார்மோன்ஸ் அண்ட் செக்ரீஷன்ஸ் க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது, அது அந்தந்த ஃபேஸில் அந்தந்த ஸ்டேஜில் தான் செக்ரீட் ஆகும். அது எப்படின்னா டீப்பாக ஒரு நீங்கள் தூங்கி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழித்து தான் தேர்ட் ஃபேஸ் ஆஃப் என்ஆர்எம் ஸ்லீப் அந்த ஃபேஸில் தான் அந்த பிரெயின் ரீபூட்டிங் பிரெயின் ப்ரொடெக்டிங் ஹெல்த் ப்ரொடெக்டிங் செக்ரீஷன்ஸ் இருக்கும், இன்க்ளூடிங் மெலட்டனின் க்ரோத் ஹார்மோன் எல்லாமே. அது ஏன் முக்கியம்னா நீங்கள் அது கரெக்டாக தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா தான் நீங்கள் அடுத்த நாள் ஒழுங்காக தூங்குவீங்க. இப்போ வந்து ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர் நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், பிரச்சனையே கிடையாது, ஒரு 4 நாள் வந்து நான் உட்காந்து வந்து லேட் நைட் மேட்ச் பார்த்தேன், அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே போயிடுச்சு. அதுக்கு காரணமே அதுதான், தூங்குறது ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க. ஸோ பயாலஜிக்கல் கிளாக்கை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் தள்ளி வச்சுட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அங்கேருந்து தான் அது மாடுலேட் பண்ண பார்க்கும். ஸோ அந்த மெலட்டனின்ங்கிற ஹார்மோன் செக்ரீட் ஆகிறதே வந்து பார்த்திங்கன்னா 3 o'clock. அதில் வந்து நீங்கள் 3வது 4வது ஃபேஸ் ஆஃப் டீப் ஸ்லீப்பில் இருக்கணும். நீங்கள் தூங்க போகும்போதே 2 மணி 3 மணினா மெலட்டனின் காலியாயிரும். ஸோ மெலட்டனின் காலியாகிச்சுன்னா உங்களுக்கு பயாலஜிக்கல் கிளாக் காலியாயிரும், பயாலஜிக்கல் கிளாக் காலியாகிச்சுன்னா ஹெல்த்தே காலியாயிரும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் படிக்கலாம், ஓகே, நீங்கள் 18 மணி நேரம் படிக்கலாம், ஆனால் யூஸ் கிடையாது. நீங்கள் 10 மணி நேரம் தான் படிச்சிருப்பீங்க, ஆனால் கரெக்டாக

0: எந்திரிச்சிங்கன்னா உங்களுடைய மெமரி கெப்பாசிட்டி நிறையா இருக்கும். ஸோ தூங்காமல் படிக்கிறதுனால யூஸ் கிடையாது ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும். செகண்ட், நீங்கள் ஒரு ஒரு ஒரு ஹெல்த்தியாக லைஃப் ஸ்டைல் இருக்குன்னா ஏர்லி டு கோ அண்ட் ஏர்லி டு வேக்கப், அதுதான் பெட்டர். ஆனால் டூ ஏர்லி கிடையாது, 4 மணிக்கு எந்திரிக்கிறது அதுவும் தேவை கிடையாது. ஏன்னா நீங்கள் 4 மணிக்கு எந்திரிச்சு எதாவது ப்ரொடக்டிவாக பண்ணுறீங்க, இல்லை எப்பயுமே நீங்கள் 8 மணிக்கு தூங்குவீங்க 4 மணிக்கு எந்திரிப்பீங்கன்னா ஓகே. பட் ஸோ ஏர்லி வேக்கிங் அப் ஃபார் எனி ஆக்டிவிட்டீஸ், வெதர் இட் இஸ் ஹெல்த் ஃபிட்னஸ் ஆர் வெதர் இட் இஸ் ஃபார் யோகா மெடிடேஷன் கோயிங் ஃபார் எனி பார்ட்டி இஸ் நாட் குட். ஏன்னா தூக்கம் கம்மியாகும். ரெண்டாவது, லேட்டாக தூங்குறது. ஸோ ஒரே டைமில் தூங்கி எழுந்திரிச்சா பிரெயின் இஸ் கண்ட்ரோலிங் எவ்ரி திங். ஸோ தூக்கத்தில் நீங்கள் வீக்கெண்ட் ஆச்சு அப்படிங்கிறது மாத்துறதுனால நம்ம உடம்பு கெட்டு தான் போகும். அது ஃபன்னு தான், பட் அது அட்வைசபிள் கிடையாது.
1: இதுவரை வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கான மருத்துவத்தின் நிபுணரும் மூத்த சித்த மருத்துவருமான டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கும் அடுக்களை அற்புதங்கள்.
3: எலுமிச்சம்பழம் வந்து சளி போன்ற தொல்லைகளுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கக்கூடியதாக நம்ம பார்க்கிறோம். பிறந்த குழந்தைகள், 10 நாள் குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் முதியோர்கள் வரை எல்லாருமே எலுமிச்சம்பழ சாறை வந்து எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்றது நோய் எதிர்ப்பு தன்மையை கூட்டக்கூடியதாக இருக்கு, விட்டமின் சி அதிகமாக தேவைப்படுகிறது அப்படின்னா. இப்போ நம்ம சமீப காலங்கள் மருத்துவ அறிக்கைகள் பூராமல் என்ன சொல்லுது அப்படின்னா, எலுமிச்சம்பழம் சி விட்டமின் சி அதிகமாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை அப்படிங்கிறது அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம கூடுமானவரை நம்ம எலுமிச்சம்பழத்தினுடைய சாறை வாரத்தில் 2 நாட்களோ அல்லது 3 நாட்களோ இல்லை தேவையான போது வாரத்தில் முழுவதுமாகவோ ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை கூட எடுக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறது எலுமிச்சம்பழ சாறில் கிடைக்கக்கூடிய நன்மையை நமக்கு கிடைக்க செய்யும் என்பதை நம்ம இந்த இடத்துல உறுதியாக எடுத்துக்கலாம். இதில் வயது வித்தியாசம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 10 நாள் ஆன குழந்தையிலிருந்து எவ்வளவு வயது முதியவராக இருந்தாலும் ஆரம்பத்தில் ஒரு சில நாட்கள் உங்களுக்கு அதனால தொல்லைகள் இருக்கு, சின்ன சின்ன தொல்லைகள், மாறுபட்ட தொல்லைகள் இருக்கும். ஆனால் அது சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிற போது நோய் எதிர்ப்பு தன்மை உங்கள் உடலுக்கு கிடைக்கிற போது மிக சிறந்த ஒரு ஆரோக்கியம் உங்கள் உடலுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்ம இந்த இடத்துல சொல்லலாம்.
2: ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கான மருத்துவத்தின் நிபுணரும் மூத்த சித்த மருத்துவருமான டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கிய அடுக்களை அற்புதங்கள் கேட்டீர்கள்.
4: நேர்மை பொழுது 7:30. புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இனி இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி. ராஜா ரொம்ப நியாயமானவர், நேர்மையானவர், கண்டிப்பானவர். தப்பு செய்கிறது யாராக இருந்தாலும் தண்டனை கொடுப்பார். வேண்டியவங்களுக்கு ஒரு நியாயம், வேண்டாதவங்களுக்கு ஒரு நியாயங்கிறதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. ஒரு சமயம் அரசவையில் அந்த அமைச்சரே வந்து விதிமுறைகளுக்கு புறம்பாக ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கார். மன்னருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே அந்த அமைச்சரை கிட்டத்தில் கூப்பிட்டு அவர் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்துட்டாராம். உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா, நேராக போனார். அங்கே நின்றுக்கிட்டு இருந்த இன்னொருத்தர் கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சார். அறை வாங்கினவர் திகைச்சு போயிட்டார். இவர் ஏன் நம்மளை வந்து அரைகிறார் அப்படின்னு யோசனை பண்ணார். மன்னரும் திகைச்சு போயிட்டார். நாம் இவர் அரைஞ்சா அதுக்காக இவர் போய் இன்னொருத்தரை அரையணுமா அப்படின்னு யோசனை பண்ணார். அவர் இவருக்கு என்ன பைத்தியமானு கூட நினைக்க ஆரம்பிச்சுட்டார். ஆனால் என்ன ஆச்சுன்னா, அப்புறம் அமைச்சர் அவர் கவனிச்சிக்கிட்டு இருந்தாரா, அவர் இன்னொருத்தரை அரைஞ்சார் இல்லையா, அந்த அறை வாங்கின ஆசாமியை பார்த்து கத்திக்கிட்டு இருந்தார். யார், அமைச்சர். ஏப்பா, என்கிட்ட அறையை வாங்கிட்டு இப்படி விவரம் இல்லாமல் நின்றுட்டுருக்கிறிய, நான் உனக்கு கொடுத்ததை நீ வேறு யாருக்கிட்டையாவது கொடுத்துரு அப்படின்னார். உடனே அந்த ஆள் பார்த்தான், தனக்கு அடுத்தபடியாக நின்றுக்கிட்டு இருந்தவனை ஓங்கி ஒரு அறை அரைஞ்சான். அவன் கண்ணத்தை தடவிட்டே யோசனை பண்ணான், இது ஏதோ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அடுத்தாப்பில் நின்றுட்டு இருந்தவனை அரைஞ்சான். இப்படி இந்த அறை வந்து மாறி மாறி போயிட்டே இருக்குது, ஊர் பூரா பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டுது. அன்றைக்கி ராத்திரி அந்த ராஜா படுக்கிறதுக்காக போனார். அந்த நேரம் பார்த்து அவர் கண்ணத்தில் பலார்னு ஒரு அறை விழுந்தது. நம்மளே அரைகிறது யார் அப்படின்னு அதிர்ச்சியோட மன்னர் திரும்பி பார்க்குறாரு. அரைஞ்சது அவரோட மனைவி. என்னாச்சு உனக்குன்னு கத்துனார் ராஜா. உங்களுக்கு தெரியாதா, ஊர் பூரா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மூலமாக இந்த அறை வந்து பிரயாணம் பண்ணிட்டு வருது அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டுதா அப்படின்னாராம் மன்னர். என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இவர் விவரத்தை சொன்னாராம். அப்படின்னா நீங்கள் ஆரம்பித்து வச்ச இந்த விளையாட்டை நான் முடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. மறுநாள் காலை மறுபடியும் அரசவை கூடிச்சு அந்த அமைச்சர் மன்னரை பார்த்து கேட்டார், என்ன மகாராஜா, என்கிட்ட கொடுத்ததை திருப்பி வாங்கிட்டீங்களா அப்படின்னாராம். இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னார் மன்னர்.

ஆனால் நான் எதிர்பார்த்தேன், அது எங்கே போயிட போகுது, ஊர் பூரா சுற்றி கடைசியில் உங்ககிட்ட தான் வந்து சேரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னார் அமைச்சர். இந்த கதை வந்து வேடிக்கையாக இருந்தால் கூட இதில் உள்ள கருத்து முக்கியமானது. இந்த உலகத்தில் பல கருத்துக்கள் இப்படி தான் மாறி மாறி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் ஒருத்தன் தன்னுடைய நண்பன் ஒருத்தனை கடத்தருவில் பார்த்தான், உடனே ஓடி போய் பலாருன்னு ஒரு அறை கொடுத்தானே, அவன் கண்ணத்தை தடவிட்டு ஏண்டா என்ன அரைஞ்சேன்னு கேட்டிருக்கான். நீ ஏண்டா என்னை முட்டாள்னு என் மனைவிகிட்ட போய் சொன்னேன் அப்படின்ட்டுருக்கான் அவன். உன்னை ஒரு முட்டாள்னு சொன்னது

0: அவன் கன்னத்தை தடவி விட்டு ஏண்டா என்னை அரைஞ்சேன்னு கேட்டிருக்கான். நீ ஏண்டா என்னை முட்டாள்னு என் மனைவிட்ட போய் சொன்னேன் அப்படின்ட்டுருக்கான் அவன். உன்னை ஒரு முட்டாள்னு சொன்னதுக்காகவா நீ என்னை அரைஞ்சே அப்படின்னு கேட்டிருக்கான் இவன். டேய், நான் அதுக்காக அறையலப்பா, அது ஒரு பெரிய ரகசியம் நான் முட்டாளுங்கிறது. அந்த ரகசியத்தை நீ வந்து ஏன் எங்கள் வீட்டில் போய் சொன்னேன், அதுக்காக தான் அரைஞ்சேன் அப்படின்னு அவன்.
1: இதுவரை தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்டோம், ரசித்தோம்.

0: ரொம்ப நல்லா படிச்சவங்க நாலு பேரு சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க முட்டாளுங்க முட்டாளுங்க.
1: ஜே பி சந்திரபாபு குரலில் ஒலித்தது சகோதரி திரைப்பட பாடல். நேரம் இப்பொழுது 7:36. இனி விளம்பரங்கள்.
2: ஏற்பாடு ஆயிடுச்சு. எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு. காட்டு. உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்க. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பியிருக்கேன்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
5: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
7: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: நேரம் இப்பொழுது 7:37. திரைகானம். மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி, அருணா குரல்களில் வருவது கள்ளுக்குள் ஈரம் படப்பாடல்.

ஆத்தோரம் சின்ன குட்டி, அத்த பெத்த கண்ணு குட்டி, சாத்தாட வந்து இருக்கா தங்கம் வச்ச வெள்ளி பெட்டி, தாலி கோடி

நேரம் இப்பொழுது 7:42. காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. அனகாபுத்தூரைச் சேர்ந்த எஸ் ஸ்ரீராம் என்பவரை கடந்த ஜூலை 10 காணவில்லை. காணாமல் போனவர் பற்றிய விவரங்கள்: வயது 33, உயரம் 5.5 அடி, தாய்மொழி தமிழ், அடையாளம் கழுத்தில் சிவப்பு நிற கயிற்றில் ருத்ராட்சம் அணிந்திருந்தார். காணாமல் போனவர் பற்றிய தகவல் தெரிந்தால் தெரிவிக்க வேண்டிய முகவரி: காவல் ஆய்வாளர், T4 சங்கர் நகர் காவல் நிலையம், சென்னை 600075. காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

திரைக்கானத்தில் இனி எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில் வருவது பொல்லாதவன் படப்பாடல்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் குரல்களில் ஒலித்த அந்த பாடலின் படம் பொல்லாதவன். இனி நதியை தேடி வந்த கடல் திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள்.

0: மீண்டும் திரைகாணம் 8 மணிக்கு ஒலிக்கும் புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் இனி
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட பரமேஸ்வரி அம்மா அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். தேன் மனித உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் ஊட்டத்தை அளிக்கக்கூடியது. அதனால தான் தேனை அமிர்தத்துக்கு நிகரா சொல்லுவாங்க. தேனில் பல வகைகள் இருக்கு. எந்த பூவிலிருந்து எடுக்கப்படுகிறதோ அந்த பூவின் தன்மையை பொறுத்து தேனின் தன்மையும் குணமும் மாறுபடும். நாவல், வேம்பு, முருங்கை, மா, தும்பை, புளி, துளசி, இப்படி 300க்கும் அதிகமான தேன் வகைகள் உள்ளன. பொதுவாக தேனை நல்ல தூக்கம், தொண்டகட்டு, உடல் எடை, மேனி அழகு, வயிற்றுப்புண், கொப்புளம் ஆகியவற்றுக்கு பயன்படுத்தலாம். வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை குணமாக்க வல்லது தேன். பாலுடன் தேன் சேர்த்து சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கும். பால், பாசிப்பயிறு, தயிரை தேனுடன் கலந்து முகத்தில் பூசி வர முகப்பொலிவு கூடும். தேனை சுண்ணாம்புடன் சேர்த்து 10 போட்டால் வலி வீக்கம்லாம் குறையும். தூதுவளைச்சாறு தேன் சேர்த்து குடித்தா சளியிலிருந்து விடுபடலாம். கேரட் தேன் சேர்த்து சாப்பிட்டால் இரத்த சோகை போகும். பரமேஸ்வரி அம்மா, வீட்டில் தேன் வச்சுருக்கீங்களா? ஒரு மருந்து பொருளாக நினச்சி நல்ல தேனை வாங்கி வைக்கிறது நல்லது. தேங்காய் பாலுடன் தேன் சேர்த்து சாப்பிட்டால் குடல் புண், வாய்ப்புண் ஆறும். பூண்டு தேன் சேர்த்து சாப்பிட்டால் தொண்டை புண் சரியாகும். தேனை வெந்நீரில் கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்தா வயிற்றுப்போக்கு சரியாயிடும். உங்களுக்கு நல்ல குரல் வளம், நீங்கள் சாப்பிட வேண்டாம். தொண்டை கரகரப்பு உள்ளவர்கள் எங்களை போன்றோர் தேனை மிளகுடன் சேர்த்து சாப்பிடணும். பழச்சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் நல்ல சக்தி கிடைக்கும். பாலில் தேன் கலந்து ராத்திரியில் சாப்பிட நல்ல தூக்கம் வரும், இதயம் பலம் பெறும். 40 வயதை கடந்தவர்கள் தண்ணீர் அல்லது பாலுடன் தேன் சேர்த்து சாப்பிட்டால் கால்சியம், சுண்ணாம்பு சத்தின் அளவு கூடும். நெல்லிக்காய் சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் இன்சுலின் சுரப்பு நல்லா இருக்குமா? எலுமிச்சை சாறுடன் தேன் சேர்த்து சாப்பிட்டால் இருமல் குணமாகும். இஞ்சி சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் பித்தம் தீரும். மாதுளம்பழச்சாறு, தேன், பன்னீர் ரோஸ், கல்கண்டு சேர்த்து சாப்பிட்டால் வயிற்று எரிச்சல் குறைவதுடன் ஹீமோக்ளோபின் அளவும் அதிகரிக்கும். பரமேஸ்வரி அம்மா, தேன்னால எவ்வளவு நன்மைகள் பார்த்தீங்களா? ஆனால் நல்ல தேன் கிடைக்கணுமே. தேனீக்கள் 1000 பூக்களை முகர்ந்துதான்

0: இவ்வளவு தேனை சேமிக்கின்றன. தேனீக்கள்ல ஆண் தேனி, ராணி தேனி, வேலைக்கார தேனீக்கள்னு ஒரு சில வகைகள் இருக்கு. இவை அனைத்தும் சேர்ந்தது தான் ஒரு தேனி குடும்பம். அப்புறம் மலை தேனி, கொம்பு தேனி, அடுக்கு தேனி, கொசு தேனி, மேற்குலக தேனி, கிழக்குலக தேனி, பெருந்தேனி, இந்திய சிறுந்தேனி, இப்படி பலவாறா பிரிக்கிறாங்க. தேனீக்கள் நாம் வாழும் இடங்களில் இருக்குன்னா நமது சூழல் நல்லா இருக்குன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். ஐரோப்பா, வட அமெரிக்காவில் தேனீக்களின் எண்ணிக்கை அதிக அளவு குறைந்து வருவதாக சொல்கிறாங்க. பொதுவாக தேனீக்கள் தாவரங்களின் இனப்பெருக்கத்திற்கு உதவும், மகரந்த சேர்க்கையில் முக்கிய பங்களிப்பை வழங்குகின்றன, மனிதனின் உணவு சங்கிலியிலும் தேனீக்கள் பங்காற்றுகின்றன. அதனால் தேனீக்களின் அழிவு பல வகையான பயிர்கள், பழ வகைகள் உற்பத்தியில் வீழ்ச்சியை ஏற்படுத்தும். ஒரு தேனீ குடும்பம்னா ராணி தேனி, இதுதான் அரசி. இதனை சுற்றி ஓர் 1000 ஆண் தேனீக்கள் இனப்பெருக்கத்திற்காக மட்டுமே உள்ளன. இவை தவிர வேலை செய்ய பெண் தேனீக்கள் சுமார் 50,000-60,000 வரை இருக்குமா. தேனீக்களின் வாழ்நாள் 28-35 நாட்கள். தேனிய சுறுசுறுப்பு, கூட்டு முயற்சி, தலைமைக்கு கட்டுப்படுதல் போன்றவற்றுக்கு உதாரணமாய் சொல்லுவோம். அவற்றைப் போல நாமும் வாழ்வோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர்கள் சரவணன் அவர்கள்.

திரைகானத்தில் ஒலித்த குரல்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா, படம் வீர அபிமன்யு. தொடர்ந்து காதல் கிளிகள் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் கே ஜே யேசுதாஸ், எஸ் பி சைலஜா.

நேரம் இப்பொழுது 8:36. செவி நிறைந்த பாடல்களை இசையுடன் கேட்டுக்கொண்டிருக்கும் தருணம் திரைகானம். ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குரல்களில் வருவது அந்த 7 நாட்கள் படப்பாடல்.

நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது திரைகானம். வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். திரைகானத்தில் தொடர்ந்து எஸ் ஜானகி குரலில் காதல் ஓவியம் படப்பாடல்.

சொந்தம் தந்த சொந்தம்.

திரைக்கனத்தில் தொடர்ந்து எஸ் ஜானகி, டி எஸ் ராகவேந்திரா குரல்களில் வருவது வைதேகி காத்திருந்தால் படப்பாடல்.

நிகழ்ச்சிக்கு நிறைவாக சலங்கை ஒலி இந்த திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா.

கதகிட்டதினி நட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நத்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம்

நிறைவு பெற்றது திரைகானம். கேட்ட இனிய பாடல்களுடனும் அரிய தகவல்களுடனும் இனிதே நிறைவுற்றது இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி. புத்தம் புது காலை மீண்டும் புலரும் நாளை காலை.

0: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம் இன்றைய நிகழ்ச்சியில் ஓலேடி வெங்கடேஸ்வரலு அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஓலேடி வெங்கடேஸ்வரலு அவர்கள் தம் சிறுவயதில் அச்சுதராம சாஸ்திரி அவர்களிடம் இசை பயின்றார். பின்னர் முனுகண்டி வெங்கட்ராவ் அவர்களிடம் இசையில் மேற்பயிற்சி பெற்றார். டாக்டர் பினாகபாணி அவர்களிடம் சிறப்பு பயிற்சி பெற்று தனக்கென ஒரு பாணியை உருவாக்கி இசை உலகின் முன்னணி இசை கலைஞரானார். இசையில் இளங்கலை பட்டம் பெற்ற இவர் அகில இந்திய வானொலி விஜயவாடா நிலையத்தில் நிலைய கலைஞராக பணியாற்றினார். இனிமையான குரலில் அற்புதமான கற்பனை வளத்துடன் கூடிய ராக ஆலாபனைகளும் நிரவல் ஸ்வரம் ஆகியவற்றை சிறப்பாக பாடும் திறனும் படைத்தவர். ஹிந்துஸ்தானி இசையிலும் ஈடுபாடு கொண்ட இவர் பிரபல ஹிந்துஸ்தானி ராகங்களையும் சிறப்பாக பாடி வந்தவர். ஓலேடி வெங்கடேஸ்வரலு அவர்களின் நிகழ்ச்சியில் உடன் அம்போலு முரளி கிருஷ்ணா அவர்கள் வயலின், தண்டமோடி ராம மோகனராவ் அவர்கள் மிருதங்கம். சரசி ருகாசன பிரியே நாட்டை ராகத்தில் புலியூர் துரைசாமி ஐயர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆதிதாளம்

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் ஓலேட்டி வெங்கடேஸ்வரலு அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. அம்போலு முரளிகிருஷ்ணா அவர்கள் வயலின், தண்டமோடி ராமமோகன ராவ் அவர்கள் மிருதங்கம். ஹிமகிரி குமாரி ரகுப்ரியா ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஆதிதாளம்.

0: இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை ஓலேட்டி வெங்கடேஸ்வரலு அவர்களின் பாட்டு ஒலிபரப்பானது. அம்போலு முரளிகிருஷ்ணா அவர்கள் வயலின், தண்டமோடி ராமமோகனராவ் அவர்கள் மிருதங்கம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 10 மணி. ஆகாஷவாணி நீர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் முத்துச்சிதறல்.

0: நேரம் இப்பொழுது 10:15.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: முத்துச்சிதறலில் தொடர்ந்து SP பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் வருவது பாட்ஷா படப்பாடல்.

0: நீ சுப்பட்டுகிறத இந்த பிகருக்கேற்ற
1: மீண்டும் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் வருவது வெற்றி விழா படப்பாடல்.

நேரம் இப்பொழுது 10:22. நேர்களின் செவிநிறைக்கும் இனிய பாடல்கள் முத்து சிதறலாய். சித்ரா குழுவினர் குரல்களில் வருவது மக்களாட்சி படப்பாடல்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் தேனி குஞ்சரமா குரல்களில் வருவது முத்துப்பட பாடல்.
1: கொக்கு சீவ கொக்கு ஒரு கெண்ட மீன கண்டு வெறதாடி சிரிச்சான். கொக்கு

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சிக்கு நிறைவாக வரும் பாடலின் படம் சின்ன வாத்தியார். பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், ரோஹிணி.
1: ஏய் டாக்ஸி!

0: கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேட்டு
1: Shut up, don't talk to me. Hey, taxi, taxi, taxi.
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்தா மின்னும் பனி பூவு.
1: எவ்வளவு ஏமாந்தவ காதுல பூ வச்சிருப்பா, அவகிட்ட போய் சொல்லு.
0: சிந்து தடி முத்து மழை பூவு.
1: அடடா, என் கவியரசர் கம்பா.
0: உன் பொன்னுடம்பில் ஈரம் பட வந்து விடும் நோவு.
1: ஆஹா, ஆடு நனைதேன்னு

0: சிற்றிளம் பூவு ஆட்டோ தேடுது, டாக்ஸி தேடுது, இன்னொரு ஜோடிக்கு ஆளை கூட
1: தேடும்.
0: திருநாவுக்கரசி சொல்ல வந்துட்டாரு திருநாவுக்கரசர்.
1: நித்தம் நித்தம் என்னை சுற்றி சுற்றி வந்து வட்டமே போட்ட மோகம் தீர்ந்ததா?
0: ஆமா, தீர்ந்து போச்சு. எம்டியா சுத்திட்டு இருக்கேன். ஐயா போயிட்டு வரீங்களா?
1: ஓ சிங்காரியே, இங்கே நடி ஆத்திரம்.
0: ஆத்திரமா? சும்மா இரியா, வயிறு பத்திக்கிட்டே இருக்கு. ஃபயர் இன்ஜின்,
1: நீ இல்லாம நான் தூங்குடி.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா,
1: நான் இல்லாமல் நீயும் இங்கே தடி.
0: நல்லதானே?

0: அது பாரதியார் பாட்டியா? அவன் டியூனை தான் திருடுறானா? நீ பாட்டையே திருடுற.
1: பொய் பாட்டில் சொன்னால் கவி என்கிறாய் கண்மணி.
0: அடப்பாவி, பாரதியார் பாட்டையா பொய்யுங்கிறியா?
1: உன்னில் ஆசை வைத்து நான் ஓர் பொய்யை சொன்னால் சீரிடும் சந்திரனாகி போகிறாய்.
0: எஸ், உனக்காக மையம் கொண்ட இந்த புயல் இப்போ கரையை கடந்துருச்சு.
1: பாட்டில் சொல்வேன் ஏற்றுக்கொள்வாய் கண்மணி.
0: நீ பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவன், உன்கிட்ட ஏதையா மெய்யே?
1: தேனை போன்ற காதல் வெம்பாகுமா?
0: காதலாவது

0: பாடுவதை கேளு.
1: பெரிய கிருஷ்ண பரமாத்மா இவர் சொல்ற கீதையை கேட்கணுமா?
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனி பூவு.
1: சும்மா இரியா, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, தெரிஞ்சுக்கோ.
0: வீண் கோபம் ஏ
1: நீ திருந்தவே மாட்டேன்.

நிறைவு பெற்றது முத்துச்சிதறல். மீண்டும் திரைப்பட பாடல்கள். 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரமாய்

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்களினி 12 மணி வரை கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் செந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது வாகை சூடவா திரைப்படத்தில் சின்மயி பாடியிருக்கும் இந்த இனிய பாடல்.

நீங்களே அடுத்து நாம் கேட்டு ரசிக்கலாம் தேன் செந்தும் நேரம் நிகழ்ச்சியில். அட்டகத்தை திரைப்படத்தில் பிரதீப் கல்யாணி நாயர் இணைந்து பாடியிருக்கும் இந்த பாடலை.

நேரம் 11:30 நேர்கள் விரும்பி கேட்கும் சென்னை வானொலியின் மதியில் 820 kHz உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தீன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் கும்கி திரைப்படத்தில் கே ஜே ரஞ்சித், ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்கும் பாடலை.

நேரம் 11:31. நேர்கள் கேட்ட ரசித்துக் கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் அபய் ஜோத்புர்கர் சைந்தவி பாடியிருக்கும் பாடலை. தெகிடி திரைப்படத்திலிருந்து

0: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சிக்கு அடுத்து ஒலிக்கிறது முண்டாசுப்பட்டி திரைப்படத்தில் பிரதீப் குமார் கல்யாணி நாயர் பாடியிருக்கும் பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து இடம்பெறவிருக்கும் பாடல் இடம்பெற்ற படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம். பாடலை பாடியவர்கள் விஜய், யேசுதாஸ், ஏ வி பூஜா.

நீங்களே தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து நீங்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது மரியான் திரைப்படத்தில் விஜய் பிரகாஷ் ஸ்வேதா மோகன் பாடியிருக்கும் பாடல்.

0: பாக்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
1: அப்ப சரியான நம்பர்
0: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
1: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க.
0: வேலையில இருந்து இல்ல.
1: ஆமா, ஆர்பிஐ சொல்கிறது
2: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
3: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 12 மணி.
1: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க ராஜு. மொபைல் வை
2: அக்கா. பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பயே கால் பண்றேன்.
1: நம்பர்

சென்னை ஆகாஷ்வாணி மத்தியில் 720 கிலோ ஹெர்ட்ஸில் 12:10 சங்கீத சாரல். புரிசை ES நாகலிங்கம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். KP காங்கேயன் அவர்கள் தவில். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் கோபர்தன் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற பி தனபாலன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 2:15 திரைகானம். 2:40 இசை பயிற்சி. எந்நேரமும் ஒரு காலை தூக்கி, தோடி ராகம் ஆதி தாளத்தில் அமைந்த மாரிமுத்தா பிள்ளை பாடல். கற்பிப்பவர் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாணவி ஷோபா ஸ்ரீராம். 2:55 வானிலை. 3 மணிக்கு விடுமுறை விருப்பம். தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 4:00 பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் சுராஜ் தாமரை நெஞ்சன் அவர்கள். அமைப்பு எஸ் பெரியசாமி, எஸ் ஜான்சன் ஆகியோர். 5 மணிக்கு குட்டி சேரம், சூர்யா இசைப்பள்ளியின் சிறப்பு குழந்தைகள் வழங்கும் தேசபக்தி பாடல்கள். 5:30 கிராமியத்தென்றில் ஏ செல்வராஜ் குழுவினர் வழங்கியுள்ள நல்ல தங்காள் சரித்திரம் தோற்பாவை கூத்து 2 பகுதி. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7:00 தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய வாராந்த விமர்சனம். 7:10 மதுரை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் ரகுராஜா அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, உடவர் உலகம். அலங்கார மீன் வளர்ப்பு மற்றும் அதன் இனப்பெருக்க முறைகள். பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ஜாக்லின் வினோ அவர்களின் உரை. மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன ஒலிபரப்பாகும். 8:05 9:15 திரைகானம் கேட்கலாம். 9:30 அகில பாரத நாடகம் ராணி துர்காவதி, ஹிந்தியில் ரோகேஷ் திரிபாதி அவர்கள், தமிழாக்கம் கே பேராச்சி அவர்கள். நாடகத்தில் பங்கேற்றோர் எஸ் பவானி, கே வெங்கடேஸ்வரி, எல் சுப்பிரமணியன், எஸ் முத்துக்குமார், எம் சின்னத்துறை, கே காளிமுத்து ஆகியோர். அமைப்பில் உதவி பி உஷா, அமைப்பு கே காளிமுத்து. 10 மணிக்கு ரவிவார் ஸ்ரீ அகில் பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் ரிதாம் சர்க்கார் அவர்களின் கிட்டார் இசை. டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் பகல் 1:10 இசைமல நிகழ்ச்சிகள். வி வத்சலா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். திரைகாணம் 2:30 முதல் மாலை 4 மணி வரை. 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கார் சமாச்சார். 4:30 பரிக்கிரமா டெல்லி அஞ்சல். 5 மணிக்கு அரங்கிசை. சி வி சுதாகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை. சி வி கிருஷ்ணசுப்பிரமணியம் அவர்கள் வயலின். கும்பகோணம் ஏ சரவணன் அவர்கள் மிருதங்கம். பி கிரிதர பிரசாத் அவர்கள் கஞ்சீரா. சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் ஜி சிட்டி. திருவள்ளூர் கீழ்நல்லாத்தூர் கிராமம் எம் ரமேஷ் அவர்களுடன் விவசாயத்தில் மகசூலை பெருக்குவதற்கான வழிமுறைகள் குறித்த நேர்முகம். 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra.

0: இதுவரை சங்கீத சாரலில் புரிசை இஎஸ் நாகலிங்கம் அவர்களின் நாகஸ்வரைசை கேட்டீர்கள். கே பி காங்கேயன் அவர்கள் தவில். 1:10 எஃப்எம் கோல்டில் இசைமல நிகழ்ச்சியில் வி வத்சலா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ளார். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் சமையல் எரிவாயு உற்பத்தி திறனை அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 2000 வனப்பகுதிகள் சேதமடைந்துள்ளன. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் அமைந்துள்ள அவரது நினைவிடமான சதைவ் அட்டலில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மலர்தூவி

0: மரியாதை செலுத்தினர். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய சிறந்த நிர்வாகி, கவிஞர் என்ற நிலையில் நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர் என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய பிரதமராக விளங்கியவர் என்று கூறினார். அவரது தலைமைத்துவம் நாட்டை முன்னெடுத்துச் செல்வதில் முக்கிய பங்கு வகித்ததாக கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தேசப்பற்று, ஜனநாயக மாண்பு, சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பண்புகளை கொண்ட தலைவர் என்று புகழாரம் சூட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தனது வாழ்க்கையை தேச நலனுக்காக அர்ப்பணித்தவர் என்று கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்தியதில் அடல் பிஹாரி வாஜ்பேயின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசத்தின் நலனையே தனது வாழ்வின் லட்சியமாக கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் தன்னலமின்றி அர்ப்பணித்த தலைவர் அடல் பிஹாரி வாஜ்பேயி என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெறும் நாகாலாந்து முன்னாள் ஆளுநர் இல கணேசனின் நினைவு நாள் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். பின்னர் சென்னை அருகே உள்ள தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்கிறார். நாளை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் 11வது பட்டமளிப்பு விழாவிலும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உரையாற்றுகிறார். அரசு மற்றும் தனியார் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் சமையல் எரிவாயு உற்பத்தி திறனை அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டில் உள்ள 21 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் நாள்தோறும் 63,810 டன் சமையல் எரிவாயுவை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. இதன் மூலம் கடந்த நிதியாண்டை விட சமையல் எரிவாயு உற்பத்தி 2 மடங்காக அதிகரிக்கக்கூடும். ஜார்க்கண்டில் பணியாளர் தேர்வு முறைகேடு விவகாரம் தொடர்பாக மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. தலைநகர் ராஞ்சியில் கடந்த 22 நாட்களாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநிலத்தில் உள்ள 24 மாவட்டங்களிலும் இன்று பேரணி நடைபெற்று வருகிறது. முறைகேடு நடந்ததாக கூறி பணியாளர் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும், இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் மாணவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். கேரள மாநிலத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான ஆபரேஷன் தூஃபான் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஓணம் பண்டிகையின்போது போதைப் பொருள் கடத்தல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆபரேஷன் தூஃபான் நடவடிக்கையின் 2வது கட்டம் திருவோணத்திற்கு பிறகு தொடங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பல்கலைக்கழக மானியக்குழு கடந்த ஜூன் மாதம் நடத்திய தேசிய தகுதித் தேர்வுக்கான விடைகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டது. இணையதளத்தில் இதனை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று அந்த முகமை அறிவித்துள்ளது. வரும் 18ஆம் தேதி வரை 200 ரூபாய் கட்டணம் செலுத்தி விடைகள் தொடர்பாக புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: கேரளத்தில் வரும் 26ஆம் தேதி திருவோணம் பண்டிகையையொட்டி இன்று தொடங்கி 10 நாட்கள் கொண்டாட்டங்கள் நடைபெறுகிறது. அத்தம் நாளான இன்று மக்கள் வீட்டு வாசலில் பூக்கோலமிட்டு ஓணம் கொண்டாட்டங்களை தொடங்கினர். இன்று முதல் திருவோணம் வரை 10 நாட்களுக்கு விதவிதமான பூக்கோலங்கள் இட்டு ஓணம் பண்டிகையை வரவேற்க உள்ளனர். எர்ணாகுளம் மாவட்டம் திரிபுனிதுராவில் அதச்சமயா பேரணி இன்று நடைபெறுகிறது. சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவிலில் மாதாந்திர பூஜைக்காக இன்று நடை திறக்கப்படுகிறது. ஓணம் சிறப்பு பூஜைகள் வரும் 24ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். அம்மாநிலத்தில் உள்ள தகுதி உடையவர்களுக்கு சுகாதார காப்பீடு வழங்க இந்த

0: வழிவகை செய்கிறது. ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டத்தை செயல்படுத்தும் 36வது மாநிலமாக மேற்கு வங்கம் விளங்க உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 1.5 கோடி குடும்பங்கள் பயனடைய உள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை அளிக்கப்படும். மேற்கு வங்கத்தில் உள்ள 1307 தனியார் மருத்துவமனைகளும் 627 அரசு மருத்துவமனைகளும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்க உள்ளன. ஒடிசாவில் நக்சலைட்டுகளை ஒடுக்க அப்பகுதியில் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது மிகவும் அவசியம் என்று அம்மாநில காவல்துறை உயரதிகாரி திரு சத்யஜித் நாயக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தாக்கல் செய்த அறிக்கையில் ஒடிசாவில் நக்சல் தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அப்பகுதிகளில் சமூக பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான அவசியம் குறித்து அவர் வலியுறுத்தினார். நக்சல் இல்லாத பகுதி என்று கூறுவதை விட வளர்ச்சியடைந்த பகுதி என்று மாற்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு சத்யஜித் நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச காற்றாடி திருவிழா இன்றுடன் நிறைவடைகிறது. நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த காற்றாடி திருவிழாவில் இந்தியா, தாய்லாந்து, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் காத்தாடி விடும் திருவிழா இன்று நிறைவு பெறுகிறது. இந்த திருவிழாவில் இந்தியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, வியட்நாம் ஆகிய நாடுகளிலிருந்து சுமார் 40க்கும் மேற்பட்ட காத்தாடி விடும் தொழில்முறை காத்தாடி வீரர்கள் பங்கேற்றனர். இதில் ஷார்க், ஆக்டோபஸ், சிறுத்தை புலி, சுறா, பொய்க்கால் குதிரை, ஜெல்லி ஃபிஷ், பேட்மேன் உள்ளிட்ட பல வகையான காத்தாடிகளை சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கவரும் வகையில் காத்தாடிகளை காத்தாடி வீரர்கள் பறக்கவிட்டனர். அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இலவசமாக அனுமதிக்கப்பட்டனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 2000 ஹெக்டேர் வனப்பகுதிகள் சேதமடைந்துள்ளன. கிழக்கு பெல்ஜியத்தில் நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த காட்டுத்தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். அப்பகுதியிலிருந்து 600க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெய்ம்ஸ் நகரிலிருந்து 500 குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தீயை கட்டுப்படுத்துவதற்கு உதவும் வகையில் அண்டை நாடுகளான நெதர்லாந்து, செக் குடியரசு, ஸ்வீடன் நாட்டு ஹெலிகாப்டர்கள் ஈடுபட்டுள்ளன. ஒடிசாவில் தொடர் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜெய்ப்பூர், பத்ரக் மாவட்டங்களின் தாழ்வான இடங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. பைதரணி, கொச்சிலா ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. நாளை மறுநாள் வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீனில் இப்போட்டி மாலை 4:30 தொடங்குகிறது. கேலேயில் நடைபெறும் இந்தியா இலங்கை இடையேயான கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் 2வது நாள் ஆட்டம் இன்று மழை காரணமாக தடைப்பட்டுள்ளது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நேற்றைய ஆட்ட நேர இறுதியில் 2 விக்கெட் இழப்புக்கு 288 ரன் எடுத்தது. தேவ்தத் படிக்கல் 131 ரன்னுடனும் ரிஷப் பந்த் 27 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ளார். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் சமையல் எரிவாயு உற்பத்தி திறனை அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 2000 ஹெக்டேர் வனப்பகுதிகள் சேதமடைந்துள்ளன. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 20ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் இன்றும் நாளையும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பு மற்றும் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகள், தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகடலோர ஆந்திரப்பிரதேசம், வடமேற்கு வங்கக் கடற்பரப்பு, மத்திய வங்கக் கடற்பரப்பு, அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள

கடற்பரப்பில் வீசும் வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 18ஆம் தேதியன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகடலோர ஆந்திரப்பிரதேசம், தென்கடலோர ஆந்திரப்பிரதேசம் மற்றும் மத்திய வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளிலும் வீசும் வாய்ப்புண்டு. இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் இந்நாட்களில் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் உயரம் மற்றும் வேகம் பற்றிய எச்சரிக்கை. சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை அலைகளின் வேகம் நாளை இரவு 7 மணி வரை வினாடிக்கு 1.2 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.3 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். திருவள்ளூர் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை அலைகளின் வேகம் நாளை இரவு 7 மணி வரை வினாடிக்கு 1.2 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். விழுப்புரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் வைத்துக்குப்பம் முதல் முட்டுக்காடு அழகன் குப்பம் வரை அலைகளின் வேகம் 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். ஆந்திரப்பிரதேசத்தில் கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அந்தர்வேதி முதல் பெருமல்லபுரம் வரை அலைகளின் உயரம் 15 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். கிருஷ்ணா மாவட்ட கடலோர பகுதிகளில் 15 முதல் 19 வினாடிகளுக்குள் அலைகள் 1 முதல் 1.1 மீட்டராக உயரக்கூடும். மேலும் வேகம் வினாடிக்கு 1 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். நெல்லூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.1 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். மேற்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் 15 முதல் 18 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். ஸ்ரீகாகுளம் கடலோர பகுதிகளில் 16 முதல் 19 வினாடிகளுக்குள் அலைகள் 1.3 முதல் 1.4 மீட்டராக உயரும் வாய்ப்புண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் ஏ பி கோமலா பாடியுள்ள பாடல், இயற்றியவர் தமிழழகன்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 1:20 ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று கோபர்தன் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்தியா தனது இயற்கை எரிவாயு தேவையில் கிட்டத்தட்ட 50% இறக்குமதி மூலம் பூர்த்தி செய்வதால் எரிசக்தி பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. உள்நாட்டு எரிசக்தி உற்பத்தியை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. இந்த சூழலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 23

0: 1,731 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தேசிய சுழற்சி உயிரி ஆற்றல் திட்டத்திற்கு, அதாவது கோபர்தன் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தூய்மையான எரிசக்தி பயணத்தில் இந்த திட்டம் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேளாண்மை கழிவுகள், சாணம், நகர்ப்புற கழிவுகள் உள்ளிட்டவற்றை தூய்மையான எரிபொருள், இயற்கை உரம், கிராமப்புற வருவாயாக மாற்ற இந்த திட்டம் வழிவகுக்கும். 2026-27 நிதியாண்டு முதல் 2035-36 நிதியாண்டு வரை செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டம் உயிரி எரிவாயு உற்பத்தியை நாட்டின் எதிர்கால எரிசக்தி கட்டமைப்பின் முக்கிய தூணாக மாற்றும். மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படும் இந்த திட்டம் உள்நாட்டு உற்பத்தியை 10 மடங்கு வரை அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. கழிவுகள் நாட்டின் வளர்ச்சிக்கான எரிபொருளாகும். கிராமங்கள் தூய்மை ஆற்றல் உற்பத்தியின் மையங்களாகும். விவசாயிகள் எரிசக்தி பாதுகாப்பின் பங்களிப்பாளர்கள் ஆவர் என்ற தொலைநோக்கு பார்வையை இந்த திட்டம் பிரதிபலிக்கிறது. கோபர்தன் திட்டம் வளர்ச்சிக்கான 6 முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியுள்ளது. உற்பத்தி செய்யப்படும் உயிரி எரிவாயுவை நகர்ப்புற எரிவாயு விநியோக நிறுவனங்கள் மூலம் கொள்முதல் செய்தல், சர்வதேச அளவில் நிலையான விலையை நிர்ணயித்தல், புதிய திட்டங்களுக்கு திறன் அடிப்படையில் மூலதன நிதியுதவி வழங்குதல் ஆகியவை இதில் அடங்கும். மேலும் குழாய் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல், குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கடன் உத்தரவாதம் அளித்தல், மாவட்ட அளவில் உள்கட்டமைப்பை வலுப்படுத்த சிறப்பு நிதியம் அமைத்தல் ஆகிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். கோபர்தன் திட்டம் தனியார் முதலீடுகளை ஈர்ப்பதுடன் கிராமப்புறங்களில் விவசாயிகளுக்கும் சிறிய அளவிலான தொழில் முனைவோருக்கும் புதிய வருவாய் வாய்ப்புகளை உருவாக்கும். பசுமை இல்ல வாயு உமிழ்வை குறைத்து, இயற்கை உர பயன்பாட்டை அதிகரித்து, இறக்குமதி செய்யப்படும் எரிபொருட்களின் தேவைகளை குறைப்பதன் மூலம் தற்சார்பு இந்தியா, வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை அடைவதில் இந்த திட்டம் முக்கிய பங்காற்றும். இந்தியாவில் சிபிஜி பயோ சிஎன்ஜி ஆலையை இயக்கும் அல்லது அமைக்க விரும்பும் எவரும் கோபர்தன் ஒருங்கிணைந்த பதிவு இணையதளம் gobardhan.eil.co.in இணையதள முகவரி மீண்டும் gobardhan.eil.co.in. இதன் மூலம் பதிவு எண்ணை பெறலாம். இந்தியாவின் அபரிமிதமான இயற்கை வளங்களை தூய்மையான ஆற்றலாகவும், கிராமப்புறத்தை செழிப்பாகவும், பொருளாதார மதிப்பாகவும் மாற்றுவதில் கோபர்தன் ஒரு முக்கிய படியாக விளங்குகிறது. உறுதி செய்யப்பட்ட தேவை, நிலையான விலை நிர்ணயம், குழாய் வழி இணைப்பு, கடன் ஆதரவு மற்றும் சூழல் மண்டல மேம்பாடு ஆகியவற்றை ஒரே தேசிய கட்டமைப்பின் கீழ் கொண்டு வருவதன் மூலம் இந்த திட்டம் பெரிய அளவில் வளர்வதற்கான நிலைமைகளை உருவாக்குகிறது. ஏற்கனவே அடைந்துள்ள முன்னேற்றத்தின் அடிப்படையில் கோபர்தன் திட்டமானது எரிசக்தி பாதுகாப்பு, விவசாயிகள் மற்றும் கிராமப்புற தொழில் நிறுவனங்கள், கழிவிலிருந்து செல்வம், ஆத்ம நிர்பர் பாரத் மற்றும் விக்சித் பாரத் தொலைநோக்கு பார்வை ஆகியவற்றில் அரசின் அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும் வகையில் இந்தியாவின் கார்பன் பைபாஸ் சிபிஜி பயணத்தை ஒரு வலுவான அடித்தளத்திலிருந்து தேசிய அளவிலான தூய்மையான எரிசக்தி தொழிலாக முன்னெடுத்து செல்லும் என்பதில் சற்றும் ஐயமில்லை. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று கோபர்தன் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: இன்று மாலை 4 மணிக்கு பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் சுராஜ் தாமரை நெஞ்சன் அவர்கள், அமைப்பு எஸ் பெரியசாமி, எஸ் ஜான்சன் ஆகியோர். இன்று மாலை 4 மணிக்கு நாடகம் கேட்கலாம், பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. The National Testing Agency NTA has released the provisional answer keys for 84 subjects of the UGC NET June 2026 examination. The NTA has also opened the challenge window, which will remain open till the 18th of August. Candidates can challenge the answer keys online through the official UGC NET portal. It added that candidates must support each challenge with documentary evidence. The agency also noted challenges submitted through any other mode will not be entertained. The nation pays homage to former Prime Minister Atal Bihari Vajpayee on his death anniversary today. The BJP stalwart had breathed his last on this day in 2018. President Draupadi Murmu, Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra

0: Narendra Modi paid floral tributes to former Prime Minister Atal Bihari Vajpayee at his memorial Sadaiv Atal in the national capital today. Former President Ramnath Kovind, Deputy Chairman of Rajya Sabha Harivansh, Lok Sabha Speaker Om Birla, Union Minister Rajnath Singh, Delhi Chief Minister Rekha Gupta and BJP National President Nitin Naveen were also present on the occasion. India will host the 12th BRICS Environment Ministers meeting in New Delhi on Tuesday. This meeting will be preceded by BRICS Senior Officers meeting of the Environment Working Group and Contact Group on Climate Change and Sustainable Development tomorrow. The event will be held under the overarching theme of India's BRICS Chairship 2026, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability. The BRICS Environment Ministers meeting would be presided over by Union Minister for Environment, Forest and Climate Change, Bhupendra Yadav. Union Home and Cooperation Minister Amit Shah will lay the foundation stone of a new dairy plant at the Alwar Saras Dairy Complex in Rajasthan today. He will also inaugurate the dairy processing plants and cattle feed plants of various milk unions. At the event, the e-foundation stone will be laid and various development works worth 6,262 crore rupees across 17 districts of Rajasthan will be inaugurated. Additionally, appointment letters will be distributed to more than 10,500 newly appointed personnel under the Rozgar Utsav. The JPSC-JSSC aspirants' agitation in Jharkhand has intensified, with students announcing fresh protest programs over alleged irregularities in recruitment examinations. The students are demanding cancellation of the JPSC 11th to 13th examinations and the JSSC-CGL examination, along with a CBI probe into alleged irregularities. Here's a report.
1: The JPSC-JSSC Reform Munch has given the state government an ultimatum to take positive action by August 18th. The protesters have also, for the first time, demanded the resignation of Chief Minister Hemant Soren. They have announced a major protest outside the Chief Minister's residence on August 20th and said they would continue their agitation there if their demands are not addressed. The Reform Munch has said the agitation will be intensified in the coming days and will draw inspiration from the ideas and spirit of Bhagat Singh. Mahvish Rahman, Akashwani News, Raj.
0: Keralam is getting into the festive spirit as the state's biggest annual festival, Thiruvonam, will be celebrated on August 26th. The Onam festivities begin today with Atham. Onam is not just a one-day festival. The formal celebrations begin on Atham Day, being observed across the state from this morning. The India Meteorological Department has forecast very heavy rainfall today at places over Arunachal Pradesh, Gangetic, West Bengal, Odisha, Uttar Pradesh and Uttarakhand, parts of Northeast India, Chhattisgarh, Gujarat, Himachal Pradesh, Jammu and Kashmir, Ladakh, Gilgit-Baltistan, Jharkhand, Konkan and Goa, Madhya Maharashtra, Madhya Pradesh are also likely to receive moderate to heavy rainfall during the day. In cricket, Bangladesh secured a historic 9-wicket victory over Australia in the first test match in Darwin, Australia today. It was Bangladesh's first test win over on Australian soil and only its second victory over Australia. India is set to host the BWF World Championship starting from tomorrow till August 23rd at the Indira Gandhi Stadium in New Delhi. PV Sindhu will lead India's challenge in women's singles. In men's singles, Lakshya Sen will look to make a deep run, while Ayush Shetty faces defending champion and top seed China's Shi Yuqi in the opening round. And that is the end of this news bulletin.
2: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம்.
3: ஆகாஷ்வாணி கனிந்த வாழ்வு. இன்றைய நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறையில் துணை ஆணையராக இருந்து ஓய்வு பெற்ற பி தனபாலன் அவர்களின் நேர்முகம் கேட்கலாம்.
4: வணக்கம் சார்.
5: வணக்கம் சார்.
4: சார், உங்களை பற்றிய அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
5: என் பெயர் தனபாலன். நான் வந்து அறநிலையத்துறையில் துணை ஆணையராக இருந்து ஓய்வு பெற்றேன்.
4: சரிங்க சார். சார், உங்களுடைய சொந்த ஊர் எதுங்க சார்? நீங்க படித்து வளர்ந்தது, உங்க பள்ளி பருவம், கல்லூரி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
5: எனக்கு சொந்த ஊர் வந்து மதுரை. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃபிஃப்த் வரைக்கும் மதுரை சிஎஸ்ஐ ஸ்கூல்ல படித்தேன். ஃபிஃப்த் டு லெவன்த் நாடார் ஹைஸ்கூல் தெற்கு வாசல்ல படித்தேன். அதுக்கு காலேஜ் ஸ்டடிஸ் நாடார் ஹைஸ்கூல், நாடார் காலேஜ், நாகமலை புதுக்கோட்டையில படித்தேன்.
4: என்ன டிபார்ட்மெண்ட் சார்?
5: இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அப்புறம் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் யூனிவர்சிட்டி. ஃப்ரெஞ்சு கோர்ஸ் ஒன் இயர் படிச்சிருக்கோம், டிப்ளமோ கோர்ஸ்.
4: ஃப்ரெஞ்சும் படிச்சிருக்கோம்.
5: டைம் எதுவும் வேஸ்ட் பண்ண மாட்டேன், அப்பப்போ ஏதாவது படிச்சுட்டே இருப்போம், படிக்கிறது இப்பவும் படிச்சுட்டே இருப்போமா.

0: எல்லா சப்ஜெக்டை பற்றியும் புக்கு எல்லா புக்கும் எடுத்து படிச்சுப்பேன். ஃபிலாசபிலேருந்து படிப்பு என்பது வாழ்நாள் பூரா இருந்துகிட்டே இருக்கணும். இந்த மனுஷன்
1: சின்ன வயசுலேருந்து இரட்டையர் ஆனப்பறை இப்போ வரைக்கும் புத்தகத்தோடு இருக்கீங்க.
0: புத்தக பைத்தியம் கூட சொல்லலாம். அந்த அதுலேருந்து உலக விஷயங்களும் நம்ம மனசுக்கு ஒரு தெளிவும் கிடைக்கும் புக்கு நிறையா படிக்கும் போது. அதுதான் ஒரு நல்ல லைஃப்னு நான் நினைக்கிறேன்.

பாம்பெனும் கோட்டையை கட்டி வைத்தான். அந்த கோட்டைக்கு விளக்காத அறிவெனும் தீபத்தை ஏற்றி வைத்தான். ஒன்பது வாசல் வைத்தே உடம்பெனும் கோட்டையை கட்டி வைத்தான். அந்த கோட்டைக்கு விளக்காத அறிவு.

0: வந்ததை தானறிய மறந்திருப்பார். மண் வெட்டி கையில் எடுப்பார். சில பேர் மற்றவர்க்கு குழி பறிப்பார். அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார். பந்தெடுத்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும். பந்தெடுத்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும். இந்த தத்துவத்தை தான் அறிந்தால் பிறகு தீங்கு செய்ய எண்ணம் வருமோ? இந்த தத்துவத்தை தான் அறிந்தால் பிறகு தீங்கு செய்ய எண்ணம் வருமோ? அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு.
1: சார், உங்களுடைய குடும்பம், அதாவது உங்கள் அப்பா அம்மா, உங்களுக்கு கூட பிறந்தவங்க?
2: அப்பா வந்து ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். மூணு பேர் நாங்கள் கூட பிறந்த மூணு அண்ணன் தம்பி, மூணு சிஸ்டர்ஸ். மூணு பேருமே இங்கே மதுரையில் இருக்காங்க. ரெண்டு சிஸ்டர்ஸ், ஒருத்தர் வந்து சென்னையிலையும் இன்னொரு சிஸ்டர் கோபியிலையும் இருக்காங்க. ஒரு சிஸ்டர் வெளியூரில் இருக்கிறாங்க.
1: நல்லதுங்க சார். சார், இப்போ நீங்கள் பிஏ முடிச்சிங்க, எம்ஏ முடிச்சிங்க, அரசாங்க வேலைக்கு வரணும்னு எப்படி சார் அந்த ஆர்வம் உங்களுக்கு வந்துச்சு?
2: அரசாங்க வேலைக்கு வரணும், மிடில் கிளாஸில் பிறந்த எல்லாருமே வேலை பார்த்துதான் ஆகணும். அது எனக்கு அரசாங்க வேலை பார்க்கணும்னு ஒரு ஆர்வம். எங்கள் அப்பாலாம் யூனிஃபார்ம் போட்டு டிப்டாப்பாக டெய்லி கிளம்பி போவாங்க. நல்லா மரியாதை பப்ளிக் மத்தியில் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் ஒரு அரசு வேலையில் இருந்தால் மனசு சந்தோஷமா இருக்கும்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. அது நடைபெற்றது.
1: நல்லதுங்க சார். முதல் எந்த வேலைக்கு சார் கவர்மெண்ட்ல என்ட்ரு ஆனீங்க?
2: ரெண்டு மூணு வேலைக்கு இன்ட்ரி வந்து ரயில்வேல வந்தது. இன்னும் அந்த நம்ம இந்த எஸ்எஸ்சி இது இருக்கு பாருங்க, அதுக்கு வந்தது. அப்புறம் நம்ம அறநிலையத்துறை இல்லை, ரெண்டு போஸ்ட்டுக்கு வந்தது. இதுதான் எனக்கு செலக்ட் ஆனது. போலீஸ் எஸ்ஐயாக கூட இதாக செலக்ட் ஆனால் ஃபைனல் செலெக்ஷன் ஆகலை. அதனால எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம்.
1: அதான் விடாமுயற்சியோட படிச்சுட்டே இருந்திருக்கீங்க.
2: ஆமாம், காலையில் இருந்துச்சா மொட்டை மாடியில் போய் உட்காந்துக்குவோம், வானத்தை பார்த்துக்குவோம், படிப்பு புக்கை படிப்போம், இயற்கையோட ஒன்றி படிப்பு ஒன்றி எல்லாம் சேர்ந்து நல்லா படித்து முன்னுக்கு ஒன்றுங்கிற எண்ணத்தை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிகிட்டே இருப்போம். அது நிச்சயமாக நல்லது நடந்தது.
1: சரிங்க சார். நீங்கள் முதலில் என்ட்ரி ஆன டிபார்ட்மெண்ட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டில், எந்த வருஷம் எந்த டிபார்ட்மெண்ட்டில் சார் என்ட்ரி ஆனீங்க?
2: 1985 வந்து நான் அறநிலையத்துறை தான். அறநிலையத்துறையில் வந்து ட்ரைனிங் ஒரு 40 நாள் ட்ரைனிங் கடலூர் இதில் திருப்பாப்புலியூரில் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து சாட்டியக்குடிங்கிற ஊரில் ஃபர்ஸ்ட் போஸ்டிங், 1985 மே, அந்த டைமில் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் போஸ்டிங் அங்கே ஜாயின் பண்ணோம்.
1: என்ன வருஷம் ஜாயின் பண்ணீங்க?
2: செயல் அலுவலர் நிலை 3.
1: ஈஓன்னு சொல்லுவாங்க, எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர்.
2: ஆமாம், ஈஓ கிரேட் 3 இருக்குல்ல, பேசிக். அதுதான் ஆரம்பம் ஆகுது. அதில் ஆரம்பம் அங்கே வந்து விவசாய பூமியில் கோயிலுக்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட இடங்கள் தான் இருக்கும். அது தேலி பார்வையிட்டு கோயில் மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு கிராம வாழ்க்கையா இருந்தது. அந்த லைஃப் சிட்டி லைஃப்ல இருந்துட்டு கிராம லைஃப் டக்குன்னு மாறும்போது வித்தியாசமாக இருந்தது எனக்கு.
1: நல்லதுங்க சார். சார், அதாவது நீங்க இவ்வளவு நாளுமே வந்து ஒரு மாணவரா இருந்திருப்பீங்க.

0: பள்ளி பருவம், அப்புறம் கல்லூரி, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க அப்படின்னு இருந்திருப்பீங்க. முதல் முதல் நீங்க வேலை சேர்ந்தீங்க 1985, அந்த வேலை சேர்ந்த முதல் நாள் ஞாபகம் உங்களுக்கு இருக்கா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: முதல்ல ஒரு இதா தெரிஞ்சது, சொந்த விவசாயமே நம்ம போய் பார்க்க மாட்டோம். நம்ம எப்படி ஒரு கோயில் இடத்துல போய் இருந்து ஒரு விவசாயம் பார்த்துட்டு அந்த பண்ணை கல்டிவேஷன் இதை பண்ணணும். அந்த கோயில்ல பஸ்ல ஏறி வரோம், வர வர அந்த கோயில் தோட்டத்துல தெரியுது, நல்லா தெரியுது. சுத்தி தஞ்சாவூர் மாவட்டம்னா சொல்லணுமா, அவ்வளவு நல்லா ஒரு பளிச்சுன்னு பச்சை பசை. நம்ம போன இது வந்து விவசாயம் நடந்து அந்த இது உள்ள நுழையும் போது நல்ல ஒரு மனசுக்குள்ள ஒரு உந்துதல் சக்தி, நமக்கும் ஒரு வேலை கிடைச்சிருச்சு, இந்த மாதிரி ஒரு இதுக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷம் வந்து இனம் புரியாத சந்தோஷம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருந்தது.

பாண்டி நாட்டிலும் பொன்னி வீடுதோறும் தீபம் ஏற்றும் சோழ நாட்டிலும் சென்னை இளநீர் சொரியும் சேர நாட்டிலும் சென்னை இளநீர் சொரியும் சேர

0: அவங்க முதல் மாச சம்பளம்,
1: முதல் மாச சம்பளம் அப்ப எல்லாம் ரொம்ப கம்மியான சம்பளம் தானே, 700 ரூபாய் கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு வீட்டுல இங்க இருக்கணும், வீட்டுக்கு கொஞ்சம் பணம் அனுப்பி விடுவோம்.
0: எவ்வளவு அனுப்புவீங்க?
1: 700 ரூபாய் 200 ரூபாய் அனுப்பிட்டு 500 ரூபாய் நான் அங்கே தங்கிட்டேன். அங்கே சாப்பாடு ரொம்ப குக்கிராமம், வில்லேஜஸ்லாம் அவ்வளோ சாப்பாடு கூட கிடைக்காது. விவசாயம், விவசாய கூலி அவங்களுக்கு தான், ஏதாவது டீ கடை பன் கடை அந்த மாதிரி இருக்கும், அதை வாங்கி சாப்பிட்டு 3 வருஷம் ஓட்டிட்டோம். அது லைஃப் வித்தியாசமாக இருந்தது.
0: சரிங்க சார்.
1: மதுரை மாதிரி ஒரு பெரிய மாநகரத்தில் இருந்துட்டு அங்கே போய் இருக்கிறது வந்து ஒரு நமக்குன்னு ஒரு தொழில் வந்துட்டு அந்த இதெல்லாம் வந்துடும், தந்த போல ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும் மனிதனுக்கு.
0: சரிங்க சார். அதாவது இப்போ இஓவை ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னீங்க.
1: ஆமாம்.
0: அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் உங்களுடைய டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன், எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஊருக்கெல்லாம் நீங்க வந்து வேலைக்கு போயிருக்கீங்க சார்?
1: அங்கே 3 வருஷம் சாட்டியக்குடி வந்து நாகப்பட்டினம் மாவட்டம், அங்கிருந்து நேராக கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் சாரதா மாரியம்மன், பச்சைமலை, பவளமலை அந்த குரூப் டெம்பிள்ஸில் அங்கே ஒரு 3 வருஷம் இருந்தோம். அதுக்கு பிறகு வந்து திண்டல் மலையில் இருந்தோம். திண்டல் மலையிலேருந்து இன்னொரு சென்னியாண்டவர் கோயில்னு கருமத்தம்பட்டி பக்கத்தில் இருக்குது, அங்கேருந்து அப்புறம் திருநெல்வேலி எனக்கு அடுத்த ப்ரமோஷன் போட்டாங்க, செகண்ட் கிரேடு. இந்த இதில் 2 வருஷம் இருந்தோம். அது மேடை தலவாய் கட்டளை என்பது, கட்டளைன்னா அந்த கட்டளை பண்ணணும், ஒரு ஊருக்கு போய் கட்டளை பண்ணணும். அந்த நில இதுக்காக எழுதி வச்சிருப்பாங்க அந்த முதலியார் ஃபேமிலி, அதை போய் பார்த்து ஒழுங்காக செய்கிறாங்களா, அதெல்லாம் வர வரதா அது மெயின்டைன் பண்றது எங்கள் வேலையா இருந்தோம். அதுக்கப்புறம் திருநெல்வேலிக்கு அப்புறம் பழையபடி பொள்ளாச்சி வந்தோம். பொள்ளாச்சி மாரியம்மன் கோயிலில் வேலை பார்த்தோம். அங்கே ஒரு ஐயப்பன் கோயில் புதுசாக ஐயப்பன் சேவா சங்கத்திலேருந்து நாங்கள் பொறுப்பெடுத்து எடுத்து செஞ்சு காலையில் 4 மணிக்கெல்லாம் போயிடுவோம். அந்த சீசன் டைம்ல அவ்வளோ ஆர்வம், நானும் ஐயப்பன் கோயில் மாலை போட்டு போறவருனால ஆர்வமாக அந்த வேலையெல்லாம் செஞ்சு. பொள்ளாச்சிக்கு அப்புறம் வந்து நான் இங்கே வந்துட்டேன். சுவாமிமலை, சுவாமிமலையில 5 வருஷம் இங்கே சூப்பரண்டாக இருந்தோம். சுவாமிமலைக்கு அப்புறம் நான் இங்கே வந்துட்டேன். ஏசி சென்னிமலை வந்தோம்.
0: ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனராக ப்ரமோஷன் வந்துச்சா?
1: ஆமாம், ஈரோடு அசிஸ்டன்ட் கமிஷனர். அப்போ சென்னிமலையும் பார்த்தேன். சென்னிமலை முருகன் கோயில் அங்கே இருந்து கும்பாசம் முடிச்சுட்டு அதே ஏசி ப்ரமோஷன் அங்கேயே ஏற்றுக்கிட்டு அங்கே ஏசியாக 2 வருஷம் இருந்தோம். ஈரோடு ஏசிக்கு அப்புறம் இருக்கன்குடி மாரியம்மன் கோயில்னு சாத்தூர் பக்கம் இருக்குது,
0: விருதுநர் மாவட்டம்.

0: மாவட்டம்
1: அங்க 2 வருஷம் இருந்தோம். அங்கிருந்து அப்படியே ப்ரொமோஷன்ல டிசி ப்ரொமோஷன் வந்தது. டிசி ப்ரொமோஷன் வந்து 2014 வந்தது. 3 வருஷம் அங்க இது பார்த்தோம். வேலூர் திருத்தணி மகாமகத்துக்கு ஸ்பெஷல் ஆபிசரா போட்டாங்க. 2016 நடந்த மகாமகத்துக்கு, கும்பகோணம் மகாமகத்துக்கு, மகாமகம் 2016 நடந்ததுல வேலூர்ல இருந்துட்டு 6 மாசம் அங்க ஸ்பெஷல் ஆபீசரா போய் இருந்து மகாமக வேலைகள். அந்த மகாமகத்துக்கு 18 கோயில் இருக்கும். கோயில்கள் எல்லாம் கும்பாபிஷம் ஆகிறது, மகாமகத்தோட செலவுகள் அந்த இதெல்லாம் பார்த்து சூப்பர்வைஸ் பண்றது. அந்த 7 மந்த்ஸ் இருந்துட்டு வந்து பழையபடி வேலூர் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டோம். இப்ப திருத்தணி பார்த்து, திருத்தணி பார்க்கும்போது அதோட திருவாலங்காடு, அதுல ஒரு 18 கோயில் இருந்து அது பார்த்தேன். அப்புறம் வேலூர்லதான் வச்சு எனக்கு ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி கொடுத்தாங்க. 2017
0: ரிட்டையர் ஆனீங்க
1: ஜூன்ல. என்னோட பர்சனல் அதிகமா எடுத்துக்கிறது இல்ல. 2017
0: கிட்டத்தட்ட ஒரு 33 வருஷம் அரசு பணியில தமிழகம் எங்கும் குறிப்பா எல்லா கோயில்களையும் நீங்க சுத்தி பார்த்தாச்சு. உங்க லைஃப்ல வந்து மறக்க முடியாத ஒரு பசுமை மாறாத நினைவுகள் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க?
1: பசுமை மாறா நினைவுகள், ஒவ்வொரு கோயிலுமே ஒரு அனுபவம். ரொம்ப இந்த கோயில்ல இருக்க அனுபவம் அடுத்த கோயில்ல வராது. இந்த கோயில்ல ஒரு பசுமை நினைவுகள் இருக்கும், அடுத்து அந்த கோயில்ல ஒரு நினைவு வரும். அதுல ரொம்ப முக்கியமா சொல்லக்கூடியதுன்னா நல்ல நண்பர்களை சந்திச்சது. எஸ்பெஷலி சைலேந்தர் பாபுங்கிற இவரை வந்து கோபியில ஒரு ஃபங்க்ஷன் அழைக்க போனதுல இருந்து அதுல இருந்து நாங்க நட்பு ரீதியா லெட்டர் போட்டு பிறந்தநாள் வாழ்த்து அனுப்புறது, கல்யாணத்தை எல்லாம் மற்ற எல்லாமே அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பசுமையான நினைவாக இருக்கு. எனக்கு வந்து மன சந்தோஷம்.
0: இப்போ அந்த நட்பு இருக்கா?
1: இருக்கு இருக்கு.
0: இப்போ நட்பு தொடருது?
1: தொடருது. அவங்க அந்த இதை வந்து நான் பெருசா நினைக்கிறேன். அவங்களை இப்படி அவர் எல்லாரும் கூட நல்லா பேசுவாரு. இருந்தாலும் ஒரு நட்பா அவர் பழகுறது வந்து நமக்கு வந்து மனசுக்கு அது பசுமை மாறா நினைவா என் மனசுல அப்படி தோணுது. அப்படி வருது.
0: நல்லதுங்க சார்.

0: 2017 உங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் காலம், ரிட்டையர்ட் ஆன அந்த நாள் அந்த அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: ரிட்டையர்ட் ஆன நாள் ஈவினிங் வந்து நல்ல பார்ட்டி வச்சாங்க, அதிகாரிகள் மற்ற செயலாளர்கள் இஓஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, எல்லாரும் நல்லா வாழ்த்தி பேசினாங்க. எல்லாருக்கும் அவர் அட்வைஸ் சொன்னோம், நீங்க எந்த கோயில்ல வேலை பார்த்தாலும் கோயிலோட சாமிக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க, சாமியை வந்து நல்லா கும்பிட்டு

0: வேலை பாருங்க, உங்களுக்கு லைஃப்ல எல்லாமே சக்சஸா இருக்கும், வேலைக்கு நல்லா திறம்பட பண்ணலாம், கோயிலுக்கு சின்சியரா வேலை பாருங்கன்னு அட்வைஸ் பண்ணும். மனசு அளவுல எல்லாருக்கும் இது பண்ணாலும் பிரியா விடை தான் அது வந்து.
1: கண்டிப்பா சார், அதாவது அரசு பணி அப்படின்னா அதுக்கு ஒரு நாள் ஓய்வுன்னு ஒரு காலம் இருக்கு.
0: ஆமா,
1: சரிங்க சார். ரிட்டையர்ட் ஆன பிறகு இப்ப எப்படி சார் லைஃப் போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
0: ஒய்ஃபுக்கு குழந்தைகள் பண்ணுவோம், வேற எங்க புக்ஸ் லைப்ரரி போறது, காலையில வாக்கிங் போறது, இது ஒரு வித்தியாசமான லைஃபா இருக்குது.
1: கிட்டத்தட்ட உங்களுக்கு 65 வயசு ஆயிருக்கும்.
0: ஆமா,
1: உங்களோட 65 வயசுல வந்து நீங்க இந்த வாழ்க்கை நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயம் என்னங்க சார்?
0: வாழ்க்கையில பணம் தான் முயற்சி பண்ணிட்டு வாழ்க்கை போறோம், அதுக்காக உடம்புக்கு எடுத்துக்க கூடாது, லைஃபை கெடுத்துக்க கூடாது. பணம் நமக்கு சேர வேண்டிய பணம் வந்து நம்ம உழைச்சா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதுக்காக அடுத்தவங்க சண்டை போடுறது, கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் யாருமே செய்யக்கூடாது. பணம் நமக்கு வர வேண்டியது வந்து நம்ம நேர்மையா ஒரு உழைச்சா நிச்சயமா கிடைக்குது. இந்த அவசியத்திலுமே
1: நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க.
0: நேர்மையா இருக்கணும், அதனால நிம்மதி கிடைக்குது, ஹெல்த் நல்லா இருக்குது, ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் ஒன்றும் வராது. இதுதான் முக்கியம்.
1: கண்டிப்பா
0: வாழ்வே குறைவற்ற செல்வங்கிறாங்கல்ல.
1: அதாவது டெப்டி கமிஷனர் கேடர்ல இருந்து அந்த நேர்மையை பத்தி சொல்றீங்க. நேர்மையா இருந்தோம்னா நிம்மதியா இருக்கலாம், நிம்மதியா இருந்தோம்னா ஆரோக்கியம் வரும் அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப நல்ல தகவல் சார். சார், ஒவ்வொரு ஆணின் வீட்டுக்கு பின்னாடி பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு கடைநிலை ஊழியர், ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆபிசரா இருந்து டெப்டி கமிஷனர் ரேங்க் வரைக்கும் போய் ரிட்டையர்ட் ஆயிட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்குமே வந்து லைஃப் பீஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. உங்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு காரணமானவங்க யாரு, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: நான் வசந்தி, என் மனைவியை சொல்லுவோம்.
1: ஏன் சார்?
0: அவங்க சந்திக்க முந்தி ஒரு டைலமான லைஃபா இருந்தது. அவங்களுடைய மனைவி ஆன பிறகு எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள்ல வந்து நல்லபடியா. ரெண்டு பேரும் அடிக்கடி டூர் போவோம். நிறைய ஒரு அந்யோன்யமான தம்பதிகள் ஆனது அவங்களோட பரிசுதான் தான் நினைக்கிறேன். அவங்கதான் எனக்கு லைஃப்ல இவ்வளவு தூரம் வர்றதுக்கு எல்லாத்துக்கும்
1: அவங்கதான். உங்களுக்கு பக்கபலமா இருக்காங்க?
0: பக்கபலமா இருக்காங்க.
1: அவங்களுக்கு இந்த விஷயம் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல விரும்புறீங்களா?
0: நன்றி, என்னென்ன நன்றி சொல்லிட்டே தான் இருப்போம், நன்றி சொல்லிட்டு இருப்போம்.
1: ரொம்ப சந்தோஷம் சார்.

0: சார் அடுத்து உங்களோட பொழுதுபோக்கு, இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க, இப்ப வீட்டுல உங்களோட பொழுதுபோக்கு என்னென்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பொழுதுபோக்குக்கு வந்து புக்ஸ் படிப்போம், ரமணர் மகரிஷி புக்ஸ் படிப்போம்.
0: அதுவும் ஆன்மீக புக்கு தானாங்க சார்?
1: அது ஆன்மீக பிலாசபி, அது பெரிய பிலாசபி.

0: அது படிக்க படிக்க கேன் தண்ணி மாதிரி ஊறிக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் கிச்சன்ல கொஞ்சம் இது பண்ணிக்குவோம், சர்வீஸ் பண்ணுவோம், கிச்சன் சர்வீஸ், வீடை சுத்தப்படுத்துறதுன்னா பிடிக்கும், அதுவும் பிடிக்கும். இதுல டைம் பாஸ் ஆயிடுது. அப்புறம் வேற அனாவசியமான வேற கெட்ட பழக்கம்லாம் ஒண்ணும் கிடையாது, அதனால சிகரெட் அடிக்கிறது இது பண்றது இந்த பழக்கங்கள்ல இதுல டைம் நம்ம நல்ல விஷயத்துல கவனம் செலுத்தும் போது கெட்ட விஷயம் ஒண்ணுமே நமக்கு வர சான்ஸ் கிடைக்காது. பொழுது போகிறதுன்னா வீட்டுல இருக்கிறது ஒரு பொழுதுபோக்கு, சினிமாவுக்கு போறது. இப்ப சென்னையில இருக்கிறனால பீச் போவோம், கோவில் போவோம், இந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கு தான் போயிட்டு இருக்கு.
1: சார், அரசு பணியில கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் வேலை பார்த்திருக்கீங்க, எத்தனையோ அதிகாரிகள் பொதுமக்கள் எல்லாரையும் சந்திச்சிருப்பீங்க. உங்களுடைய இந்த அனுபவத்துல இன்றைய கால இளைஞர்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க?
0: இந்த கால இளைஞர்கள் வந்து பெற்றோர் வந்து மதிச்சு நடக்கணும், தீய பழக்கத்துக்கு எதுக்கும் அடிக்ட் ஆயிடக்கூடாது. அது வந்து தன்னையும் கெடுத்து தன்னோட சுத்தம் எல்லாத்தையுமே இதாயிரும். அதனால நல்ல விஷயங்களை நினைக்கணும். பலமே வாழ்வு, பலவீனமே மரணங்கிற மாதிரி பலமான சிந்தனைகள் தான் இருக்கணும். சிந்தனைகள் பலம் வந்துட்டா எல்லாமே வாழ்க்கையில ஒன்னொன்னுமே பலமான நிகழ்ச்சிகள் நடக்கும். இந்திய இளைஞர்கள் எல்லாமே நம்மளோட எல்லாம் புத்திசாலியா இருக்கிறாங்க, அது தெரிஞ்சுக்குது. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க விரக்தி ஆகக்கூடாது, எந்த விஷயத்திலும் விரக்தி ஆகக்கூடாது. ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு தன்னம்பிக்கையோட செயல்பட்டா எல்லாமே 100% சக்சஸ் ஆயிடுங்கிறது என்னோட அனுபவத்துல சொல்றேன். முடியாது எதுவும் இல்லை, முயற்சி உடையா இகழ்ச்சி அடையாது. இந்த மாதிரி முயற்சி வந்து அவங்க எதுல மோட்டிவ் இருக்காங்களோ அந்த முயற்சி பண்ணிட்டே இருக்கும்போது நிச்சயமா சக்சஸ் உண்டு, விரக்தி ஆயிடக்கூடாது. அதுதான் பெரிய

0: பாட்டு கேட்கற பழக்கம் உங்களுக்கு இருக்கா சார்?
1: பாட்டு
0: கேட்பீங்க. இந்த பாட்டு நான் எப்ப கேட்டாலும் எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா எந்த பாடல் சார் கேட்பீங்க?
1: எனக்கு பிடிச்சா அப்ப சின்ன வயசுல இருந்தே அந்த இந்த பாட்டு பாடும் போதே என்ன அறியாம ஒரு மனசுக்கு குதூகலமா இருந்த ரோஜா மலரே ராஜகுமாரின் பாட்டு இது பண்ணும்போது.
0: அது கொஞ்சம் பாட்டு கேட்டுங்க சார்.
1: ரோஜா மலரே ராஜகுமாரி அருகில் வரலாமா.
0: நல்லதுங்க சார். உங்களுடைய இந்த விருப்ப பாடலாக இந்த நிகழ்ச்சியில இந்த பாடல் ஒலிக்கும் சார்.

0: சார், ரொம்ப அழகாவே உங்களுடைய அனுபவங்களை சொன்னீங்க சார். மதுரையில பிறந்து மதுரையில படித்து உங்களுடைய முதல் பணியா வந்து இந்து சமய அறநிலையத்துறையில நாகப்பட்டினம் மாவட்டத்துல உங்க பணியை தொடங்கினீங்க எக்ஸிகூட்டிவ் ஆபீசரா. இறுதியில வந்து 2017 வந்து வேலூர் மாவட்டத்துல துணை ஆணையரா வந்து பணி ஓய்வு பெற்றீங்க சார். இதுல உங்க லைஃப்ல நடந்த நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள், உங்க குடும்ப பின்னணி, உங்களுடைய இந்த அளவுக்கு நீங்க நல்லா இருக்கிற காரண கர்த்தா உங்க மனைவி அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை எங்களுக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு எங்கள் அகில இந்திய வானொலியின் சார்பாக எங்களுக்கு மனமார்ந்த
1: நன்றி வணக்கம்.
2: Thank you.

Thank you.

0: அறநிலையத்துறையில் துணை ஆணையராக இருந்து ஓய்வு பெற்ற பி தனபாலன் அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள்.
1: உடன் உரையாடியவர் கே வேல்முருகன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய கனிந்த வாழ்வு. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வந்தடைந்தார். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. யுஜிசி நெட் தேர்விற்கான தற்காலிக விடை குறிப்புகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை சீரமைக்கும் பணிகள் நாளை தொடங்குகிறது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வந்தடைந்தார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் சென்னை விமான நிலையத்தில் அவரை வரவேற்றனர். சென்னை, செங்கல்பட்டு, திருவாரூர், தஞ்சையில் நடைபெறும் கல்வி இலக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்கிறார். செங்கல்பட்டில் உள்ள எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பக் கழகத்தின் 22வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணாக்கருக்கு பட்டங்களை வழங்குகிறார். நாளை

0: திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தஞ்சை சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் ரூபி மற்றும் வெள்ளி விழா நிறைவு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. புதுதில்லியில் உள்ள அன்னாரது நினைவிடமான சதைவ் அட்டலில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். இந்நாளையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், தேச சேவையில் தம் வாழ்நாளை அர்ப்பணித்த தொலைநோக்கு பார்வை கொண்ட சிறந்த அரசியல் ஆளுமை திறன் கொண்டவர் அடல் பிகாரி வாஜ்பாய் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், வாஜ்பாயின் உன்னதமான ஆளுமையும் தலைமைத்துவமும் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உத்வேகத்தை அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். தேசத்தின் நலனை தமது லட்சியமாக கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அயராது உழைத்தவர் வாஜ்பாய் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். தேச வளர்ச்சி, பாதுகாப்பு உள்ளிட்டவைகளுக்கு அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்புகளை தாம் என்றென்றும் நினைவு கூர்ந்து தலைவணங்குவதாக அவர் கூறியுள்ளார். 12வது பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு, காடு வளர்ப்பு, காட்டுத்தீ மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. முன்னதாக பருவநிலை மாற்றம், நிலையான வளர்ச்சி தொடர்பான சுற்றுச்சூழல் பணிக்குழு தொடர்பு குழு கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. இதனிடையே மீள்திறன் மிக்க எதிர்காலத்திற்கான புத்தாக்கம், ஒத்துழைப்பு, மாற்றம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் தொடர்பான கூட்டம் புனேயில் நாளை தொடங்குகிறது. வரும் 21ஆம் தேதி நடைபெறும் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உறுப்பு நாடுகளின் தகவல் தொடர்பு அமைச்சர்கள் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தலைமையில் நடைபெறவுள்ளது. பிரேசில், ரஷ்யா, சீனா, இந்தோனேஷியா, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் இணைய பாதுகாப்பு, மின்னணு தொழில்நுட்ப சூழல் குறித்து விவாதிக்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அம்ரித் தோட்டத்தை பொதுமக்கள் இன்று முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை அங்குள்ள ப்ளூமேரியா தோட்டம், ஆலமரை சோலை, போன்சாய் தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை பார்வையிடலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: UGC நெட் தேர்விற்கான தற்காலிக விடை குறிப்புகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற இத்தேர்வு எழுதிய தேர்வர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விடை குறிப்புகள் மீது இம்மாதம் 18ஆம் தேதி வரை தங்களது ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம். ஆட்சேபனைகளை தெரிவிக்கும் கேள்வி ஒவ்வொன்றுக்கும் 200 ரூபாய் கட்டணம் வசூலிக்கும் என்றும் முகமை கூறியுள்ளது. சுதந்திர தின கொண்டாட்டங்கள் முடிவடைந்த நிலையில் தமிழக சட்டப்பேரவை நாளை மீண்டும் கூடுகிறது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 10185 கால்வாய்கள், 809 ஏரிகள், குளங்கள், ஊரணிகளை சீரமைக்கும் பணிகள் நாளை தொடங்க உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை நீங்களாக 37 மாவட்டங்களுக்கு 507.92 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாக தூர்வாரும் பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் சுதந்திர தின அணிவகுப்பின் போது உயிரிழந்த காவலரின் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 30 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று உத்தரவிட்டுள்ளார். அவரது குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக நேற்று சென்னையில் சுதந்திர தின அணிவகுப்பின் போது மயக்கமடைந்த காவலர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நாடு முழுவதும் பார்த்தீனியம் விழிப்புணர்வு வாரம் இன்று தொடங்கியது. வரும் 22ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விவசாய பயிர் மகசூல் பாதிப்பு, தோல் அரிப்பு, ஒவ்வாமை, சுவாச கோளாறு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த களைச்செடிகள் பூக்கும் முன்பே வேரோடு களைய விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் முன்வர வேண்டும் என்று திருச்சி சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. இச்செடிகளை அகற்றும் போது கையுறை, முகக்கவசம்

0: கவசம் காலணியை கண்டிப்பாக அணிய வேண்டும் என்றும் பாதுகாப்பான முறையில் இதனை நீக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வாடிக்கையாளர்களுக்கான இகேஒய்சி சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு 23ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்றுடன் கால அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் வாடிக்கையாளர்களின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை. பயனாளர்கள் இணையதளம் வாயிலாகவோ அல்லது நேரிலோ இதனை சமர்ப்பிக்கலாம். தமிழகம் முழுவதும் விடுபட்டோருக்கான குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் முகாம் நாளை நடைபெறுகிறது. 1 முதல் 19 வயது வரையிலான குழந்தைகள், வளரிளம் பருவத்தினர், பெண்கள் உள்ளிட்டோர் குடற்புழு நீக்க மாத்திரைகளை இம்முகாமில் பெற்றுக்கொள்ளலாம். அரியலூர் மாவட்ட விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டம் பயிர்க்கடன் தங்களது நிலங்களுக்கு தேவையான உரங்களை பெறுவதற்கு விவசாய அடையாள அட்டை எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். வேளாண் பெருமக்கள் இதனை பெற அருகில் உள்ள வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நிலம் சம்பந்தமான ஆவணங்களை சமர்ப்பித்து பயனடையுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டத்தில் வேளாண் பெருமக்கள் தங்கள் குறைகளை மனுக்களாக அளித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் அங்கு செயல்பட்டு வந்த இருசக்கர வாகன விற்பனை நிலையத்தில் வாகனங்கள் தீக்கிரையாயின. இவ்விபத்து குறித்து சிப்காட் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓணம் பண்டிகை வரும் 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. மல்லிகைப்பூ கிலோ ஒன்றிற்கு 700 ரூபாய்க்கும் பிச்சிப்பூ 600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள மாவட்டம் என்பதால் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக சங்கரன்கோவில், தென்காசி உள்ளிட்ட பல பகுதிகளில் பூக்கள் அதிக அளவில் சாகுபடி செய்கின்றன. இங்கு விளைவிக்கக்கூடிய பூக்கள் அண்டை மாநிலமான கேரளா மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்படுவதால் எப்போதுமே பூக்கள் வரத்து என்பது அதிகமாக காணப்படும். இந்த நிலையில் அண்டை மாநிலமான கேரளாவில் ஓணம் பண்டிகை விரைவில் துவங்கப்படும் நிலையில் இன்று மல்லிகைப்பூ கிலோ ஒன்றுக்கு 700 ரூபாய்க்கும் பிச்சிப்பூ 600 ரூபாய்க்கும் கிலோ ஒன்றுக்கு விற்பனை செய்யப்படுவது இதனால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: நெல்லை பாபநாசம் அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு நாளை முதல் அனுமதி வழங்கப்படுவதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி விதிக்கப்பட்ட 10 நாட்கள் தடை இன்றுடன் நிறைவடைவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் காரையாறு சொரிமுத்தையனார் கோயில் அமைந்துள்ளது. இங்கு ஆடி அமாவாசை 12ஆம் தேதி கொண்டாடப்பட்ட நிலையில் கடந்த 7ஆம் தேதி முதல் வருகிற 14ஆம் தேதி வரை சோதனை சாவடிகள் மூடப்பட்டு அகஸ்தியர் அருவி மற்றும் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. கோவில் திருவிழா முடிந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக அந்த பகுதியை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. இன்று அந்த தூய்மை பணி முடிவடைவுள்ள நிலையில் நாளை முதல் சொரிமுத்தையனார் கோவில் மற்றும் அகஸ்தியர் அருவிக்கு சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் செல்லலாம் என வனத்துறையினர் அறிவிப்பு வழங்கியுள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: அகமதாபாத்தில் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் குரூப் டி பிரிவில் இந்தியா தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று 7:30 நடைபெறுகிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டிகள் புதுதில்லி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நாளை தொடங்குகிறது. அமெரிக்கா பிரவுன்ஸ் பர்கில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் கல்யாணா புனாச்சா, ஈக்வடார் ஆன்சலான் இணை முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வந்தடைந்தார். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. யுஜிசி நெட் தேர்விற்கான தற்காலிக விடை குறிப்புகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை சீரமைக்கும் பணிகள் நாளை தொடங்குகிறது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: நேரம் 1:55:30 ஆகாஷ்வாணி.
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில்
8: வண்ண மீன் வளர்ப்பு என்பது நன்னீர்ல மீன் வளர்ப்பு முறைகள்ல ஒரு லாபகரமான தொழிலா இருக்கு. இந்த மீன்களை இனப்பெருக்கம் செய்வது ரொம்ப ரொம்ப எளிது. ஒரு குட்டியிடம் மீன்களை வந்துட்டு முதல்ல வளர்த்து அதோட தொழில்நுட்பத்தை நன்கு தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் முட்டையிடம் மீன்களை வளர்க்க வேணும்.
9: அலங்கார மீன் வளர்ப்பு மற்றும் அதன் இனப்பெருக்க முறைகள் குறித்து பொன்னே

0: டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் அ ஜாக்யுலின் வினோ அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
1: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும், தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை, மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம், செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
3: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. தினம்தோறும் மாலை 6:10 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நேயர்கள் தொலைபேசி வழி பங்கேற்கும் நேயர் விருப்ப நிகழ்ச்சி. நீங்கள் விரும்பும் பாடலை வானொலி கேட்கும் அனைத்து நேயர்களும் செவிமடுக்க ஒரு அரிய வாய்ப்பு இது. 3 மணிக்கு தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 2498-7355, 2986-0037, 2498-7355, 2986-0037, எஸ்டிடி குறியீட்டு 044.
5: எந்த ஊர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஏன் இக்காலகத்தில் தன்னந்தனில் அழுது கொண்டிருக்கின்றீர்கள்? ஐயா ஐயா, சேர்ந்தவன் பொருதவும் என்னை கொடுத்தது மானாமதுரை காசிராஜன். என் அண்ணன் பேர் நல்லெண்ணன், என் பேர் நல்லத்தங்கா.
4: மாலை 5:30 கிராமிய தென்றலில் நல்லத்தங்காள் சரித்திரம் ஏ செல்வராஜ் குழுவினர் நிகழ்த்தியுள்ள தோற்பாவை கூத்தின் 2 பகுதி. மாலை 5:30 கிராமிய தென்றலில்
6: என்ன யார் அது?
7: அது அம்மா அண்ணான்றாங்க.
8: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
9: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
8: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
9: இந்த கதையில் மாற்றமில்லை,
8: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
9: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
8: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
9: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
4: இரவு 9:30 அகில பாரத நாடகம் கேட்கலாம்.
10: நீங்களே எச்சரிக்கை செய்து அனுப்புங்கள், அண்டை தேசத்து அரசனிடம் பகை கூடாது.
11: உத்தரவு ராணியாரே, அப்படியே செய்கிறேன்.
4: ராணி துர்காவதி நாடகம் கேட்கலாம் இரவு 9:30. இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
12: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ எம் ஷகுன் சோப்ரா வித் தி மிட் டே நியூஸ். The headlines. NTA releases provisional answer keys for 84 subjects of UGC NET 2026. Objections window to remain open till Tuesday. Students protesting against JPSC/JSSC exam irregularities in Jharkhand demand resignation of Chief Minister Hemant Soren. Union Home Minister Amit Shah unveils statue of former PM Atal Bihari Vajpayee in Rajasthan as nation pays homage on his death anniversary. Fresh low pressure over northwest Bay of Bengal intensifies flood threat in northern Odisha. In badminton, India set to host BWF World Championships beginning tomorrow. And in cricket, Bangladesh secure historic first test win in Australia. And now the news in detail. The National Testing Agency, NTA, has released the provisional answer keys for 84 subjects of the UGC NET June 2026 examination. Our correspondent reports, the NTA has also opened the challenge window, which will remain open till the 18th of August.

ஆகாஷ்வாணி சென்னை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு கொண்டிருக்கிறீர்கள். நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், 3 மணிக்கு விடுமுறை விருப்பம். நேயர்கள் தொலைபேசி வழி நேரடியாக பங்கேற்கலாம், தங்கள் விருப்ப பாடல்களை தெரிவிக்கலாம். உங்கள் விருப்ப பாடல்களை ஒலிபரப்பி உங்களை மகிழ்விக்க உள்ளது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498-7355, 2986-0037, 2498-7355, 2986-0037. SGD குறியீட்டு எண் 044. திரைக்கானத்தில் அடுத்து கபில் கபிலன் சின்மயி பாடிய பாடல் படம் சீதாராமம்.

நேரம் 2:47. சென்னை ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து சித் ஸ்ரீராம் பாடிய பாடல் படம் லவ் டுடே.

0: நேர்களை மீண்டும் திரைப்பட பாடல்களை 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:40 ஆகாஷ்வாணி இசை பயிற்சி. எந்நேரமும் ஒரு காலை தூக்கி தொடிராகம் ஆதிதாளத்தில் அமைந்த மாரிமுத்தா பிள்ளை பாடலை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். கற்பிப்பவர் பி. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். மாணவி சோபா ஸ்ரீராம்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம். போன கிளாஸில் உனக்கு 3 சங்கீதம் சொல்லிச்சிருக்கேன். அதை முடிஞ்சனா ஒரு தடவை பாடிட்டு அப்புறம் அனுபவிக்கப்படும். ஒரு தடவை ஒன்று ஒன்றையும் 2 தடவை கரெக்டாக பாடணும். இங்கே

ஸ்வரம்ங்கிறதே வேண்டிதான், ஸ்வரம் வேண்டாம் இல்லை, ஸ்வரத்துக்கு அப்பாற்பட்ட பாவங்களும் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்வரூபம் இருக்கு. அந்த ஸ்வரூபத்தை நம்ம பார்க்க முடிய ஸ்வரங்கிறது உங்களுக்கு ஸ்கெலிட்டல் மாதிரி சாரி பாமா அது எடுக்கணும். அது வரும்போது அந்த ராகத்தினுடைய ஸ்வரூபத்தை நம்ம பார்க்குறோம்.

அதாவது தொட்டடங்கள்லாம் அந்த ராகத்தினுடைய சாயை பிரகாஷிச்சுடணும். ஏ அந்த அந்த கொஞ்சம் அதை விட்டு கூட நகரக்கூடாது. ராகத்தினுடைய சுரூபம் அப்படியே அப்படியே தேன் மாதிரி இருக்கும்.

தபாகமா மொட்டை அடிக்கல தபாகமா அந்த மாவிலேயே ஒரு சின்ன ஒரு ஆசிலேஷன் இருக்கு. எல்லாம் சேர்ந்ததா கனி அசைவு கமகம் ஆதரவு ஒரு சின்ன ஒரு ஆசிலேஷன் சின்ன ஒரு ஜாரு எல்லாம் சேர்ந்தது நம்ம அந்த ராகத்தினுடைய அழகு. பொன்னாட பொன்னாட போ அது லயனை வீச்ச மாதிரி அந்த ராகத்தினுடைய ஒரு ஸ்கேல் போட்டு போயிருக்கு இழுத்தா போயிருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் நான் அங்கே.

இந்த சந்தேஷம் இந்த மேற்கால சங்கதிகள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே கொடுத்துருவா. முதல்ல இந்த சங்கதிகள்லாம் மேற்கால சங்கதி ஸ்புரித்த சங்கதிகள்லாம் இந்த ஸ்புரித்த சங்கதிகள்லாம் முதல்ல கொடுக்கும்போது ட்ரெயின் கொடுக்கும்போது இந்த குழந்தைகளுக்கு சொடுத்துருவா. அப்போ அந்த சங்கதி விழும்போது புஷ்டியாக விழும். நன்னாட ஏற்றும் அந்த ஒரு சேதாரம் கொடுக்காது அப்படி இருக்கும் அங்கே.

0: வரைக்கும் சொல்லிட்டுருக்கேன், என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த கிளாஸ் படிக்காமி அந்த மாதிரி தான் ஃபர்தராக போகலாம்.
1: சரி சார், வணக்கம் சார்.
2: இசைப்பயிற்சியில் என்று மாரிமுத்தா பிள்ளை பாடலை கற்றுக்கொண்டோம். கற்பித்தவர் பி. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாணவி ஷோபா ஸ்ரீராம். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் 4 சென்டிமீட்டர். இளையான்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், நீலகிரி மாவட்டம் உட்பிரையர், ஹாரிசான், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கரம்பக்குடி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். விண்ட்வர்த், கூடலூர் பஜார், மேல்கூடலூர், குடுமியான்மலை, சந்தியூர், தேவாலா, பொன்னமராவதி, கிளன்மார்கன், வால்பாறை, சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் தஞ்சாவூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.7 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் ஓரிடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, தருமபுரி, கரூர், திண்டுக்கல், தூத்துக்குடி, நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மழை பற்றிய எச்சரிக்கை. இன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள்

சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 18ஆம் தேதியன்று செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர் தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். 19ஆம் தேதியன்று நீலகிரி, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர் தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் லேசான மழை. 20ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் வடக்கு உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை சற்று அதிகரித்திருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி 20ஆம் தேதி வரை குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் வடக்கு உட்பகுதிகளின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்படும் வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு, வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.9 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி 20ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் இக்கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை வினாடிக்கு 1.2 முதல் 1.5 மீட்டராக வேகம் எடுக்கும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.3 முதல் 1.4 வரை, திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.2 முதல் 1.5 மீட்டர் வரை வேகம் எடுக்கக்கூடும். விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் வினாடிக்கு 1.1 முதல் 1.2 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:15. ஆகாஷ்வாணி விடுமுறை விருப்பம். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498735529860003 7. எஸ்டிடி குறியீட்டு எண் 044. நீங்கள் விரும்பும் பாடலை வானொலி கேட்கும் அனைத்து நேயர்களும் செவிமடுக்கும் ஒரு அரிய வாய்ப்பு இது. நீங்கள் தொலைபேசி வழி உங்கள் விருப்ப பாடலை தெரிவிக்கலாம். சென்னை ஆகாஷ்வாணி உங்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் ஒலிபரப்பு காத்திருக்கிறது. அண்டாத்து திரைப்படத்தின் பாடல் இது. பாடியவர்கள் சித் ஸ்ரீராம், ஸ்ரேயா கோஷல்.

0: இந்த நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும் பாடல்கள் உங்கள் விருப்பம். வழங்கி மகிழ்விருக்கிறது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை. நிகழ்ச்சியின் முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். மாவட்டம்
0: சொல்லுங்க, தங்களுக்கு விருப்பமான பாடல் சொல்லுங்க.
1: செந்தமிழ்நாடு.
0: சரிங்க, அந்த பாடலை கேட்கலாம்.

0: சென்னை ஆகாஷ்வாணி ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை இணையீர்கள். ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், மாலை 4 மணிக்கு பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம் கேட்கலாம். பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம் மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பாகும். நமது நிகழ்ச்சியை அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேரு?
1: காமராஜர் ஸ்டால்ல இருந்து வடிவேல் பேசுறேன் மேடம்.
0: வடிவேல் சார், சொல்லுங்க சார், தங்களுக்கு விருப்பமான பாடல் சொல்லுங்க.
1: ரிச்சாக்காரன்ல இருந்து அழகிய தமிழ் மகள்.
0: சரிங்க, அந்த பாடலை செவி மடுக்கலாம்.

வாழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சிலை என உணவிடும் உடல், இணைத்தேன் அணைத்தேன் மலர் போல் பறித்தேன்.

0: நேரம் 3:16 ஆகிட்டு இருக்கு. இதுவரை ஒலித்த பாடல்களின் படங்கள் 7வது மனிதன் ரிக்ஷாக்காரன், பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குழுவினர். நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், விடுமுறை விருப்பம்.
1: வணக்கம், கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார் மனோகரன், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: எனக்கு வந்து கமல்காந்த் படத்துல இருந்து ஒரு பெண்ணோடு பிறந்த நடனம் அந்த பாட்டை கொடுக்கணும்.
0: சரிங்க, பாடலை கேட்கலாம். எஸ் ஜானகி, வாணி ஜெயராம் பாடியிருக்காங்க அந்த பாடலுக்கு.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் சிறப்பாக நேயர்கள் பங்கேற்று தங்கள் பாடல்களை தெரிவிக்கின்றனர். பாடல்களை ஒலிபரப்பி நேயர்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் சென்னை ஆகாஷ்வாணி. ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளும் நேயர்கள் நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம். நேரம் 3:21. அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: சத்யநாராயணன்
0: சாருக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: பாடல் வந்து அரியா பருவம்.
0: சரிங்க, கேக்கலாங்க அந்த பாடலை.

0: மிஸ்யம்மா திரைப்படத்தில் பி சுஷீலா பாடிய பாடலை கேட்டோம். இசைக்கு அசையா மனங்களே இல்லைன்னு சொல்லலாம். இதுவரை கேட்டறியாத அரிய இசை பொக்கிஷங்களை பாடல்களாக நேயர்கள் விருப்பம் தெரிவித்து கேட்டு மகிழ்கின்றனர். நமது நிகழ்ச்சியை நடத்த நேயர் வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கொட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், சொல்லுங்க என்ன பாடல்.
1: பம்பாய் இந்த திரைப்படம் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய அற்புதமான இசையில சித்ராம்மா குரல்ல ரொம்ப அருமையான ஒரு பாடல். கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, அந்த பாடல் ஒளிபரப்புறீங்களா?
0: கேட்கலாங்க அந்த பாடலை கேட்க.

0: பாடல்கள் உங்கள் தேர்வு. வழங்குகிறது உங்கள் சென்னை ஆகாஷ்வாணி. வணக்கம்.
1: வணக்கம், நான் காப்பாடியிலிருந்து நித்யகல்யாணி பேசுறேன்.
0: சொல்லுங்க நித்யகல்யாணி மேடம், உங்களுக்கு பிடித்த பாடல்.
1: ஹலோ,
0: உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: எனக்கு தேவதையை கண்டேன் அந்த படத்திலேருந்து அழகே பிரம்மனிடம்.
0: சரிங்க, அந்த பாடலை கேட்கலாம்.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி அற்புதமாக போயிட்டுருக்கு. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நீங்கள் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார்.
1: ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தலேருந்து பாபு பேசுகிறேன் மேடம்.
0: பாபு சார், பிடித்த பாடல் சொல்லுங்கள். உடனே கேட்டுலாம்
1: டக்குன்னு. இந்த எந்த படம் மேடம்? எங்கள் ஒரு பாட்டுக்காரன் படத்துலேருந்து மதுரை மறிக்குழந்து வாசம்.
0: சரிங்க, அந்த பாட்டில் இப்போ

0: நேரம் 3:40 உங்கள் தெரிவில் இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் விரும்பும் பாடல்களை தொலைபேசி வழி தெரிவித்தால் ஒலிபரப்ப காத்திருக்கிறது உங்கள் சென்னை ஆகாஷ்வாணி. நமது நிகழ்ச்சியை நடத்தினேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜி ஆர் சரவணன் மேடம்.
0: சொல்லுங்க சரவணன் சார், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: தி தட்சிணாமூர்த்தி இசையில் 1977 வெளிவந்த நந்தா என்னிலா, இந்த திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் டி கே கலா பாடிய ஒரு காதல் சாம்ராஜ்யம் என்ற பாடல்.
0: பாடலை கேட்டு ரசிக்கலாம். ஓசை, ஒலி, பேச்சு, இதையெல்லாம் விட இசை அற்புதமானது. அதில் மிதக்கிறது நம் மனங்கள்.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிட்டு இருக்கு. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 249-8735-2985-2986-0037 எஸ்டிடி குறியீட்டு எண் 044. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க. யார் எங்க
1: மேடம்? நான் சென்னையிலேருந்து ராஜேஷ் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ராஜேஷ் சார், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: மேடம், எனக்கு திரைப்படம் உழைப்பாளி பாடல் ஒரு கோலக்கிளி அந்த பாடல் தான்.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். புது நேயர்களுக்கு வழிவிடலாம். வார வாரம் வரும் நேயர்களே, ஒரு ஒரு வாரம் விட்டு கூட வரலாம் இல்லைங்களா? புது புது நேயர்கள் வந்தால் நமது நிகழ்ச்சியும் ரொம்ப சிறப்பாக இருக்கும், அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்க தனியாக ஒரு லைனில் வந்து எங்களுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது, ஒரே லைன்லேயே இருந்து மூணு பேர் பேசுகிறாங்க, மூணு காலர் வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளீஸ், உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம், புது புது நேயர்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்க. வார வாரம் வந்த நேயர்களே வர வேண்டான்னு உங்களை கேட்டுக்கிறேன் நான். ஓகே, அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: திருப்பத்தூர் பிரம்மபுரம், சிவகுமார்.
0: சொல்லுங்க சிவகுமார் சார், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: மேடம், ஆனந்த ஜோடி படத்துல இருந்து.
0: சரிங்க.
1: ஒரு தாய் மக்கள் நாம் என்போம்.
0: சரிங்க,
1: அந்த பாடல் சிறப்பு நிகழ்ச்சியா கேட்டுலாம்.
0: சரிங்க, ஓகேங்க, அந்த பாடல் இப்ப கேட்கலாம்.

வந்தவாசில அருண்கிற நேயர் தொடர்ந்து நமது பொது தொலைபேசி எண்ணுக்கு முயற்சி செய்து இந்த விஷயத்த சொன்னார். அதனால தான் என் நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை இதை ஏற்றுக்கொள்ளும்படி நாங்கள் கேட்டுக்கிறோம்.

0: நேரம் 3:55 25 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. நமது நிகழ்ச்சியின் நிறைவு நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். நான் திருநெல்வேலி மாவட்டம் விஎம் சத்திரம் பகுதியிலிருந்து அம்புஜம் அம்பலவாணன் பேசுறேன் மேடம். எனக்கு அவ்வளோ ஒரு தொடர் படத்துல ஆடு மடி தொட்டு அந்த பாடம்.
0: சரிங்க, பி சுஷீலா பாடி அந்த பாடல கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேயர்களுக்கும் நெஞ்சார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். புது புது நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்பதே எங்கள் ஆவல். தயவு செய்து அவங்களுக்கு வழிவிடுங்க. ஒரு வாரம் விட்டு மறுவாரம் நீங்க முயற்சி பண்ணலாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. விடுமுறை விருப்பம் அடுத்த வாரம் 3 மணிக்கு சந்திப்போம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி
2: திருச்சிராப்பள்ளி வானொலியின் படைப்பாக நேயர்கள் கேட்கவிருப்பது பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம். எழுதியவர் சுராஜ் தாமரை நெஞ்சன் அவர்கள். இதில் நடிப்பவர்கள் தர்மன் TS சிவபிரகாசம், அர்ஜுனன் வி விஸ்வேஸ்வரன், பீமன் வேடிச்சிப்பாளையம் பி நடராஜன், அசரீரி மற்றும் விராட அரசன் MV சபரிதாசன், கீசகன் புதுக்கோட்டை S ராஜ்குமார், திரௌபதி TR ராஜேஸ்வரி, சுதேஷ்னை லக்ஷ்மி ரவி. பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம்.
3: தம்பிகளே, அந்த மானை அப்படியே அதை சுற்றி வளையுங்கள். வாருங்கள்
4: அண்ணா, இந்த பக்கம் இப்படி இப்படி. ஏ மானை, உன்னை என்ன செய்கிறேன்பா?
3: அர்ச்சனா, வேண்டாம், அம்பை எய்யாதே. அந்த மானை உயிருடன் பிடிக்க வேண்டும்.
5: நகுலா, இப்படி இப்படி வா. சகாதேவா, அப்படி போ, விடாதே. ஏ மானே, நீ மட்டும் இந்த பீமனின் கைகளில் சிக்கி இருந்தால்?
3: பீமனே, மானை உயிருடன் பிடிக்க வேண்டும். ஞாபகம் கொள், என்னமாய் ஓடுகிறது இந்த மான். துள்ளி ஓடும் புள்ளிமான் குட்டியே, உன்னை விடவே மாட்டேன்.
4: அண்ணா, இந்த பக்கமாகத்தானே அந்த மான் வந்தது? எங்கே சென்றிருக்கும்?
3: மாயமாய் மறைந்து விட்டதே அர்ச்சுனா. ஆமாம், நகுலனும் சகாதேவனும் எங்கே?
4: அதோ பாருங்கள், தூரத்தில் தேடியபடியே நம்மை நோக்கி வருகிறார்கள்.
3: பீமனே, புதர்களில் எல்லாம் பார்த்து விட்டாயா?
5: பார்த்தாயிற்று. புதர்களை பிடுங்கி எரிந்தும் ஆயிற்று. மன்னித்து விடுங்கள், அந்த மானை துரத்துக் கொண்டுதான் வந்தேன். மாயமாய் மறந்து விட்டதே.
4: ஆம், அது மாயமானாகத்தான் இருக்க வேண்டும். நான் வறண்டு போனதுதான் மிச்சம்.

0: சே, அந்த பிராமணனுக்காக இந்த அற்ப காரியத்தை கூட செய்ய முடியாமற் போய்விட்டதே நம்மால்.
1: அண்ணா, அரணிக்கட்டை மானின் கொம்பிலே மாட்டிக்கொண்டிருப்பதைக் கண்டேன் நான்.
0: அரணிக்கட்டைகளை தேய்த்தால் நெருப்பு எழும். அந்த பிராமணன் அதை வைத்துதான் இந்த காட்டிலே அக்னிஹோமம் செய்து கொண்டிருந்தான். எத்தனை கவலையோடு ஓடிவந்து சொன்னான் அதை. அந்த மானிடமிருந்து மீட்டுக் கொடுக்க நம்மால் முடியவில்லையே அர்ச்சனா. எல்லாம் நேரம். இந்த காட்டிலே கல்லும் முள்ளும் கதிரவனும் மழையும் நம் மேனியை வருத்த 12 ஆண்டுகள் முழுமையாக கழிய இன்னும் சில நாட்களே உள்ளன. வனவாசம் முடியும் நேரத்தில் நமக்கு இப்படி ஒரு சோதனையா?
1: அண்ணா, அதற்காகத்தான் நான் அப்பொழுதே அந்த மானின் மீது அம்பினை குறிவைத்தேன். ஆனால் நீங்கள் தான் அம்பினை எய்ய விடாமல் என்னை தடுத்து விட்டீர்கள்.
0: அர்ஜுனா, நம் தந்தை பாண்டு மகாராஜா மான் என்று நினைத்து மான் உருவில் இருந்த ரிஷியை கொன்றுவிட்டு எத்தனை சோதனைகளை அனுபவித்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடலாகாது. அதை நினைத்துதான் வேண்டாம் என்றேன். தம்பி அர்ச்சனா, தண்ணீர் தாகம் என் நெஞ்சை அடைக்கிறது. நாவும் வறண்டு போய்விட்டது. நாம் காட்டில் நெடுந்தொலைவு வந்துவிட்டோம் என்று நினைக்கிறேன். அதோ பார், அந்த மரத்தின் உச்சியில் ஏறி எங்காவது தண்ணீர் இருக்கின்ற குளமாவது ஆறாவது தென்படுகிறதா என்று பார்.
1: அண்ணா, தூரத்தில் தண்ணீரை அடுத்து வளரும் செடிகொடிகளும் கொக்குகளும் தென்படுகின்றன. நிச்சயமாக அந்த இடத்தில் பொய்கை இருக்க வேண்டும்.
0: அர்ச்சனா, தம்பி நகுலனை அனுப்பி அந்த இடத்தில் தண்ணீர் ஏதும் கிடைத்தால் எடுத்து வரச் சொல்.
1: நல்லது அண்ணா. நகுலா, தம்பி நகுலனே, போய் தண்ணீர் எடுத்து வா.
0: நாக்கு வறண்டு விட்டதே, நகுலனை காணவில்லை. சகாதேவா, நீ சென்று பார்த்து வா. அர்ச்சனா, என்ன இது? தண்ணீர் கொண்டு வரச் சென்ற நகுலனையும் காணோம், நகுலனை தேடிச் சென்ற தம்பி சகாதேவனும் இன்னும் திரும்பவில்லை. எனது தாகம் அதிகமாகிவிட்டதே. அர்ச்சனா, நீ சென்று என்ன நடந்தது என்று பார்த்து வாயே.
1: இதோ இதோ புறப்பட்டேன் அண்ணா. இத்தனை அழகான பொய்கை இதுவரை நான் பார்த்ததே இல்லை. ஐயோ, இது என்ன கொடுமை! என் தம்பிகள் நகுலனும் சகாதேவனும் ஏன் இப்படி பொய்கைக் கரையில் விழுந்து கிடக்கிறார்கள்? மயக்கமாக இருக்குமோ? இருக்கும் இருக்கும், எனக்கும் தாகமாக இருக்கிறது. முதலில் பளிங்கு போன்ற இந்த நீரை அருந்தி பிறகு தம்பியர்கள் முகத்தில் தண்ணீர் தெளிப்போம். யாரது குரல் மட்டும் கேட்கிறதே? அசரீதியே, நீ யார்? எங்கிருந்து பேசுகிறாய்? என் பெயர் உனக்கு எப்படி தெரியும்? ஏய், நீ யாராக இருந்தாலும் வெளியே வா, உன்னை ஒரு கை பார்த்து விடுகிறேன்.
2: அர்ஜுனா, சாகசம் செய்யாதே. இது என் வசம் உள்ள பொய்கை, கவனத்தில் கொள். குந்தி புத்திரனே, என் கேள்விகளுக்கு விடை கூறிவிட்டு தண்ணீரை குடி. இது என் கட்டளை.
1: கட்டளையா? என்னிடமா?
2: ஆமா, உன் தம்பியர் நகுலனும் சகாதேவனும் என் சொல்லை மீறினார்கள். இப்போது விழுந்து கிடக்கிறார்கள். போதுமா?
1: நான் வறண்டு விட்டது அசிரியே. முதலில் நான் தண்ணீரை குடித்து விட்டு பிறகு உன் வினாக்களுக்கு விடையளிக்கிறேன். என்னை தடுக்காதே.
2: நில் அர்ஜுனா, என் பேச்சை நீ மீறினால்
1: என்னவாகும் என்று பார்த்து விடலாமே. ஏ அசிரியே, இதோ என் கையில் கண்டிப்பில் இருக்கிறது. அசிரீதியாம், மிரட்டலாம், என்னிடமா? இதோ தண்ணீரை பருகப் போகிறேன்.
3: நஞ்சை அடைக்கிறது.

0: போனவர்கள் மூவரும் திரும்பவில்லையே, என்னவாக இருக்கும்? பொய்கையை தேடி இன்னுமா அலைகிறார்கள்? பீமனே,
1: உத்தரவு அண்ணா, இதோ செல்கிறேன். ஆ, தம்பியர்களே, நகுலா, சகாதேவா, அர்ச்சுனா, இது என்ன சோதனை? அர்ச்சுனா எழுந்திரு, நகுலா, சகாதேவா எழுந்திருங்கள், பீமன் நான் வந்திருக்கிறேன். என்ன வேதனை இது? பொய்கை கரையில் சிலையாக கிடக்கிறார்களே, மயக்கமோ? தாகமாயிருக்கிறது எனக்கு. முதலில் தண்ணீரை பருகிவிட்டு பிறகு தம்பியர் முகத்திலும் தெளிக்கலாம்.
2: பீமனே, நில்!
1: யாரது?
2: இது என் பொய்கை.
1: மூடு வாயை.
2: உனக்கு நேரம் சரியில்லை.
1: பரவாயில்லை, போய் வா.
2: என்னிடம் உதாதே, நான் புத்திசாலி.
1: என்னிடமும் பகைக்காதே, நான் பலசாலி.
2: ஏ பீமனே, நான் சொல்வதை கேள். எனது கேள்விகளுக்கு நீ விடை கூறிய பிறகே உனது தாகத்தை என் பொய்கையில் தணித்துக் கொள்ளலாம்.
1: என்ற திமிர் உனக்கு? என் நாக்கு வறண்டு விட்டது, இந்த நேரத்தில் விவாதமா? தைரியம் இருந்தால் என் முன்னால் வந்து நின்று தடுத்துப்பார், பிறகு தெரியும் செய்தி.
2: உனது மூன்று தம்பியரும் என் பேச்சை கேட்கவில்லை.
1: ஓ, அப்படியா? நல்லதாயிற்று, இப்பொழுது நானும் உன் பேச்சை கேட்கவில்லை. போதுமா?
2: நில், குந்திபுத்திரனே, நில்லடா, நில்.
1: நீ யாரடா என்னை தடுப்பதற்கு? அசரீரியே, வெளியே வா, இதோ தண்ணீர் குடிக்க போகிறேன், முடிந்தால் தடுத்துக்கொள். என் நெஞ்சு என்னவோ செய்கிறதே.
0: என்ன ஆகிவிட்டது என் சகோதரர்களுக்கு? முதலில் நகுலனையும் சகாதேவனையும், பிறகு அர்ஜுனனையும் பீமனையும் அனுப்பினேன். இதுவரையில் நால்வரும் திரும்பவில்லையே. கவலை என்னை கசக்கி பிழிகிறதே. தண்ணீரை தேடி காட்டில் திரிகிறார்களோ? என்னாலும் தாகத்தை இனி பொறுத்துக் கொள்ள முடியாது. சரி சரி, நாமும் அவர்கள் சென்ற திசையிலே சென்று பார்ப்போம். ஐயோ, மோசம் போனேனே, மோசம் போனேனே, என் நான்கு முத்துக்களையும் இழந்தேனே. தம்பி, தம்பி, பீமனே, உன் சபதமெல்லாம் வீணாயிற்று, வீணாயிற்று, வீணாயிற்று. தெய்வ வாக்கும் பொய்யாகுமோ? அர்ஜுனா, உன் அண்ணன் தர்மன் வந்திருக்கிறேனடா. நகுலா, சகாதேவா, இந்த தர்மன் அழைக்கின்றான், எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கியவன் யார்? யார் அவன்? உங்களை கொல்லும் சாமர்த்தியம் படைத்தவன் யார்? யாரவன்? இதுவும் துரியோதனின் சதியாக இருக்குமோ? 12 ஆண்டுகள் வனவாசம் முடிய போகின்ற இந்த நேரத்தில் இப்படி ஒரு சோதனையா? இப்படி ஒரு சோதனையா? துரோபதைக்கும் தாயார் குந்தி தேவிக்கும் நான் எப்படி ஆறுதல் சொல்வேன்? நான் எப்படி ஆறுதல் சொல்வேன்? உயிரற்று கிடக்கும் இவர்கள் உடலை பார்த்தும் என் இதயம் இன்னும் வெடிக்காமல் இருக்கின்றதே, வெடிக்காமல் இருக்கின்றதே. இல்லை, இல்லை, இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. இதோ இவர்களது உடலில் காயங்கள் ஏதும் இல்லை, முகத்திலும் உறங்கும் கலைதான் தென்படுகிறது. மேலும் விரோதிகளின் காலடிகள் கூட இந்த பொய்கை

0: கரையில் பதியவில்லை. தண்ணீரை குடித்து முதலில் தாகத்தை தணித்துக் கொள்வோம்.
1: தர்மத்தின் தலைவனே யுதிஷ்டனே, நில். உன் தம்பியர் எனது பேச்சை கேளாமல் தண்ணீர் அருந்தினர், வீழ்ந்து விட்டனர். அவ்வாறு நீயும் செய்யாதே.
0: ஆமாம், நீ யார்?
1: நான் யாராக இருந்தால் உனக்கென்ன? இது என் வசம் உள்ள குளம். என் கேள்விகளுக்கு விடை கூறிவிட்டு பிறகு பொய்கையில் இறங்கி தாகத்தை தணித்துக் கொள்.
0: ஓ, அப்படியா? சரி, உன் கேள்விகளை கேள், விடையளிக்கிறேன் நான்.
1: நல்லது பாண்டுபுத்திரனே, இதோ கேட்கிறேன் என் முதல் கேள்வி. கவனித்து விடை சொல். தினமும் சூரியனை உதிக்க செய்வது எது?
0: பூமி. பூமியின் சுழற்சியை.
1: தர்மனே, மனிதனுக்கு எப்போதும் துணை எது?
0: தைரியமே மனிதனுக்கு எப்போதும் துணை.
1: எந்த சாத்திரம் படித்து மனிதன் புத்திமானாகிறான்?
0: எதையும் படித்தல்ல, பெரியோர்களை சார்ந்தே மனிதன் புத்திமானாகிறான்.
1: அப்படி என்றால் மனிதன் எப்போது உயர்ந்தவனாகிறான்?
0: தவத்தின் வழியே மனிதன் உயர்ந்தவனாகிறான்.
1: நமக்கு நரகத்தையும் சொர்க்கத்தையும் படைப்பது யார்?
0: அவரவர் மனமே, அவரவர் நடத்தையே.
1: பூமியை காட்டிலும் கனமானது எது தர்மனே?
0: மக்களை பெற்றெடுக்கின்ற தாய்.
1: சரி, ஆகாயத்தை காட்டிலும் உயர்ந்தது எது?
0: பிதா.
1: காற்றை விட வேகமானது?
0: மனம்.
1: தேசாந்திரம் போகிறவனுக்கு யார் தோழன்?
0: அவனது வித்தை.
1: வீட்டில் இருப்பவனுக்கு யார் நண்பன்?
0: அவன் மனைவி.
1: எல்லாம் சரி, சாக போகிறவனுக்கு யார் தோழன்?
0: தானம், தர்மம்.
1: ஏன் அப்படி சொல்கிறாய்?
0: அவையே நம் மரணத்திற்கு பின் உடன் வருபவை.
1: எது சுகம்?
0: நல்லொழுக்கமே மனிதனுக்கு சுகம்.
1: எதை விட்டு பிரிந்தால் மனிதன் எல்லோருக்கும் பிரியமானவனாகின்றான்?
0: தான் என்ற கர்வத்தை விட்டு பிரிந்தால்.
1: எதை இழப்பதால் நமக்கு துயரம் இல்லை?
0: கோபத்தை இழப்பதால்.
1: ஆஹா, சத்திரியன் என்பவன் யார்?
0: தர்மத்தை காக்கும் பொருட்டு தன் உயிரையே இழப்பவன்.
1: பிராமணன் என்பவன்
0: அனைவரின் நலனுக்காகவும் தன் நலத்தையே அர்ப்பணிப்பவன்.
1: அமைதி எங்குள்ளது?
0: மன திருப்தியில் உள்ளது.
1: உலகில் எது பெரிய அதிசயம்?
0: நாள்தோறும் பலர் யமனிடம் செல்வது கண்டும் மனிதன் தான் மட்டும் நிலையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதே உலகில் பெரிய ஆச்சரியம்.
1: ஆஹா, அற்புதம், அபாரம். யுதிஷ்டிரா, தர்மபுத்திரனே, உன்னை நான் மெச்சினேன். இறந்த உன் சகோதரன் நால்வரில் ஒருவன் மட்டுமே உயிர் பிழைப்பான்.
0: ஐயோ, ஒருவன் மட்டுமா? என்ன சொல்கிறீர்கள்?
1: விரைவாக சொல், நீ யாரை விரும்புகிறாய் தர்மா?
0: அசரரியே,
1: பேசுவதற்கு இது நேரமில்லை, தாமதிக்காதே. தர்மா, உடனே கேள், அவனை மட்டும் உயிர்ப்பித்து தருகிறேன்.
0: என்ன, நால்வரில் ஒருவனா? ஒருவனா? சியாமள நிறமும் தாமரை கண்களும் அகன்ற மார்பும் நீண்ட கைகளும் கொண்டு இதோ இதோ ஆச்சாமரம் போல் விழுந்து கிடக்கும் நகுலன் உயிரோடு எழுந்திருக்க அருள் புரிய வேண்டும் அசரரியே.
1: என்ன விந்தை தர்மனே, என்ன சொல்கிறாய்? 16,000 யானைகளுக்கு சமமான பீமனை கேட்பாய் என்று நினைத்தேன். அர்ஜுனனின் வில்லாற்றலே உங்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு. அந்த இருவரையும் விட்டுவிட்டு ஏனப்பா ஏனப்பா நகுலன் பிழைக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் நீ?
0: யக்ஷனே, அசரரியே, பீமனும் அல்ல அர்ஜுனனும் அல்ல, தர்மமே மனிதனை காக்கிறது. தர்மத்தை மீறினால் அத்தர்மமே மனிதனை கொன்றுவிடும், கொன்றுவிடும். என் தந்தைக்கு குந்தியும் மாத்திரையும் இரண்டு மனைவிகள். குந்திக்கு ஒரு புத்திரன் நான் மிஞ்சினேன். மாத்திரி புத்திரனும் ஒருவன் உயிரோடு இருந்தால் சமமாக இருக்கும். ஆகவே நகுலனை பிழைக்க அருள் புரிய வேண்டும்.
1: ஆகா, மனம் மகிழ்ந்தி. தர்மனே, கேள்வி ஞானம் பெற்ற அசகாய சூரனே, பட்சபாதம் அறியாத என் மகனே, இதோ பார், நானே தர்மதேவன்.
0: தர்மதேவா?
1: நானே தர்மதேவன்.
0: தர்மதேவா
1: வா.

0: என்னை ஆலிங்கனம் செய்து கொள். என் உள்ளம் உன்னை கட்டித்தழுவ துடிக்கிறதுடா மகனே, துடிக்கிறது.
1: வணங்குகிறேன் பிதாவே, என்னை வாழ்த்துங்கள், ஆசி வழங்குங்கள்.
0: தர்மடி, என்னுடைய மகனே, நீதி நெறி தவறாத உன் தர்ம சிந்தனை வளரட்டும். உன்னுடைய உயர்ந்த விடைகளால் உலகோர் உள்ளம் குளிரும். இதோ உன்னுடைய எல்லா தம்பியர்களும் உயிர் பற்று எழுவார்களாம்.
1: தன்ய நானே, தன்ய நானே, தர்மதேவா, தன்ய நானே.
0: கேள் மகனே, உனக்கு இன்னும் என்ன வேண்டும் கேள்.
1: தந்தையே, பிராமணன் ஒருவனின் அரணிக்கட்டை மானின் கொம்பிலே மாட்டிக்கொள்ளவே அதை தேடி இங்கே வந்தோம். வெறுங்கையோடு திரும்ப மனம் இல்லை. எனக்கு ஒரு அரணிக்கட்டையை தந்துள்ள வேண்டுகிறேன்.
0: தர்மனே, மான் வடிவில் வந்து உங்களுக்கு மாய விளையாட்டை காட்டியதும் நானே. இப்பொழுது உன்னை விட அறிவிலும் ஆற்றலிலும் நீ பலசாலியாகிவிட்டாய். இதோ இந்த அரணிக்கட்டையை எடுத்துக்கொள்.
1: பிதாவே, நமஸ்கரிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியுங்கள்.
0: ஆயுஷ்மான் பவா, மங்களம் உண்டாகட்டும். விரைவில் நீங்கள் ராஜ்யம் அடைவீர்கள்.
1: பாண்டவர்கள் எம் வாழ்வில் என்னவெல்லாம் நடந்துவிட்டது! கடந்துவிட்ட அந்த நாள் ஞாபகம் என் நெஞ்சை விட்டு அகல மறுக்கிறதே, மறுக்கிறது. காடக வாழ்க்கை வாழ் என்ன வினை புரிந்தேனோ? தம்பியரோடு காட்டில் வாழ் நானே காரணமானேன், நானே காரணமானேன். சூதாட்ட பேயின் சூழ்ச்சியில் சிக்கி அழிந்து போக யானே காரணம், யானே காரணம்.
2: அண்ணா, அண்ணா அழாதீர்கள். அண்ணா,
1: என்ன என்ன, இன்னும் நீங்கள் தூங்கவில்லையா?
3: கௌரவர்கள் அழியும் வரை எங்களுக்கு தூக்கமில்லை. அண்ணா
1: பீமசேனா,
3: எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி கலங்கலாமோ? அண்ணா
1: பீமசேனா, நடந்தவை நடந்தவைகளாகவே இருக்கட்டும். இனி நடக்கப் போவதை பற்றி சிந்திப்போம். சகோதரர்களே, 12 ஆண்டுகள் வனத்திலே கழித்து விட்டோம். இன்னும் 2 பகல் 1 இரவே மிச்சம் இருக்கிறது. இனி 12 மாதங்கள் நகரத்திலே மறைந்து வாழ வேண்டும்.
3: 13வது வருடம் வரப்போகிறது. இனி நாம் துரியோதனனாலும் அவனது ஒற்றர்களாலும் கண்டுபிடிக்கப்படாமல் 1 ஆண்டு காலம் மறைந்து வாழ வேண்டுமே.
4: அண்ணா, 13வது வருடம் நமது உறவினர்களால் அறியப்படாமல் அஜ்ஞாதவாசம் செய்ய வேண்டும் என்பதே நிபந்தனை. நானும் மறக்கவில்லை.
1: சகோதரர்களே, நமது நிலையை கண்டீர்களா? மனிதனாக பிறந்தும் மறைந்து வாழ வேண்டிய நிலை, மறைந்து வாழ வேண்டிய நிலை. இதெல்லாம் எனது சூதாட்டத்தினால் வந்த வினை அல்லவா?
4: அண்ணா, கற்றறிந்தவரான நீங்களே மனம் தளர்தல் கூடாது. மகாத்மாக்கள் மறைந்தும் ஒளிர்ந்தும் காரியசித்தி பெற்றிருக்கிறார்கள். விரைவில் நாம் அஜ்ஞாதவாசத்தை முடித்து வெளிப்பட்டு பகைவரை வென்று ராஜ்யம் பெறுவோம். கவலையொள்ளாதீர்கள் அண்ணா.
1: அப்படியே ஆகட்டும் அர்ச்சனா, உனது வாக்கு பலிக்கட்டும். நீதான் உலக விவகாரம் நன்றாக தெரிந்தவனாயிற்று. 13வது வருடத்தை நாம் எந்த நகரில் கழிப்பது நலம்?
4: அண்ணா, நாம் எவராலும் அறியப்படாமல் எல்லோரும் ஓரிடத்திலேயே இருப்பது நல்லது.
3: ஆம் அண்ணா, அர்ச்சுனன் சொன்னது சரியே. ஒற்றர்கள் நம்மை தேடி எட்டத்துக்கு மலையிட்டும் நாம் எல்லோரும் ஓரிடத்திலேயே மாறுவிடத்தில் வாழ்வோம்.
4: அண்ணா, நாம் மறைந்து வாழ மனதிற்கு இனிமையான பல தேசங்கள் இருக்கின்றன. பஞ்சால தேசம், மத்ஸ்ய தேசம், சாலவம், வைதேகம், பாக்லிகம், தசார்ணம், கலிங்கம், மகதம், இவற்றில் எது நமக்கு உகந்ததோ அங்கே சென்று மாறுவேடத்தில் நம்மை மறைத்துக் கொள்வோம்.
1: தம்பி அர்ஜுனா, நீயே நன்கு யோசித்து ஒரு முடிவுக்கு வா.
4: அண்ணா, விராட மன்னனின் மத்ஸ்ய தேசமே நமக்கு மேலானது என்பேன்.
1: ஓ,
4: விராடனுடைய நகரம் மிக்க அழகும் ஐஸ்வர்யமும் நிறைந்தது. என்னுடைய கணிப்பில் தவறு ஒன்றுமில்லையே?
1: சரியாக சொன்னாய் அர்ச்சனா, அற்புதமான கணிப்பு.

0: மத்திய தேசத்து அரசன் விராடன் மிகுந்த பலமுடையவன். பாண்டவர்களான நம்மிடத்தில் மிகவும் பிரியம் வைத்திருப்பவன். எல்லாவற்றிற்கும் மேலாக துரியோதனன் பேச்சை கேளாதவன். அதுபோதும் நமக்கு விராடராஜன் அருகில் மாறு வேடத்தில் மறைந்து நாம் வாசம் செய்வதே நமக்கு நலமென்று எண்ணுகிறேன்.
1: அவ்வாறே செய்வோம் அண்ணா.
0: அர்ச்சனா, அர்ச்சனா, உனது கண்களில் கலக்கமா?
2: கபடம் அறியாத ராஜன் நீங்கள். ராஜசூய யாகம் செய்வதில் புகழ்பெற்ற தர்மராஜன் நீங்கள். மற்றொரு அரசனிடம் மாறுவேடம் தரித்து கைகட்டி நின்று சேவகம் செய்ய நேர்ந்து விட்டதே.
0: கலங்காதே அர்ச்சனா, கலங்காதே. காலம் ஒரு நாள் மாறும், தர்மமே ஜெயிக்கும். ஜெயதேவி நமக்கு வெற்றி திலகமிடும் காலம் வெகு தொலைவில் இல்லை. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும், முடிவில் தர்மமே வெல்லும். இந்த தர்மனே வெல்வான்.
2: அண்ணா, நீங்கள் விராடனிடத்தில் எப்படி எதை சொல்லி வேலையில் அமர்வீர்கள்?
0: அர்ஜுனா, நான் விராட மன்னனின் ஆஸ்தானம் பணிவிடை செய்யும் வேலையில் அமர்வேன். அரசனுடன் பாய்ச்சிகை ஆடி அதிலே அவனை சந்தோஷப்படுத்துவேன். விராடனுக்கு ஜோதிடம், பட்சி சகுனங்கள், வேதம், நீதி சாஸ்திரங்கள் முதலியவற்றை எடுத்துச் சொல்லி அவனுக்கு பிரமிப்பூட்டுவேன். அங்கே என் பெயர் கங்கன்.
1: அருமை அண்ணா, அருமை.
0: பீமசேனா, விராட அரண்மனையில் நீ எந்த வேலையில் அமர்வாய்?
1: அண்ணா, விராட மன்னன் அரண்மனையில் நான் சமையல் வேலை கேட்டு பெறலாம் என்று இருக்கிறேன்.
0: ஓ,
1: எனக்குத்தான் மடைப்பள்ளி வேலைகள் நன்றாக தெரியுமே. மேலும் காட்டில் இருந்து மரங்களை வெட்டி அரண்மனை அடுப்புகளுக்கு விறகு கொண்டு வருவேன். விராட மன்னனுக்கு விதவிதமான சமையல்கள் செய்து விருந்து வைப்பேன்.
0: பீமனே, உன் பலத்தை அதிகமாக வெளிப்படுத்தி நீ யார் என்று காட்டிவிடாதே.
1: கவனமாக இருப்பேன் அண்ணா. மதம் கொண்ட காளைகளையும் எருமை கடாக்களையும் அடக்கி காட்டி விராட மகாராஜனுக்கு வேடிக்கை காட்டுவேன். என் பெயர் வில்லாளன் என்று கூறிக்கொள்வேன்.
0: சரி சரி, அப்படியே ஆகட்டும். அர்ச்சனா, உனக்கு எந்த தொழிலில் அமர எண்ணம்?
2: அங்கே அந்தப்புற ஸ்திரீகளுக்கு பணிவிடை செய்யும் நபும்சகனாக என்னை மறைத்துக் கொள்வேன்.
0: ஓ,
2: என் பெயர் பிருகன்னளை. ரவிக்கை தரித்து, வளையல் அணிந்து, தலைமுடி பின்னலிட்டு விராட மாளிகை பெண்களுக்கு கானம் கற்பிப்பேன். இப்படிப்பட்ட சாபம் ஊர்வசி எனக்கு தந்திருப்பதை நாம் அனைவரும் அறிவோமே.
0: அப்படியானால் சரி, நகுலன் விராடனுடைய குதிரையிலாயத்தில் வேலை செய்யட்டும்.
1: அவனுக்குத்தான் குதிரைகளுக்கு செய்ய வேண்டிய வைத்தியமும் நன்றாக தெரியுமே.
0: நகுலா, நீ தமக்ரந்தி என்று உனது பெயரை அங்கே மாற்றிக்கொள்.
2: அண்ணா, நம் சகாதேவன்?
1: சகாதேவனுக்கு மாடுகளின் லட்சணங்களும் அதன் சுழிகளின் இலக்கணங்களும் நன்றாக தெரியும்.
0: ஆம், அவன் தனது பெயரை தந்திரிபாலன் என மாற்றிக்கொண்டு விராடனுடைய காளைகளையும் பசுக்களையும் கவனித்து வரட்டும்.
2: அண்ணா, நம் திரௌபதிக்கு?
0: ஆமா, திரௌபதி, நீ எந்த வேளையில் எவ்வாறு அமர்வாய்?
3: பிரபு, அங்கே ராஜஸ்திரீகளுக்கு தோழியாவே நான்.
0: அப்படியா?
3: விராடனின் மனைவி சுதேஷ்ணைக்கு வெற்றிலை மடித்தும் தலைமுடி பின்னியும் கொடுத்து என் காலத்தை ஓட்டுவேன். நான் ஒரு கந்தர்வ பெண் என்று அவர்களிடம் சொல்லிக் கொள்வேன். பாண்டவர்களின் அரண்மனையில் நான் முன்பு வேலை செய்தவள் என்றும் கூறிக்கொள்வேன்.
0: ஆஹா, உனக்கேற்ற வேலையை அருமையாக சொன்னாய் திரும்பதை. அப்படியே ஆகட்டும். இன்னும் சற்று நேரத்தில் பறவைகள் கூவத் தொடங்கிவிடும். இன்னும் இரண்டு பகல் இருக்கிறது. அதற்குள் விராடராஜ்யம் சென்றுவிட வேண்டும்.
2: அப்படியே ஆகட்டும் அண்ணா.

0: அற்புதம் அடா அற்புதம், உனது கேள்வி ஞானம் கண்டு வியந்து நிற்கின்றான் இந்த விராட அரசன். கங்கனே, சற்று சகுனங்களை பற்றி சொல்லேன்.
1: கேட்கலாம், ஆனால் பார்க்க கூடாது, அதுவே அதிர்ஷ்டம். எது தெரியுமா மன்னா?
0: எது?
1: கழுதையின் குரல் ஒலி.

0: அப்படியா?
1: பார்க்கலாம், ஆனால் கேட்க கூடாது. எது தெரியுமா?
0: எது எது எது?
1: நரியை பார்க்கலாம், ஆனால் அதன் ஊளையை கேட்க கூடாது மன்னா.
0: பலே பலே, எல்லாவற்றையும் சரியாக சொல்லுகிறாய். இதுக்கு பதில் கூறு பார்க்கலாம். மன்னனுக்கு அழகியது
1: அவனது செங்கோல் ஆட்சி.
0: அந்த ஆட்சிக்கு அழகு
1: நீதி தவறாமை.
0: நீதிக்கு அழகு
1: நடுநிலைமை.
0: கண்களால் காணக்கூடாத காட்சி எது?
1: பெற்றோர்களின் பசி.
0: காதால் கேட்க கூடாதது?
1: நாட்டை ஆளுகின்ற அரசன் கொடியவன் என்று.
0: அருமை அருமை, அற்புதம், அபாரம். இந்த விராட மன்னன் இப்படிப்பட்ட திறமசாலியை இதுவரை பார்த்ததே இல்லையடா.
1: அரசே, என்னை அளவுக்கு மீறி புகழ்கிறீர்.
0: உனது பெருமை உனக்கு தெரியாது, அரசனான என் போன்றோர்க்குத்தான் தெரியும். ஜோதிடம், நீதி சாஸ்திரங்கள், பட்சி குணங்கள், ராஜ்ய பரிபாலனம். அடே அப்பா, நீ சொன்ன அத்தனையும் முத்துக்கள். ஆமாம், இதையெல்லாம் நீ எங்கு கற்றாய்?
1: யுதிஷ்டரான தர்மனிடம் சிநேகம் கொண்டு நான் இவைகளை கற்றேன்.
0: ஓ, அப்படி சொல்லடா கங்கனே. உன் சதுரங்க விளையாட்டுக்கும் சாதுரியமான பேச்சுக்கும் காரணம் எனக்கு இப்போதுதான் புரிகிறது. இந்த 10 மாதங்களில் உன்னிடம் இருந்து பலவற்றை இந்த விராட அரசன் தெரிந்து கொண்டார். உன்னை விட்டு பிரிய மனம் இல்லாமல் செய்து விட்டாயே.
1: மன்னா, அதோ உங்கள் மைத்துனர் நமது தளபதியார் கீசகர் வருகிறார்.
2: விராட மாமன்னர் வாழ்க.
0: வாருங்கள் என் மைத்துனரே. கீசகரே வாருங்கள், இப்படி என் அருகே அமருங்கள் தளபதியாரே.
2: மன்னா, நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில் இருந்த நமது குதிரைகள் எல்லாம் பிழைத்துக் கொண்டன.
0: அப்படியா? அந்த சப்பானி குதிரைகளா?
2: சப்பானி குதிரைகளா? இப்போது அவைகள் முன்னை விட அதிக பலத்துடன் எழுந்து ஓடுகின்றன.
0: கீச்சகா, என்னால் இதை நம்ப முடியவில்லையே. இது என்ன விந்தை?
2: ஆமண்ணா, விந்தைதான் இது. சில மாதங்களுக்கு முன்பு நான் தமக்ரந்தி என்பவனை நமது குதிரையிலாயத்திற்கு தலைவனாக நியமித்தேன். அவன் செய்த அற்புத வைத்திய விளையாட்டு தான் இது.
0: இந்தாரும் இந்தாரும், இந்த முத்து மாலையை எனது பரிசாக அவனிடம் சேர்த்து விடுங்கள்.
1: அது மட்டுமில்லை மன்னா, ஒடிந்து போன தேகமும் ஒடிசலான உருவத்தையும் பெற்றிருந்த நமது பசுக்களும் காளைகளும் இப்போது கம்பீரமாக காட்சியளிக்கின்றன.
0: கங்கன் சொல்வது உண்மையா கேசகரே?
2: கங்கனே, உம்மையார் நடுவில் பேச சொன்னது?
1: மன்னிக்க வேண்டும் தளபதியாரே.
2: ஆமண்ணா, அன்றொரு நாள் தந்திரிபாலன் என்பவனை பசுக்களுக்காக நியமித்தோமே, அவன் மாடுகளின் இலக்கணம் அறிந்தவனாம். அதிலே அவன் சூர புலியாம்.
0: மகிழ்ந்தேன் கீச்சகா, மகிழ்ந்தேன். அப்படி என்றால் இதோ இந்த மாணிக்க மாலையை என் பரிசாக அவனிடம் சேர்த்து விடுங்கள்.
2: நிலை கட்டு தடுமாறி போன நமது நாட்டை தலை நிமிர்ந்து நிற்கும்படி செய்கிறேன். நான் இரவு பகலாக உழைக்கிறேன். கடந்த 10 மாதங்களாக நான் படும் பாடு அப்பப்பா உங்களுக்கு எங்கே தெரிய போகிறது? எனக்கேதும் பரிசில்லையாமண்ணா.
0: கீசகரே, என் அருமை மைத்துனரே, பெயரளவில் தானே நான் ராஜன், நீதானே ஆட்சி புரிகிறாய். தளபதியும் நீயே, பொக்கிஷ தலைவனும் நீயே. வேண்டியதை எடுத்துக்கொள்.
2: அது போதும் அண்ணா, அது போதும். நீங்கள் குறுக்கிடாமல் இருந்தால் இன்னும் பலவற்றை சாதிப்பான் இந்த கீசகன். நான் வருகிறேன் மன்னா.
1: அதோ அரசியார் வருகிறார் மன்னா, எனக்கும் விடை கொடுங்கள்.
0: கங்கனே, சென்று வா. அரை நாழிகையில் வந்துவிடு. உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தி பற்றி விவாதிக்க வேண்டும்.
1: உத்தரவு மன்னா, நான் வருகிறேன்.
0: சுதேஷினி, வா வா வா, இப்படி உட்கார்.
3: நம் மகள் உத்திரையை பார்த்தீர்களா? நாட்டியத்தின் நளினங்களை எல்லாம் எவ்வளவு நயமாக கற்றுக்கொண்டு விட்டாள் பாருங்கள்.
0: 10.5 மாற்று தங்கம் பெற்றெடுத்த முத்திரை அல்லவா என் மகள்.
3: நிருத்தியமும் கானமும் கற்று வாத்திய கருவிகளை இசைக்கவும் தெரிந்து கொண்டாள். எல்லாம் அந்த பிரகன்னலை வந்த வேளை.
0: ஓ, ஆணினை போன்ற உடலும் பெண்ணினை போன்ற உடலும் கொண்ட அந்த பிரகன்னலையே தானே?
3: ஆமண்ணா.
0: ஆஹா ஆஹா, அன்றே நாட்டிய அரங்கத்தில் அவள் நடனம் கண்டு வியந்தேன். ஆஹா,

0: அவளின் நளினம் கண்டு என்னை மறந்தேன். அற்புதம், அற்புதம், தொடரட்டும் அவள் பணி. அவள் கேட்பதை கொடுத்து விடேன். சுதர்ஷனை, நீ முன்னை விட இப்போது எத்தனை அழகா இருக்கிறாய் தெரியும்.
1: போதும் மன்னா.
0: திருமண வயதில் உனக்கு ஒரு பெண் பிள்ளை இருப்பதாக எவருமே சொல்ல முடியாது.
1: அப்படியா? எல்லாம் அந்த கந்தர்வ பெண் எனக்கு செய்துவிடும் ஒப்பனை தான்.
0: யார் அவள்?
1: அவள் யுதிஷ்டிரனின் அரண்மனையில் முன்பு திரௌபதிக்கு சேவை செய்தவளாம். அப்பப்பா, அவள் என் கண்களுக்கு மை தீற்றுவதும் கைகளுக்கு மருதாணி இடுவதும், என் கூந்தலுக்கு அகிர்புகை காட்டுவதும், என் மேனியில் சந்தனம் பூசுவதும், அடாடாடாடாடா, எல்லாமே அற்புதம், அழகு.
0: என்ன அற்புதமான சமையல் மனம், மூக்கு துளைக்கிறதே.
1: ஆமாம் ஆமாம்.
0: சுதேஷனை கவனித்தாயா?
1: மன்னா, அதுவும் நம் மடைப்பள்ளியில் புதிதாக சேர்த்தோமே வில்லாளன், அவனது கைவண்ணம் தான் இது.
0: ஓஹோ,
1: அடாடாடா, என்னமாய் சமைக்கிறான் அந்த வில்லாளன்.
0: சுதேஷனை, நான் முன்னை விட ஒரு பிடி தெளித்து விட்டேன் இல்லையா? இந்த 10 மாதத்தில் என் தேஜஸும் கூடிவிட்டது, உண்மைதானே? அந்த வில்லாளன் வந்த பிறகு ருசிமிக்க பல பதார்த்தங்களை பதம் பார்த்து விட்டேன். நலபாக சமையல் அவனுடைய சிறப்பு. சுதேஷ்னி, இப்போது எனக்கு எளிமை திரும்பி விட்டது இல்லையா? எங்கே, உன் கையை இப்படி கொடு.
1: போதும் போதும், உங்கள் விளையாட்டும் குறும்ப பேச்சும் விடுங்கள், யாராவது வந்துவிடப் போகிறார்கள்.
0: அடே அப்பா, இந்த வயதிலும் என்னமாய் வைக்கப்படுகிறாய்.
1: கையை விடுங்கள்.
2: குடிப்பது உலகை மறப்பதற்கு, குடித்தவன் இருப்பது உலகை ரசிப்பதற்கு. எத்தனை அழகாய் இருக்கிறாள் அவள். எதை கண்டும் ஏங்காத இந்த கீசகனின் மனம் அந்த கந்தர்வ பெண்ணை கண்ட போதெல்லாம் துடிக்கிறதே. ஏன் அந்த பைங்கிளியை நினைத்து நினைத்து பரிதவிக்கிறேன் நான். இந்த மதுக்கோப்பைகளால் இனி எனக்கு பயனில்லை. என்ன என்ன விந்த இது? அத்தனை கண்ணாடிகளிலும் அவள் முகம் ஜொலிக்கிறது. வா வா, என் அருகில் வாயேன். இனியவளே, வா வா. அடடே அடடே, மறைந்து விட்டாளே. என்ன செய்வேன் நான்? இனியும் பொறுத்து கொள்ள முடியாது. என் வேதனைகளை அவளிடம் கூறிவிட வேண்டியதுதான்.
3: ஏய், யார் அது? என் மண்டபத்தை தாண்டி அந்த புறம் செல்லும் பெண்ணு, நில்.
2: யார்?
3: கந்தர்வ பெண்ணா? நினைத்தேன், நான் நினைத்தவுடன் வந்து நிற்கிறாயே. உனக்கு 100 வயது.
2: ஆமாம், கையில் என்ன, பாலா?
4: ஆமாம், ராணியின் தாகம் தீர்க்க பசும்பால் எடுத்து செல்கிறேன்.
2: நல்லது நல்லது, என் தாகம் தீர்க்க நீ என் பால், என் பால் அருகே வா என்கிறேன் நான்.
4: கீச்சகரே, என்ன இது, அதிகமாக பேசாதீர்கள்.
2: கோபத்தில் கூட உனது கண்ணம் மேலும் மாம்பழச் சிவப்பாகி விட்டதே. என் மணமலரே, என் மனவேதனையை புரிந்து கொண்டால் நீ மகாராணி போல இந்த மண்டபத்திலே வாழலாம்.
4: கீச்சகரே!

0: பாவம் செய்யாதே.
1: இதில் பாவம் ஒன்றும் இல்லை.
0: மோசக்காரனே,
1: உன் மீது நேசம் வைத்திருக்கிறேன். நான் உன்னை மோசம் செய்வேனா?
0: கீட்டகா, நான் நெருப்பு, நெருங்காதே என்னை.
1: நானும் நெருப்புதான், என் மீது வெறுப்பு கொள்ளாதே.
0: வாயை மூடு,
1: வாசலை மூட சொல்.
0: உன்னிடம் பேசுவதற்கு இனி நேரம் இல்லை.
1: கண்ணே, அது நான் சொல்ல வேண்டிய வசனம்.
0: வேண்டாம், இதோ பாருங்கள் கீச்சகரே, நான் கந்தர்வ பெண், திருமணமானவள். என் கணவர்மார் உன்னை கண்டால்?
1: கந்தர்வ பெண்ணே, உன் கணவன்மாரே காண முடியாதபடி பூமிக்கு வந்து விட்டாய். நீ பயமில்லை, இந்த கீசகனின் மண்டபத்தில் அந்த நீசர்கள் நுழைய கூட முடியாது. வா, வா, என் அருகில் வா. என் இதய துடிப்பை கேள். உன் பெயரை சொல்லி என்னமாய் துடிக்கிறது.

0: இந்த கீசகனின் மண்டபத்தில் அந்த நீசர்கள் நுழைய கூட முடியாது.
1: கீசகனே
0: வா, வா என் அருகில் வா. என் இதய துடிப்பை கேள். உன் பெயரை சொல்லி என்னமாய் துடிக்கிறது. கேள், கேள் சௌந்தர்யமே, கேளடி.
1: என்ன இது? கையை விடுங்கள், விட்டு விடுங்கள் என்னை, விட்டு விடுங்கள் என்னை. உங்களை கெஞ்சி காட்டுக் கொள்கிறேன். கீச்சகரே, கீச்சகரே, அரசியாருக்கு தெரிந்து விட்டால் உமது கதி.
0: என் தங்கை சுதேஷ்னைக்கு தானே தெரிந்தால் மிகவும் சந்தோஷப்படுவாள்.

0: திரௌபதி அழாதே, நீ சொல்வதை என்னால் நம்ப முடியவில்லை அம்மா.
1: அந்த கீச்சகனின் நஞ்சு தோய்ந்த வஞ்சக பேச்சு நாள்தோறும் அதிகமாகி வருகிறது. இனி என்ன செய்வதென்று புரியாமல் தான் உங்களிடம் விவரத்தை கூறினேன்.
2: தளபதி என்ற ஆணவம் அவனுக்கு, அவனது தலைக்கனத்தை இப்போதே குறைக்கிறேன்.
0: பொறுமை பொறுமை கொள் அர்ச்சனா, ஆவேசம் வேண்டாம். நம் நேரமே இப்பொழுது சரியில்லை. அஞ்ஞாத வாசம் முடிய இன்னும் சில நாட்களே இருக்கிறது.
1: அந்த கீச்சகன் என் மீது கொண்டுள்ள மோகம் எல்லை மீறி போய்விட்டது. இனிமேலும் அந்த கயவனிடம் இருந்து என்னை காப்பாற்றிக் கொள்ளும் உபாயம் தெரியாமல் தான் ஓடோடி வந்திருக்கிறேன் உங்களிடம்.
0: இது இரவு நேரம், சப்தமாக பேசாதே திரௌபதி. என் நெஞ்சம் விம்முகிறது, என் நெஞ்சம் விம்முகிறது, கண்கள் கலங்குகிறது அம்மா. ஆம் ஆம், முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும், வைரத்தை வைரம் கொண்டே அறுக்க வேண்டும். கீசகனுக்கு பாடம் கற்பித்து நம்மை யாரென்று உலகத்திற்கு வெளிப்படுத்தி விட்டால் இத்தனை நாட்கள் நாம் பட்ட துன்பம் பழாயிடுமே.
3: கீசகனை கொல்வதால் நம்மை எவ்வாறு இதில் வெளிப்படுத்த முடியும் அண்ணா?
0: தம்பி அர்ச்சனா, கீசகன் பெரிய வீரன், போரின் மாயங்கள் கற்றவன். அவனை எளிதில் வெல்வது முடியாத செயல் என்றாலோ நாடு முழுவதும் செய்தி பரவிவிடும். கீசகனை கொள்வதற்கு சாதாரண மனிதர்களால் முடியாது. கூட்டி கழித்து பார்த்து அதுவே நமது இருப்பிடத்தை அத்தினாபுரத்திற்கு காட்டிவிடும். இன்னொரு வனவாசம் தேவையா அர்ச்சனா?
1: வேண்டாம் பிரபு, வேண்டாம். கவலையை விடுங்கள், இன்னும் சில நாட்களை நான் இப்படியே கழித்து விடுகிறேன்.
0: திரௌபதி அழாதே அம்மா. கீசகனின் சரித்திரத்தை முடிக்க வேறொரு உபாயம் தெரிந்துவிட்டது எனக்கு. வேறு வழியில்லை. பலசாலி பீமனே இதற்கு தகுதியானவன். காதும் காதும் வைத்தார் போல கச்சிதமாக முடித்து விடுவான் நமது பீமன். அழாதே திரௌபதி, நமது பீமனே கீசகனுக்கு அமன். நீ விஷயத்தை பீமனிடம் கூறிவிடு, அவன் கவனித்துக் கொள்வான். மற்றது விராட ராஜ்யத்திலிருந்து கீசகனின் மரணச் செய்தி விரைவாக பரவாமல் இருக்க நானும் அர்ச்சுனனும் தடைகள் ஏற்படுத்துவோம்.
3: அதற்குள் அஜ்ஞாதவாசமும் முடிந்துவிடும். அப்படித்தானே அண்ணா?
0: அப்படியே திரௌபதி, உனக்கு திருப்தி தானே?
1: தன்யமானேன் பிரபு, தன்யமானேன்.
0: யாரோ வருகிற காலடி ஓசை கேட்கிறது. விரைவாக இருட்டில் மறைந்து போய்விடுங்கள்.
4: யாரது, யாரங்க? திரௌபதி, நீ ஐயா, இந்த இரவு நேரத்தில் தன்னந்தனியாக ஏன் இந்த பதற்றம்?
1: பிரபு,
4: உண்மையை சொல், என்ன நடந்தது?
1: பிரபு, பிரபு.
4: திரௌபதி அழாதே, யாராவது வந்துவிட போகிறார். ஏன் இந்த துயரம், என்ன நடந்தது, சொல் சொல்.
1: பீமசேனரே, பீமசேனரே.
4: பெயரை சொல்லாதே. இப்போது நான் வில்லாளன்,

0: உன் கண்ணீரை கண்டு என் இதயமே வெடித்துவிடும் போல் இருக்கிறது.
1: எனக்கு நேர்ந்த அவமானத்தை நான் எப்படி சொல்வது பீமசேனரே?
0: புரிந்து கொண்டேன், உனது வார்த்தையிலிருந்து உண்மைகளை தெரிந்து கொண்டேன். சொல், உன்னிடம் விளையாடும் அந்த வேங்கையை இந்த கரங்களினாலேயே கசக்கி எறிகிறேன்.
1: பீமசேனரே, நீசனான அந்த கீச்சகனின் தொந்தரவு அளவு கடந்து விட்டது. ஒவ்வொரு நாளும் அவனிடமிருந்து தப்பிக்க நான் படாத பாடுபட்டு வருகிறேன் பிரபு.
0: நீசரே, நீதி தவறிய மோசக்காரனே!
1: இரவு வந்து விட்டார். அவன் இழிவான பார்வையிலிருந்து தப்புவதற்கு இனிமேலும் எனக்கு துணிவில்லை பிரபு, துணிவில்லை.
0: என்ன காரியம் செய்ய துணிந்தாயடா? இனி உன்னை உயிரோடு விடமாட்டேன். கீசகனை இப்போதே கொள்வேன்.
2: ஆம் பீமசேனரே, மூத்தவரிடம் அதற்கான அனுமதியும் நான் பெற்றுவிட்டேன்.
0: அண்ணாவின் ஆணையும் வந்து விட்டதா? இனி எனக்கு கவலையே இல்லை, கீசகனை வதம் செய்வேன்.
2: கந்தர்வ பெண்ணை நெருங்கியதால் கந்தர்வர்கள் கோபம் கொண்டு அவனை வதம் செய்து விட்டதாகவே எண்ணுவார்கள். ஆனால்
0: ஆனால்
2: 11 மாதங்களுக்கு மேலே மாறுவேடத்தில் கழித்து விட்டோம். நமது இந்த அஞ்ஞாதவாசம் முடிய இன்னும் சில நாட்களே இருக்கிறது. பீமசேனரே, நாம் யோசித்து நிதானமாக செயல்பட வேண்டிய நேரம் இது. பிரபு, இப்பொழுது நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள்.
0: சொல் திரௌபதி, சொல்.
2: அந்த கீச்சகனை கொல்வதற்கு ஏற்ற இடம் நடனசாலைதான். ஏனென்றால் அங்கிருந்து வரும் எந்த ஓசையும் வெளியே கேட்காது. மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கவே கட்டப்பட்ட அறை அது. அத்தகைய அமைப்பு இப்பொழுது நமக்கு சாதகமாக இருக்கிறது.
0: அழகாக சொன்னாய் திரௌபதி. ஆஹா,
2: பீமசேனரே, நாளை பின்னிரவு அந்த கீச்சகனை நான் நடனசாலைக்கு தனியாக சந்திக்க அழைப்பேன். என்னிடம் மதிமயங்கி அவன் நிச்சயம் அங்கே வருவான். அப்பொழுது அங்கே நீங்கள் ஒளிந்திருந்து அவனை வதம் செய்து விடுங்கள். புரிந்ததா?
0: ஆஹா, நன்றாக புரிந்தது திரௌபதி. நாளை இரவு நடனசாலையில் உன் படுக்கையில் உனக்கு பதிலாக நான்.
3: என் அன்பு சகோதரி சுதேஷ்ணையே.
4: வா கிசகா. என்ன, உன் வருகையின் தொடக்கமே இனிமையாக இருக்கிறது.
3: அது அது வந்து வந்து சகோதரியே வந்து.
4: என்ன தயக்கம் கிசகா, எது தடுக்கிறது உன்னை? நான் உனக்கு சகோதரி மட்டுமல்ல, இந்த தேசத்தின் அரசியும் கூட. தளபதியாரின் தடங்களுக்கான காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா?
3: சகோதரி, உனக்கு சேவைகள் செய்யும் அந்த கந்தர்வ பெண்ணை பார்த்தது முதல் என் மனம் பதைபதைக்கிறது. எப்படி இதை உன்னிடம் சொல்வதென்று இருந்தேன். ஆனால் இனிமேலும் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது சுதேஷ்ணை.
4: கீசகா,
3: கத்தாதே, கனிவுடன் கேள். என் கோரிக்கையை நிறைவேற்று.
4: தளபதியாரே, அளவுக்கு மீறினால்
3: காமமும் விஷமாகிவிட்டது. அவளை பார்த்தது முதல் எனக்கு தூக்கமில்லை, சுகமில்லை, நிம்மதியும் இல்லை. அவளை எப்படியாவது என்னிடம்.
4: கீசகரே, அவள் கந்தர்வ பெண். வானில் வலம் வரும் சக்தி மிக்க கந்தர்வர்கள் எவரும் பார்த்துவிட்டால் உன்னை வதம் செய்து விடுவார்கள். விபரீதமாகி விடாதா?
3: அவளுக்காக நான் யாரையும் எதிர்க்க துணிந்து விட்டேன்.
4: என்ன சொல்கிறாய் கீசகாணி?
3: அவளும் உன் அனுமதிக்காகவே காத்து நிற்கிறாள் என்கிறேன். நீயோ கோபப்படுகிறாய்.
4: அப்படியா செய்தி? கீசகா, இதை முதலிலேயே நீ கூறியிருக்கலாமே.
3: சொல்ல விட்டால் தானே நீ அவளை இன்றிரவு என் மாளிகைக்கு எப்படியாவது அவள் புரிந்து கொள்வாள். இதற்கு மேல் என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. யோசிக்க வேண்டாம் சகோதரியே, அதோ சலங்கையொலி கேட்கிறது, அவளே தான் வருகிறாள். ஆறுதலாக பேசி இன்றிரவு வேண்டாம் வேண்டாம், இப்போதே என் அறைக்கு அவளை. நான் வருகிறேன்.
2: அரசியாரே, இந்தாருங்கள் பால். யாரிடம் பேசிக் கொண்டிருந்தீர்கள்?
4: ஒன்றுமில்லை கந்தர்வ பெண்ணே, நீ எனக்கு ஒரு காரியம் செய்தாக வேண்டுமே.
2: உத்தரவிடுங்கள் அரசியாரே.
4: அதை இப்போதே செய்தாக வேண்டும்.

0: ஆணையிடுங்கள், காத்திருக்கிறேன்.
1: அதோ அந்த மது கோப்பைகளையும் கிண்ணங்களையும் கீசகனின் மண்டபத்திற்கு சென்று கொடுத்து விட்டு வாயேன்.
0: நான் எப்படி?
1: நீயேதான் கொண்டு செல்ல வேண்டும்.
0: அரசியாரே, இந்த நேரத்தில் அங்கே தனியாக செல்ல எனக்கு பயமாக இருக்கிறதே.
2: துணிக்கு அங்கே கீசகன் இருக்கிறான்.
1: பயப்படாமல் போ, குறும்புக்காரி நீ, எல்லாம் எனக்கு தெரியும்.
0: இதற்காகத்தானே நான் காத்துக்கொண்டிருந்தேன்.
1: என்ன யோசிக்கிறாய்? இது அரசியின் ஆணை.
0: இனி யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை அரசியாரே. நான் போய் வருகிறேன். கீச்சகரே,
3: வந்துவிட்டாயா கந்தர்வ பெண்ணே? சுந்தரியே, சுந்தரமே, சுகமே, உள்ளே வா, வா, வா.
0: அரசியார், எல்லாவற்றையும் சொல்லி.
3: எல்லாவற்றையும் சொன்னாளா என் சகோதரி? ஆஹா, ஆஹா, திறந்த பலனை நான் இன்று அடைந்தேன். பழம் நழுவி பாலில்,
0: அதுவும் நழுவி இப்பொழுது உங்கள் மடி மீது விழப்போகிறது.
3: எத்தனை இனிமையாக பேசுகிறாய் நீ. வா வா சுந்தரியமே, வா, சயன அறைக்கு செல்வோம்.
0: கீச்சகரே, சற்று நான் சொல்வதை கேளுங்கள்.
3: என்ன?
0: நீங்கள் என்னுடன் இருப்பதை இங்கு எவரும் பார்க்கலாகாது. நான் கந்தர்வ பெண், பழிக்கு அஞ்சுபவள். எவருக்கும் தெரியாமல் ரகசியத்தை காப்பாற்றுவதாக நீங்கள் என்னிடம் சபதம் செய்தால் நான் உங்கள் வசப்படுவேன்.
3: சத்தியம், உன் மதுரை இதழ் சிந்தும் தேனை பருக நான் என்ன செய்ய வேண்டும் சொல், சொல்லன்பே.
0: சொல்கிறேன் கீச்சகரே. பகலில் நடன சாலையில் பெண்கள் நர்த்தன பழகுகிறார்கள், இரவில் அங்கே எவரும் இல்லை.
3: ஆமாம் ஆமாம்.
0: ஆகவே நீங்கள் இரவில் அங்கே வந்து விடுங்கள். நான் கதவுகளை திறந்து வைத்துக் கொண்டு உங்களுக்காக இங்கு காத்திருப்பேன். என்ன, வரட்டுமா கீச்சகரே? என்ன இது, விடுங்கள். கீச்சகரே, நான் முதலில் செல்கிறேன். சிறிது நேரம் கழித்து எவரும் சந்தேகப்படாமல் நீங்கள் அங்கே வந்து சேருங்கள். வருகிறேன். என்னை காக்க வைத்து விடாதீர்கள்.
3: காக்க வைப்பேனா? நான் போய் வா கண்ணே. இதோ வாசனை திரவியங்களை தெளித்துக் கொண்டு கொஞ்சம் மதுவினையும் பருகிவிட்டு வருகிறேன் பொன்மையிலே. ஆஹா, இனி இன்ப வானத்திலே இருவரும் இணைந்தே பறப்போம்.

0: தேவளே, கண்ணே, இருட்டில் நீ எங்கே நிற்கிறாய்? என் இதய தாமரையே, உள்ளத்தில் இத்தனை ஏக்கங்களை வைத்துக் கொண்டு உதட்டளவில் என்று பேசினாயோ? எங்கே எங்கே இருக்கிறாய்? ஓ, கட்டில் அருகே நிற்கிறாயா? இதோ இதோ வந்து விட்டேன். பெண்ணே, வா, என் அருகே இப்படி வந்து உட்கார். கண்ணே, இந்த பட்டு துணி உன் பவழ மேனியை மறைக்கலாமோ? இனி இன்னும் என்ன வெட்கம்! இனிமேல் நமக்கு சொர்க்கம்தான். முழுவதும் நனைந்த பிறகு இனி முக்காடியதற்கு? முந்தானையை நீக்கி உன் முகத்தை காட்டு முடியலவே. முகத்தை காட்டு,
1: கீசகா!
0: யார் நீ?
1: நான் யாரா? மோசக்காரனை, நான் உன் மோக விளையாட்டிற்கு முற்றுப்புள்ளி வைக்க வந்திருப்பவன்.
0: என்னது
1: இந்த நடன சாலையில் உனக்கு மல்யுத்த நர்த்தனங்களை சொல்லித்தர காத்திருப்பவன் நான்?

0: மகனே, பாதகனே, உன்னை எவனிடம் அனுப்பினால்தான் எனக்கு நிம்மதி? இந்த வாங்கிக் கொள்ளடா.
1: வலிக்கிறதே. நீ சாதாரணமானவராக தெரியவில்லையே. இருக்கட்டும், இப்போதுக்கு உங்க என்ன செய்கிறேன் பார்.
0: போர்க்கனை, கந்தர்வ பெண்ணையா நீ கைதொட்டு இழுத்தாய்? ஓ, இந்த கைகள் தானே அவை. இந்த இரு கைகளையும் இப்போது பின்பக்கமாக முறுக்கி மடித்து முடித்து விடுகிறேன் பாருடா.
1: வலி தாங்கவில்லை. என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு.
0: எல்லாம் முடிந்த பிறகு உன்னை விட்டு விடுகிறேன். இதோ இந்த கால்களால் தானே காமத்தை காண நடந்து வந்தாய். இப்போது இதை என்ன செய்கிறேன் பார். சொல்லாதே அந்த வார்த்தையை. உன்னை கொன்றால் தான் எனக்கு நிம்மதி. தொலைந்தாய், ஒழிந்து போ. விராட ராஜ்யத்தின் விசித்திரமே, தொலைந்து போ. தொலைத்தான் கீசகன், ஒழிந்தான் இன்றோடு.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம். எழுதியவர் சுராஜ் தாமரை நெஞ்சன் அவர்கள். நடித்தவர்கள் தர்மன் TS சிவபிரகாசம், அர்ஜுனன் வி விஸ்வேஸ்வரன், பீமன் வேடிச்சிப்பாளையம் பி நடராஜன், அசரீரி மற்றும் விராட அரசன் MV சபரிதாசன், கீசகன் புதுக்கோட்டை S ராஜ்குமார், திரௌபதி TR ராஜேஸ்வரி, சுதேஷ்னை லக்ஷ்மி ரவி. அமைப்பு S பெரியசாமி, S ஜான்சன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்

0: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
1: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
0: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மத்த காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
1: அதோ பாருங்க, தோட்டத்து கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
0: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
1: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
0: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
1: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு, இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
2: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.
3: மனிதர்களுக்கு உண்ண உடுக்க உறங்க கொடையாகின்றன, விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன, பல்லுயிர் பெருக உதவுகின்றன, பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன, கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
4: சாட்சி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்ட கொட்டு கொட்டு போது தெரியுமா?
5: எதே? எஸ், ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம்

சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கிலலாம் லைக் மட்டும் பண்ணுங்கள், உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக். என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்ணுறேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்பி ஏமாறாதீங்க.

அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி, நேரம் 5 மணி.

வெயிலும் மழையிலும் விட்டு விட்டு அலைந்தேன். முகவரியது வென்று முகம் தொலைத்தேன். மனம் பித்தாய் போனதே, உன்னை கண்கள் தேடுதே, தோட கைகள் நீளது, இதயம் இதயம் துடிக்கின்றதே. எங்கும் உன் பொன் வாசம் இல்லை, ஆதலால் உன்மடி

கடல்களை கொடுத்தாய், அந்த பக்கம் இந்த பக்கம் கடல்களை கொடுத்தாய், நந்தவனம் நத்து வைக்க நதி கொடுத்தாய், உன்னன்மார் ஓடு அணைத்தாய், என்னை அலர்ச்சி வளர்த்தாய், சுகவாழ் ஒன்று கொடுத்தாய், பச்சை வயல்களை பரிசளித்தாய், பொங்கும் இன்பம் எங்கும் தந்தாய், கண்களும் நன்றியால் பொங்குதே வந்தே.

리 가나들 못담에 딸 가나들 못담에 딸 올람단 가르베리 골루레디 가나들 못담에 딸 올람단 갈베리

பருவே நடப்பருவே பருப்பருவே நீங்களெல்லாம் சொப்பனந்தானோ பழத்தோற்ற மயக்கங்களோ சொப்பனந்தானோ பழத்த

போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. இச்சை கொண்ட பொருளெல்லாம் எழுந்து விட்ட போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. அச்சமில்லை அச்ச

அச்சமென்பதில்லையே. நச்சிவாயிலே குணர்ந்து நண்பரூட்டு போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. பச்சையூனி எய்ந்த வேற்படைகள் வந்த போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. அச்சமில்லை அச்சமில்லை.

0: அடுத்து வரும் பாடல் மகான் காந்தி மகான். பாட வருகிறார் குருச்சரண்.
1: மகான் காந்தி மகான், மகான் காந்தி மகான், வாழ்க யாகியாமி பூலோகம் மீதிலே, வாழ்க யாகியாமி பூலோகம் மீதிலே, மகான் காந்தி மகான், மகான் காந்தி.

0: சுய ராஜ்ய வாழ்வை தந்தார்.
1: மகான் காந்தி மகான்.

0: பாரத சமுதாயம் வாழ்கவே என்ற பாடலை அடுத்து பாட வருவது ஜூஹித்.
1: பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜய ஜய ஜய பாரத சமுதாயம் வாழ்கவே. 30 கோடி ஜனங்களின் சகம் முழுமைக்கு பொது உடைமை, 30 கோடி ஜனங்களின் சகம் முழுமைக்கு பொது உடைமை, ஒப்பிலான சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை, ஒப்பிலான சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை, வாழ்க பாரத சமுதாயம்.

மனித உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ? மனித நோக மனித பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ? வாழ்க்கை இனி

அடித்திடுவோம். தனி ஒரு வன குண விலையென ஜனத்தினே அடித்திடுவோம், ஜகத்தினே அடித்திடுவோம். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம்.

அடுத்து வரும் குழு பாடலை பாட வருவது பிரேம்சங்கர், ஸ்ரீராம், TMS விஜயசாரதி, பிரணவ் பாலாஜி, குருச்சரண், விஷ்ணுவர்தினி, ஜூஹித்.

0: விடுதலை விடுதலை என்ற பாடல் பாட வருகிறார் TMS விஜயசாரதி.
1: விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை, ஜாதியில் இழுவிக்கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை, ஜாதியில் இழுவிக்கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே. வாழி கல்வி செல்வம் எய்தி மனமகிழ்ந்து கூடியே, வாழி கல்வி செல்வம் எய்தி மனமகிழ்ந்து கூடியே. மனிதர் யாரும் ஒரு நிகர் சமானமாக வாழ்வமே, மனிதர் யாரும் ஒரு நிகர் சமானமாக வாழ்வமே.

மாதத்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். வைய வாழ்வு தன்னிழந்த வகையினும் நமக்குள்ளே மாதத்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். வைய வாழ்வு தன்னிழந்த வகையினும் நமக்குள்ளே தாதர் என்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் தாதர் என்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வம் இந்த நாட்டிலே சரிநிகர் சமானமாக வாழ்வம் இந்த நாட்டிலே விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை.

இதுவரை சூர்யா இசைப்பள்ளியின் சிறப்பு குழந்தைகள் வழங்கிய இசை நிகழ்ச்சியை கேட்டோம். நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை நேயர்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா AIR சென்னை children@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி, நேரம் 5:30.
1: இன்றைய கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் ஏ. செல்வராஜ் குழுவினர் வழங்கும் நல்லத்தங்கால் சரித்திரம். தோற்பாவை கூத்து கேட்கலாம்.

0: அம்மா அம்மா என்னடா கண்ணா, அம்மா ரொம்ப நேரம் நடந்துட்டோம், காலெல்லாம் நோதுமா, சற்று நேரம் இந்த மரத்து நிழல இலப்பாரி அப்புறம் போகலாமா?
1: சரி அப்படியே வந்து படுத்துக்கொள்ளுங்கள்.
0: டேய் அம்மா பக்கத்தில் படுத்துங்கடா. டேய் எனக்குடா இடம், டேய் எனக்குடா இடம், டேய் எனக்கு, ஏய் எனக்கு, தம்பி இங்கே பார்த்து, இங்கே இங்கே பார்த்து, இங்கே பார்த்துடா, இங்கே பார்த்து, அப்போ டேய் என் மேலே காலை படாதுடா, டேய் இங்கே படுறா, டேய் இங்கே படுறா.
1: சண்டை போட்டு கொள்ளக்கூடாது, படுத்துக்கொள்ளுங்கள்.
0: பாம்பு, ஐயா ஐயாமா, பாம்பு பாம்பு பாம்பு, ஐயோ பாம்பு பாம்பு, ஓடுகிடா வாங்க. எங்க ஒரு பெண் குரல் கேட்கின்றாரு, போய் பார்ப்போம். காப்பாத்துங்கள் காப்பாத்துங்கள் காப்பாத்துங்கள் காப்பாத்துங்கள், ஐயோ காப்பாத்துங்கள். தூக்கி எறிந்தேன். ஐயா ஆபத்தில் நின்று காத்தீர்கள், வணக்கம், ரொம்ப நன்றி ஐயா. தங்கா, நல்ல தங்கா, தங்கச்சி.
1: ஐயோ அத்தா என்னத்தா இது, நல்லா தூங்கிட்டே இருந்தீங்க படுக்கையில, தங்கச்சி தங்கச்சின்னு இப்படி கத்துறீங்களே, என்னத்தா இது அத்தா, எனக்கு பயமா இருக்குது.
0: அலங்காரி என் தங்கச்சி வந்தாளா, என் தங்கை, என் தங்கை பெற்ற செல்வங்கள், ஏழு பிள்ளைகள். அலங்காரி என் தங்கை, என் தங்கச்சி. இன்னும் அந்த பைத்தியம் போல போல இருக்கு, தங்கச்சி கனவு. அலங்காரி நான் ஒரு கனவு கண்டேன், கேள.

கனவு கண்டே. அலங்காரி, நான் ஒரு பயங்கரமான கனவு கண்டேன். அதாவது என் தங்கை ஏழு பிள்ளை

0: அலங்காரி, என் தங்கச்சிக்கு 7 பிள்ளை பிறந்தன. 7 பிள்ளை பிறந்ததால் என் மைத்துன நாடு 12 வருஷமாக பஞ்சமாகிவிட்டது. மழை இல்லை, குடிப்பதற்கு தண்ணி இல்லை, உண்ணுவதற்கு உணவு இல்லை. ஐயோ அகோரும் பசியும் பற்றியுமாக என் வீட்டுக்கு வரா, என் தங்கச்சி வீட்டுக்கு வருவா. வர சமயத்திலே நீ எதுமோ ஒரு கொடுமை செய்வது போல கனவு கண்டேன். ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ, நல்லா சொன்னீங்க. நீங்க சொல்றத பார்த்தா அத்தா கனவு கண்டதுனால பலபலப்பட ராமசாமி கனவு கண்டதுனால அத்தான் கட்டளைக்கு மேல கம்பு சித்திர வேலை, கட்டளைக்கு மேல கம்பு சித்திர வேலை, எட்டி பார்ப்பதால மூளை கெட்டு போச்சு உங்களை கனவு கண்டதுனால. கலவரப்படலாமசாம் கனவு கண்டதுனால அத்தான் உங்களுக்கு மூளைதா கெட்டு போச்சு. அதே எண்ணம் அவளும் நல்லா தான் இருக்கா, 3 வேலைக்கு 5 வேலைக்கு சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா. உங்க நினைப்பா வர்றதுக்கும் உன் தங்கச்சிக்கு நீங்க தான் தங்கச்சி தங்கச்சி அப்படின்னு உசிரியா விட்டுறீங்க. இல்லை, நல்ல தங்கா, என் நல்ல தங்கா, என் தங்கை. ஐயோ, என் கனவு பலிக்கும். போங்க அத்தா போங்க. என் நாத்தி வரல, இன்னும் வரலன்னா நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். என் நாத்தி வந்துட்டால்னா நான் என்னென்ன செய்வேன் தெரியுமா? ஊரே கண்ணார் வச்சிடும். உண்மையாக? ஆமா அத்தா, ஆமா.
1: நல்ல புண்ணுவதி தான், நல்லா செய்வ.
0: ஐயா, மகாராஜா மகாராஜா மகாராஜா. என்ன இது, பயிர் பிடிச்சல காட்டு மிருகம் இருக்கின்ற காவலன்? மகாராஜா, வேடுவர் வெளியே தயாராகட்டும், வேட்டைக்கு புறப்படுகிறோம். அலங்காரி, நான் வேட்டைக்கு புறப்படுகிறேன், பார்த்து போயிட்டு வாங்க. வருகிறேன் வருகிறேன். ஆ, யார் இங்கே புறப்படு வேட்டை? யாரு அண்ணா? ஐயோ, என்னது இக்காடகத்தில் யாரோ ஒரு பெண் குரல் கேட்கின்றது, போய் சென்று பார்ப்போம். காவலன், அங்கு செல். யாருமா, யாரு நீங்கள்? யா, 7 பிள்ளைகள், ஓ தாய். என்ன இது, நேற்று நான் கண்ட கனவுக்கும் இக்காரகத்தை சந்திக்க சந்திப்பது என் மனசு ஒரு மாதிரியா இருக்கே. அம்மா, நீங்கள் யார், எந்த ஊர், எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? ஏன் இக்காரகத்தில் தன்னந்தனில் அழுது கொண்டிருக்கின்றீர்கள்? ஐயா ஐயா, அஷ்டாபுரத்தை சேர்த்தவர் பொருத்தவர் என்னை கொடுத்தது மானாமதுரை காசிராஜன். என் அண்ணன் பேர் நல்லண்ணன், என் பேர் நல்லத்தங்கா. என்ன, நல்ல தங்காளா? அம்மா, தங்கா, நல்ல தங்கா. அண்ணா அண்ணா.
2: ஐயையோ, டே அண்ணா, யார் அது?
0: அது அம்மா அண்ணான்றாங்க, அவரும் தங்கச்சின்றாரு. அம்மாவுக்கு அண்ணன் போல இருக்கு. நம்ம மாமா விட்டு போறோம்ல, நம்ம மாமா போலுக்குதா?
2: மாமாவா? இங்கே ஏண்டா வந்தா மாமா?
0: நமக்கு தாய் மாமன்டா.
2: டேய், மாமா உடைய ஒண்ணு எங்கிட்ட காட்டுல ஏண்டா வர்ற மாம?
0: டேய் கம்முன்னுடா. அண்ணா அண்ணா, தங்கச்சி இந்த கோலத்தை அவனை பார்க்க வேண்டும். அம்மா அண்ணா, 12 வருஷமாக பஞ்சமி சுட்டு வந்து விட்டதண்ணா. ஒன்று உணவில்லை, குடிப்பதற்கு நீர் இல்லை. அதனால் என் கணவரிடத்தில் நான் விடைபெற்று தங்கள் வீடு தேடி வருகிறேன் அண்ணா. அம்மா, இனி பஞ்சமில்லை உனக்கு. அண்ணன் வீடு வந்த பிறகு உனக்கு இந்த குறையுமில்லை. ஆனால் நான் குடிமக்களை காக்க வேட்டையாட வந்திருக்கிறேன். நீ அரமணிக்கு செல். உன் அண்ணி உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கப்பா. அண்ணா, நீ இல்லாமல் நான் தனிமையில் சென்றா அண்ணியுடைய குணாச்சாரங்கள் நன்கு அறிவேன். என் மதிமட்டால் அண்ணா? இல்லைம்மா, முன் போல இல்லை. இப்போ நாத்தி வரவில்லை, நல்ல தங்கா வரவில்லை, அப்படின்னு அழுது கொண்டிருக்கா. அப்படியா அண்ணா? ஆமாம்மா. அண்ணா, என் பிள்ளைகள் 7 பிள்ளைகள். பிள்ளைகளா? இவர்தான் மாமன். ஆ, மாமா
2: மாமா
0: மாமா மாமா மாமா மாமா மாமா.

மாமா ஆ தங்க பற்ற செல்வங்களா? ஆஹா என்ன அழகு, என்ன அழகு! ஐயோ பிள்ளைகளா, மாமா சொல்லுங்கள், மாமா அரண்மனைக்கு சொல்லுங்கள், பசித்து ருசிக்கு. பழங்கள் எல்லாம், பலகாரங்கள், லட்டு பூந்தி ஜாங்கிரி எல்லாம் இருக்குது. போனதும் உங்கள் வாரி கொடுப்பா. அப்படியா மாமா? அத்தை நல்லா இருக்காங்க மாமா? ஆமாம் மாமா. பாப்பா யாருங்க? காவலன் அழைச்சி சென்று அரண்மனையில் என்னுடைய அலங்காரி என் மனுவிடிச்சு சொல்லி விட்டு பாருங்கள். அப்படியே ஆட்டுங்க.

அழைத்து சென்று அறமளிகள் என்னுடைய அலங்காரி என் மனுவடிச்சு சொல்லி விட்டு பாருங்க. அப்படியே ஆகட்டுங்க. அம்மா போயிட்டு வரமா. அண்ணா வரண்ணா பார்த்தண்ணா பார்த்து. மாமா எனக்கு ஒரு மான் குட்டி வேணும். மாமா எனக்கு ஒரு புலிக்குட்டி வேணும். மாமா எனக்கு ஒரு சிங்க குட்டி வேணும். அப்பா உங்களுக்கு தேவையான குட்டிகளாக பிடிச்சி விடுகிறீங்க. வீரத்தில் பிறந்து குழையாக விடுமா? வருகிறேன். போய் வாருங்கள், போய் வாருங்கள். தகிச்சு புறப்படுமா? வரண்ணா வரண்ணா வரண்ணா. அடே அப்பா, அம்மா மாமா அறமணி எவ்வளோ பிச்சாக்கு இருக்குமா? அது அறமணி இல்லைடா, அறமணி. ஐயா வாயில் நோய் இல்லை, அதுக்கு என்னடா பண்ணுறது? அம்மா இங்கே இருங்க, நம்ம பார்த்துருவோம். அம்மா அம்மா ராணி அம்மா ராணி அம்மா. யாரா? எங்களை வீட்டுக்காரு. அம்மா அவர் காட்டில் வேட்டையாடிருக்காரு. ஒரு சமயத்தில் அந்த அம்மா அவர் தங்கிச்சா நல்ல தங்கம்மா. ஏழு பிள்ளை கழிச்சு வந்துருக்காங்க, நல்லா சாப்பாடெலாம் போட சொன்னாங்க. ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ. என்னம்மா தங்கச்சி பேர் சொன்ன உடனே நல்லா தங்காலாம். அடா பாவி, முன்ன கொடுத்துட்டு போதாருன்னு என் வீட்டுக்காரை மழைக்கு. ஐயோ ஏமாத்தி இன்னும் இருக்கு சுத்தலாம் தூவல் வந்துட்டாலா? மூடுறா கதவை, தாபால் போடுறா, தாபால் போடுறா, போடு போடு போடு போடு. அண்ணி அண்ணி அண்ணி கதவு சாத்திட்டீங்களா? அண்ணி அண்ணி அண்ணி. அடே அடே சீக்கிரம் டேய், அந்த பலகாலம் மாறி, அந்த பலகாலம் பழப்பாட்டெல்லாம் மாறி மறிச்சிடு மறிச்சிடு. ஐயோ ஐயோ வந்துட்டாளாடா வந்துட்டாளாடா. அடே பாவி. ஐயோ ஏமா, ஒரே ஒரு நாத்தி, ஏழு பிள்ளைகள் பசியோடு வராங்க, அவங்களுக்கு சோறு போடாமல் என்னம்மா இப்படி வயிற்றில் வச்சா? ஐயோ உனக்கு வந்து தெரியாதடா. ஐயோ என் ஆம்டான மழைக்கு அவள் முன்ன இருக்கலாம் சுட்டுட்டு போயிட்டான். வீட்டை அரை மணியாக இருக்குது. ஐயோ ஐயோ ஐயோ குப்பும் கூலம் தானா இருக்குது. ஏம்மா இவ்வளோ சொத்து இருக்குது சொல்ல, அது என்னம்மா குழந்தைய தின்னுட்டு போகுது? ஏம்மா ஐயோ ஐயோ உனக்கு தெரியாது, வேலையை பாடுறா. டேய் வா, நான் உடல்நிலை சரியில்லாமல் பத்து ஜுரத்தை எனக்கு பத்து போடு. பத்தா? ஆ இந்தா எழு. இந்தாம்மா அம்மா நீ பத்து போட்டுக்க, நான் பதினொன்று போட்டுக்கிறேன். என்னடா சொல்கிற? ஆமாம்மா. என்னம்மா இப்படி ஒரு பொம்பளையானு, ஏதோ குழந்தைய தின்னுட்டு போகுதான் காட்டும், அது என்னம்மா தின்னுட்டு போகுது? டேய் உனக்கு தெரியாது, போ போடா, நீ போய் அது காவலு போ. அண்ணி அண்ணி. ஏய் யானை யானை யானை. ஏய் கதவு அடிக்குது கதவு அடிக்குது கதவு அடிக்குது. ஏய் கதவு தருந்து ஓடியாங்க ஓடியாங்க ஓடிங்க ஓடியாங்க. அம்மா ஏய் ஓடியாடா ஓடாங்கடா ஓடாங்கடா. ஏய் ஓடியாங்கடா ஓடாங்கடா. ஏய் மாவு ஏ பழம் பழம். ஏய் ஏ பயாமயம் ஏ மாமயம். ஏய் முந்திரி பழம். ஏய் பழங்க. ஏய் பலாமயம் பலாமயம். ஏய் எனக்கு ஏ உனக்கு டேய் எனக்கு ஏய் எனக்கு. அண்ணி அண்ணி. ஆ அம்மா ஐயோ யாரது யாரது? அண்ணி நான் தான் அண்ணி, நல்ல தங்கா வந்திருக்கிற அண்ணி. ஆ நல்ல தங்கா. ஐயோ ஐயோ ஐயோ வந்துட்டியா வந்துட்டியா? நானே உடல்நிலை சரியாமல் இருக்கேனே. ஐயோ என்ன நினச்சி உனக்கு அண்ணி? இன்னோ எங்கே இருக்க அடுப்பு? சுடு தண்ணி வச்சு தரேன் நீ, உனக்கு வயது பண்ணுறேன் நீ. ஐயோ என்னை ஒன்று தொடாது தொடாது, நீ தொட்டா என் உடம்பே சிலுக்குது. ஐயோ அம்மா ஐயோ ஐயோ அம்மா ஐயோ. அண்ணி அண்ணி என்ன நீ இப்படி வேதனை படுறீங்க? ஐயோ அண்ணிக்கு உடனே சரியில் உள்ள பிறக்குது. அண்ணி அண்ணி ஏந்திர அண்ணி உட்காரு. என்னை தொடாதடி, என்னை தொடாது தொடாது. ஏண்டி அம்மா மென்னு கொடுத்துட்டு போதாதுன்னு இன்னும் வாரிட்டு போகலான்னு வந்துட்டியா? நாங்களே சோத்துக்கு லாட்டி வச்சுன்னு இருக்கிறோம். என் வீட்டுக்காரு வேட்டைக்கு போனார், என்ன செய்யாதான்னு சொல்லி அதுக்கு விருதம் இருக்கேன். நானே இங்கே வந்துட்டியே, நாங்களே பசி பட்டினமாக இருக்கிறோமே, இன்னும் பத்தாவது வருஷம் நீ வந்துட்டியே. ஐயோ அம்மா அப்பா ஐயோ ஐயோ ஐயோ. அண்ணி என் பிள்ளைகளே பாரு அண்ணி, என் பிள்ளைகளே பாரு அண்ணி. ஏமா நம்ம பத்த பிள்ளைங்க உள்ள புகுந்து எல்லாம் நாசம் பண்ணிச்சிங்க. பலாபாடம் மாமாயம் அண்ணா பா. ஐயோ சகல பத்தி எல்லாம் போச்சா? அண்ணா பாவி எல்லாம் போச்சா? வந்துட்டாலே அடே. ஐயோ அச்சே அச்சே அச்சே அடிக்காது அச்சே அச்சே அச்சே அச்சே அச்சே அச்சே அச்சோ அம்மா அச்சே. அண்ணி அண்ணி அடிக்காதுங்க, என் பிள்ளைகளை அடிக்காதுங்க. அண்ணி அண்ணன் வீடுன்னு வந்து இப்படி எங்கே துன்புறுத்தீங்களே? ஏண்டி வெக்கம் இல்லை, மானம் இல்லை, ஈனம் இல்லை? வந்துட்டா முன்ன கொடுத்தாரு, அது விற்று சாப்பிட வேண்டியதானே. அண்ணி 12 வருஷமாகும் பஞ்சு பிடிச்சு வந்து விட்டது, அதனால் மக்கள் கொடுத்தோம், நாங்கள் சாப்பிட்டோம், எதுவும் இல்லை அண்ணி.

0: அதனால எங்க அண்ணன் மழைக்கு இல்லை சுற்று பலம் வந்தியா? அடியே அடியே போடி போடி விட்டு விட்டு விட்டு விட்டு வெளியே போடி, அடியே விட்டு விட்டு வெளியே போடி, விட்டு விட்டு வெளியே போடி, வெளியே போடி. அண்ணி பிள்ளைகள் பசியால் துடிக்கிறார்கள், அண்ணி என் பிள்ளைகளை இரவு கஞ்சியாக கொடுத்தால் போதும். அது கஞ்சியா? நான் சாப்பிட்டே எத்தனையோ நாளாவது. ஐயோ
1: ஏமா போய் சொல்றீங்க,
0: சொமாடுற உனக்கு என்ன தெரியும், நான் ஒரு போதா இருக்கேன்.
1: ஆமா ஆமா, நேற்று நல்லா நல்லா கோழி கட்டியும் ஜாங்கரியும் பூங்குறியும் நல்லா வாரி வாரி தின்னுட்டு ஒன்று கேட்டால் ஒன்று எனக்கு கொடுக்கல, என் பொண்டாட்டிக்கும் கொடுக்கல, நல்ல புண்ணுவதி.
0: என்னடா சொல்கிறேன்?
1: இல்லைல்லம்மா, உங்களை போல தங்கமான மனு சொல்கிறமா யாருக்கா? அதனாலும் சொல்கிறேம்மா,
0: இரு இரு உன்னை பார்த்துக்கிறேன். அண்ணி எங்களுக்கு பலகாரம் தேவையில்லை.
1: அம்மா
0: பசியாக இருக்குதும்மா, இருடா கண்ணு. அம்மா பசிமா, அம்மா உயிர் போடுமா, அம்மா பசிமா, மாம்பழத்து நின்றுமா, அட்டை ஓடி வந்து புனிக்கு கடாட்சிச்சுமா. ஆமாம் அம்மா, ஒரு ஜாங்கிரிய திட்டமா அப்படி தூக்கி மண்ணில் போட்டாங்கம்மா. மக்களா ஏண்டி இங்க வந்து ஒப்பா இருக்கிறேன், இங்க அனுவாது வெளியே போ, பிள்ளைகள் மட்டும் வெளியே போடி. அண்ணி என் பிள்ளைகள் பசியால் துடிக்கிறார்களே, அண்ணி நம்ம கஞ்சியாக இருந்தால் போதும், அந்த கஞ்சி கொடுத்து அது சாப்பிட்டு போற. அண்ணி கஞ்சி வேணுமா? கஞ்சி
2: யார காவலன்? என்னம்மா
0: அங்கம்மா, எங்க வருது? இங்க வார, 12 வருஷம் அடுபட்டு இருக்கிற கழுவருக்கு.
2: ஆமா அது மங்கமணி கவுரு,
0: அதுல ஒரு ஆழாக்கு.
2: ஆழாக்கா?
0: ஏமா அதுதான் மக்கி போச்சு, அது ஒரு ஆழாக்கு கொண்டு வாடா. ஒன்றும் பாதுமா அரிச்சு என்ன அந்த ஓட்ட பானைகள் பார், அது எத்தனை போய் அந்த பச்சை மட்டை எடுத்து கொடு. இந்த பாரு உனக்காக கஷ்டப்பட்டு கஞ்சி காசுறேன். காடாத்தி கல்லடுப்பு கருமாந்திர அடுப்பு, காடாத்தி கல்லடுப்பு கருமாந்திர அடுப்பு, கனிய கனிய பூஜனா கடுக்குத என் இழுப்பு. ஆப்பு ஆப்பு ஆப்பு.
1: ஏமா பச்சை வாழை மாட்டி வச்சு ஊதுனா அது எரியுமா? அது ஏ அத்தோட இல்லைன்னு சொல்லிடுமா போயிடுறாங்க.
0: டேய் அவ்வா மாட்டாரா, கால சுச்சின பாம்பு கடிக்காறு விடணுமா? வித்தார கல்லி விறகட்டு போனாலா கத்தாழ தாழ்வு கொத்தோடு மாட்டிக்கிச்சா? அதை போல நான் மாட்டிட்டு இருக்கிறேன். அண்ணி இந்த சிறு உங்களுக்கு வேண்டாம், நானே பத்து வைக்கிறேன். பத்து வைடி பத்து வை. இறைவா பெருமேஸ்வரா, என் பிள்ளைகள் பசி தீர வேண்டும், என் மக்கள் பசி தீர வேண்டும். என் அண்ணி கொடுத்து இக்கவர்களுக்கு மாவும் இந்த ஓட்டு அடுப்பணி ஓட்டு பாணி தெய்வாக நானே என்பது உறுதியானார். என் கணவன் உத்தமனானார், என் தாய்விட்டு பொண்ணு தானாக பத்திரிய வேண்டும். மகாதேவா அம்மா அம்மா கூழ் கொதிக்குதுமா?
1: அம்மா கூழ் கொதிக்குதுமா?
0: என் பத்தினிதா இந்த கூழ் கொதிக்குது.
2: ஆமா எத்தனையோ
0: என்னடா சொல்ற?
1: இல்லம்மா உங்க இப்பதான் நல்ல கூ குதிக்கணும்னு கொதிக்குது.
0: ஆமாண்டா என் கைப்பட்டனால்தான்டா இந்த கூ கொதிக்குது.
2: அம்மா குதிக்குது கொதிக்கல.
0: அம்மா மக்களா, அம்மா மூட்டு கொடுத்து சொல்லுமா பசிமா. அண்ணி கூ கொதித்து விட்டன, சற்று மூட்டு கொடுக்கல. அண்ணி
2: ஏண்டி ஆக்க பொறுத்தவள் ஆற பொறுக்க வேண்டும், என்ன அவசரம்?
0: அண்ணி பிள்ளைகள் பசியால் துடிக்கின்றன, துடிக்கட்டுமே போகட்டுமே, பின்ன வேணாம்னு சொல்லுது.
2: அம்மா அம்மா யாருமா இவங்கள்?
0: வாடா அழகேசா.
2: அம்மா அப்பா சொல்லியிருக்கா எனக்கு ஒரு அத்தை இருக்கா நல்ல தங்கான்னு. அவங்களாம்மா?
0: என்ன?
2: ஆமா ஆமா அந்த 7 பிள்ளைகள் அவ பிள்ளைகளா இங்க வந்திருக்க நாசம் பண்ணு.
0: ஏமா பசியால் துடிக்கிறாங்க பொழுது அவங்களை சாப்பாடு போடாம.
2: அடே நீ போ உள்ள போ உள்ள போ உள்ள போ. டே என் பொண்ணு வந்துட்டான் போ, அவளை சாப்பாடு போ போ போ. பசியோடு வந்துருப்பான்.
0: அம்மா அவங்களும் நீ போடா ராஜா.
2: அண்ணி இந்த கூழ் அடி ஆக்க பொறுத்தவள் ஆற பொறுக்க வேண்டும், இந்த கூழை உனக்கா கொடுப்பேன், உன் பிள்ளைகளை கொடுப்பேன். தூக்கி உடைப்ப தலை மேல், இந்த கோவை தூக்கி உடைப்ப தலை மேல், தூக்கி உடைப்ப தலை மேல், இந்த கோவை தூக்கி உடைப்ப.

0: அடிபாவி அடிபாவி, அம்மா மேல கூச்சுட்டே. ஆ ஐயோ அண்ணே அண்ணே பசினே, டேய் கூ சிந்திச்சுடா, டேய் ஐயோ சுடுதா, டேய் நக்கல் நக்கா பாத்தியா, அந்த கூக்குள் விடுதா பாத்தியா, மன்னித்தல் மன்னித்தல் அத்தே அத்தே மன்னித்தலாரு அத்தே மன்னித்தலாரு அத்தே மன்னித்தலாரு வெளியே போக போக போக பிள்ளைகள். அம்மா அம்மாவோட அண்ணனுடன் வந்தி அம்மா, இதுவாமா உங்க அம்மா வீடு, வாமாமா போயிடலாம், வாங்கடா ராஜா வா போக ரெண்டாரு அண்ணி நாங்க போய் வருகிறோம், போ போ போ போ, அப்படியே போங்க அப்படியே தொழுங்க அப்படியே போயிடுங்க அப்படியே போயிடுங்க. அடே போயிட்டாடா அண்ணம்மா போய் எவ்வளவு தூரம் ஆயிப்போச்சு.
1: அம்மா ஆடு மாடுங்க மேய்க்கப்பட்டவங்க நாங்க, எங்கிட்ட மோர் இருக்கு தயிர் இருக்கு, சாப்பிடுங்களாமா?
0: வேண்டாம் ஐயா வேண்டாம், அண்ணன் வீட்டுக்கு வந்து மரியாதை போதும், பிள்ளைகளா தண்ணீராகமா இருக்கு, எங்க ஒரு கிணறு காட்டுங்க.
1: அம்மா இந்த தடமையே போங்க, அங்க ஒரு பாடு இருந்த கிணறு இருக்கு, போங்கம்மா. பாவம் குழந்தைகளே ஜாக்கிரதமா.
0: ஐயா உங்களுக்கு பொண்ணி, நீங்க சொன்னதே நல்லது, மரியாதை வாசல் மரியாதை என்று தெரிவித்தா, போக வேண்டாம் என்று கிணறு தெரிவித்தா, கணவன் சொல்லி மீறி வந்தேன், அவமானப்பட்டேன் அவமானப்பட்டேன் அவமானப்பட்டேன், இனி இருப்பதை விட இருப்பதே மேல். பிள்ளைகள் உறங்கி விட்டார்கள், ஒவ்வொரு பிள்ளையாக தூக்கி கிணத்தில் இருக்கிறேன். இதோ அம்மா
2: அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மா வானம்மா அம்மா வானம்மா அம்மா
0: அம்மா நாமத்தை செல்வகளா பட்டு வீரிகிறது அம்மா. ஐயோ மக்களா, என்னது அம்மாவுக்கு பேய் பிடிச்சு விட்டடா பைத்தியமா? அம்மா என்னது, என் தம்பிமார்கள் கழுத்து தள்ளி விட்டீர்களே. மகனி நீ வாடா வா, நீ என் உயிர் அடுகு. அம்மா வேண்டாம்மா, என்னை கொண்டுடாதீங்க, என்னை விட்டுவிடுங்களம்மா, தாயெல்லாம் பிள்ளை என்று உன்னை தலைமலை அடிப்பார்களா? மகனி வேண்டாம் வா, அம்மா என்னை விட்டுடம்மா, என்னை விட்டுடம்மா, என்னை விட்டுடம்மா. மகனி நீ வரப்போகிறாய் இல்லையா? அம்மா அம்மா சரி உன் உயிர் மேல ஆச்சு, அம்மா அம்மா என்னை விட்டுடுங்கம்மா, அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மா எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிடு, உன்னை விட்டுடுறேன் விட்டுறீங்களம்மா. அம்மா அம்மா அம்மா விட்டுரு விட்டுரு.
3: மகனி
0: அம்மா அம்மா அம்மா அம்மா. ஐயோ பிள்ளைகள் போன பிறகு கணவர் தரித்த மாங்கல்யம், குழந்தை உடைக்கு பாலாறு, இது கடமை வைக்கின்றேன். என் அண்ணன் வந்தா என் அண்ணன் கண்ணனுக்கு மட்டும் இது மாங்கல்யம் பாலாடையும் தெரிய வேண்டும். மகாதேவா இது வருகிறேன்.
4: என் நாடு செழிப்பாக மாறிவிட்டன. மதுரா நகரம் பஞ்சமில்லை, தண்ணீர் மழை எங்க பார்த்தாலும் வெள்ளக்காடுகள், எங்கள் நீர் குட்டை நிரம்பிட்டது, இனி பஞ்சமில்லை பஞ்சமில்லை. என் மணி மக்கள் அழைச்சல் புறப்படுகிறேன்.
0: அடே காவலன் நம்மா, டேய் மகாராஜா வந்தா என்னை பத்தி பெருமையா சொல்லணும்.
4: ஆ எருமையா சொல்றேன், என்னடா பெருமையா சொல்றமா,
0: என் நாட்டுக்கு அப்படி போட்டு இப்படி போட்டு பண்ண சொல்லணும். சரிண்ணாமா சொல்றமா, அப்பனா உனக்கு ஏதாச்சும் கொடுப்பேன்
4: கொடுப்பேன். காவலன் அலங்காரி அலங்காரி,
0: ஐயோ வந்துட்டாரா, எங்கே என் தங்கை, எங்கே எங்கே என் நல்ல தங்கை, எங்கே அண்ணா அண்ணா என்று வந்தா, ஐயோ என் தங்கை பஞ்சத்தால் அடிபட்டு வந்தா, ஏழு பிள்ளைகள் வந்தாள், எங்கே அத்தா வாங்க அத்தா உட்காருங்க, முதல்ல தண்ணி சாப்பிடுங்க.
4: அதேட்டும் என் தங்கை ஏழு பிள்ளைகள் எங்கே எங்கே,
0: ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ அத்தா என் நாத்தி எப்பவும் வராது வந்தாலும் சொல்லிட்டு இப்போதான் தான் சின்ன சம்பா அரிசி போட்டு சிக்கனமாக சாதம் அடித்து, ஐயோ இட்லி தோசை லட்டு புட்டு, ஐயோ ஜாங்கிரி இடியாப்போம் சுழியாப்போம் அடியாப்போம், ஐயோ அதிர்ஷ்டம், ஐயோ குழி பணியாரம் எல்லாம். ஆமாம் ஒரு பணியாரம் விடல, எல்லா பணியாரம் போட்டாங்க மகாராஜா. ஐயோ கேளுங்க இவனை கேளுங்க, டே காவலன் ஆமாங்க ஆமாங்க, வயது நெருக்க பொறுத்தாங்க இப்போது தூங்கிட்டு இருக்கிறாங்க.
4: ஐயோ அத்தா அத்தா அத்தா அத்தா காணவில்லை காணவில்லை, இப்போ தான் நல்லா சாப்பிட்டு மத்தியமாக நல்லா படுத்து தூங்கினாங்க.
0: ஒருத்தருக்கு காணுவை சொல்லாமக்கலாம் போட்டாங்களே, நன்றி கொட்டிகளே. சரி எங்கன்னா போயிருப்பா, ஏ நீ போய் வேலையை பார், நான் பார்த்துக்கொள்ளேன்.
4: காவலன் மகாராஜா இங்கே நடந்த விஷயத்தை சொல், இல்லையென்றால் அவன் தலை போயிடும். மகாராஜா ஐயா ஐயோ என்ன கொடுக்குறாருங்க, மகாராஜா ஐயா இங்கே வந்துங்க காது கொடுங்க.
5: ஆ கூடு போச்சுட்டான், ஐயோ போச்சு ஐயோ,
4: இந்த வழியாக தான் போனுங்க, முதல்ல கிட்டம் சீக்கிரம் புறப்படு. என் தங்கை தங்கை தங்கை தங்கா, ஆடு மாடுகள் மேய்க்கும் சிறுவர்களே, நீ பக்கமாக என் தங்கை வந்தாளா, அண்ணாங்க மகாராஜா கண்ணீரை காட்டாங்க, போங்க இந்த பக்கமாக போங்க. ஆ போங்க காவலன் புறப்படு வா.
5: ஆ தங்கை வாங்க, ஆ பாலாடு ஆ கழுத்தில் ஆ.

0: ஐயோ என்ன குடமா இது, அம்மா தங்கச்சி, அம்மா காவலன் காவலன் கணக்கு பிள்ளைகள் வெளிப்படிச்சை, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், ஐயோ ஐயோ ஏழு பிள்ளைகள், என் தங்கச்சி, அம்மா அண்ணன் வர்றதுக்குள்ள அவசரப்பட்டு விட்டாய், அம்மா அம்மா யார் அது, நல்லண்ணா, ஆ மைத்துனா வாருங்கள், இல்லை பிள்ளைக்கோளம், என் மனைவி மக்கள், ஐயோகோ என்ன இது, போக வேண்டாம் தடுத்தேனே, மன்னிக்க வேண்டும் மைத்துனா, என் மனைவி செய்து கொடுமையா என் தங்கை மாந்து விட்டார், பிள்ளைகள் மாந்து விட்டார்கள், பழிக்கு பழி, என் மனைவி மக்கள் போன பிறகு நான் உயிர் வாழ்வதா, இல்லை இதோ உயிர், ஆ மைத்துனா, தகனம் காவலன் இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியக்கூடாது, முதல் சென்று என் மனைவியை என் தங்கையை கொடுமைப்படுத்துவதை அவள் சில்லாபலமாக வாசிக்க வேண்டும், புறப்பட அரண்மனைக்கு புறப்படுங்கள் வாருங்கள், பலகாரி அத்தான் அத்தா எந்த ஒரு செத்தான் நாசத்தின் நிறுத்தனவே நயவந்திக பிசாசு சிலருக்கும் சிலந்தி சின்ன சிறு புழுகு அம்சஜூலி மஞ்சபத்தில் கொஞ்சம் குழாவி என் தங்கையை கொடுமைப்படுத்தி விட்டாரு, ஐயோ அம்மா அப்பா ஐயோ அத்தா, என்ன தங்கச்சிக்கு வாரி வாரி வச்சனே வாரி வாரி வச்சனே, என்னதான் ஆத்து மனலியா, அடா பாய் உனக்கு தெரியாது, பார்த்த நான் இருந்தேன் எல்லாம் சொல்லிவிட்டேன் மகாராஜா கிட்டே, மகாராஜா கொடுமையா கொடுமை, பாவம் அந்த குழந்தைங்களுக்கு ரவ சோறு போடல மகாராஜா, பாவி நாசக்காரி, டாய் யாருங்க, சவர தொழிலாளர் கொண்டு வாருங்கள், மொட்டடுங்கள், கருமொழி செம்பொழி குத்துங்கள், கருமலை ஏற்றி சுண்ணாம காவலில் சுட்டி அடிங்கள், ம் யார் யாரு தொழிலாளி,
1: என்னங்க
0: இந்த அம்மாவுக்கு மொட்டாடு,
1: ஐயா ராணியம்மா
0: மொட்டாடியா, சீக்கிரம் அடியா, ம் ம் ஐயோ ஐயோ என் நாத்திக்கு கொடுமை பண்ண வச்சுதானே இப்பெல்லாம் நடந்தது, ஐயோப்பா ஐயா பார்க்க தாய்மார்களே சகோதரிகளே, என்ன போல உங்கள் வீட்டுக்கு யாராவது இருந்தாலும் வந்தா இந்தமாரி கொடுமை படுத்திடாதீங்க உன் நாத்திமாருங்களுக்கு, ஐயோ ஐயோ யார் இருந்தாலும் சரி அது மாமனாக இருக்கட்டும் மாமியாராக இருக்கட்டும், நீங்கள் என்ன போல நல்லன்னு பொண்டாட்டி போல நடந்துடாதீங்க, ஐயோ ஜாகிரதையா, ஐயோ எனக்கு எந்த கொடுமை
1: எடுக்க, கமடு வாய்மடு
0: யாராவ தோட்டி ஜெஞ்சஞ்சா மூதி அலக்காரி ஜெஞ்சஞ்சா செஞ்சென்னக்கடி செஞ்சென்னக்கடி செஞ்சென்னக்கடி செஞ்சு மூலிக் அலக்காரி மூதேவி சண்டாளி சிவாகி சாவா குருமரி பிரேயமா தூக்கு தூக்கு எரிந்து வர தூக்கு தூக்கி தூக்கி வர பா, இப்படி அந்த கொடுமை காரி எங்கே பார்க்கலடாப்பா, தேவா டேய் உன் வீட்டில்
1: ஆமாண்டாப்பா,
0: என் வீட்டில் கூட ஒத்தி வந்துருக்கா, யாரு மருமக
1: மாமர்களா,
0: மாமார் மாமியார் என்ன உபசனம் பண்ணுற, டேய் தெரியாருங்க சொல்லி வைக்கணுடா, மருமகள் என்ன வீட்டு வருமா தானே தெரியல,
1: சொல்லி கீஞ்சி போச்சு
0: புள்ள சரி இருந்தா தானா,
1: தெய்தபல காரதான், டேய் எனக்கு வர்ற கோபத்தில்
0: என்ன பண்ண போற,
1: நான் ஒண்ணே பண்ண மாட்டேன் வீட்டுக்கு போறேன்,
0: வாட தங்கை மைத்துனர் எல்லாம் என்று பாரு, நான் உயிர் வாழ்வதா, இதோ என் உயிரை மாற்றிக் கொள்கிறேன், நல்லண்ணா நல்லண்ணா, பரமேஸ்வரா மகேஸ்வரா நல்லண்ணா, பாசம் என்பது என்ன, பக்தி என்பது என்ன, பதிவநாத என்பது என்ன, இதெல்லாம் நல்ல தங்காளுக்கு பொருத்தும் உனக்கும் பொருந்தும், இப்படி ஒரு சண்டாளிகள் மூலி தகுந்த தண்டனை அனுபவிச்சிட்டார், உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும், உலகத்தில் இதுபோல் எத்தனையோ கொடுமைக்காரர்கள் அவர்களுக்கு புத்தி வரட்டும், நல்லது நடக்கட்டும் என்று மீண்டும் உயிர்பித்தது நல்லத்தங்க உயிரிடுவார்கள், சுவாமி நமஸ்கரி, இருந்தவர்கள் இருந்தவர்கள் தான், பிறப்பு உண்டு இறப்பதற்கு உண்டு, பிறந்தவர்கள் இறப்பதை தவிர மீண்டும் வாழ்வதில்லை, எங்களுக்கு நல்லத்தங்கா கோவிலண்டூர் கட்ட வேண்டும், வருடத்துக்கு ஒரு முறை எங்களுக்கு திருவிழா செய்ய வேண்டும், அன்னியார் கொடுமை செய்தால் அவளை போல ஒரு கல் செறி வைத்து பார்ப்பவர்கள் தெரிந்து வேண்டும், நல்ல முறைகள் வீட்டுக்கு வரப்பட்டு யாராயிருப்பினும் நல்லது செஞ்சு உபசரம் செய்து மனசார வாழ்த்தி செல்ல வேண்டும், பிள்ளைகள் ஏழு வன்னிமரமாக நிற்க வேண்டும், என் கணவர் காவலாக என் நல்லெண்ணன் புகழ் ஓங்க வேண்டும், இதுதான் நான் கேட்டேன், நல்லத்தங்கா நீ கேட்டவரம் அப்படியே நடக்கும், வருஷத்துக்கு ஒரு முறை நல்லத்தங்கா கோவில் பதிவதான் தெய்வம் என்று உன்னை நாடெங்கும் இந்த ஊரே உன்னை வணங்குவார்கள், வாழ்க வாழ்க வாழ்க வாழ்க வாழ்க.

இதுவரை கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் ஏ செல்வராஜ் குழுவினர் வழங்கிய நல்லத்தங்காள் சரித்திரம் தோற்பாவை கூத்து கேட்டீர்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இப்போது கேட்போம் நிகழ்ச்சி நிரல். நேரம் 6 மணி. முதலில் இனி ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விபரம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரையிசை கேட்போம். 6:40 மனதில் நின்றவை. இன்றிரவு 7 மணிக்கு தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம் இடம்பெறும். 7:10 மதுரை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் ரகுராஜா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், அலங்கார மீன் வளர்ப்பு மற்றும் அதன் இனப்பெருக்க முறைகள். பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் அ ஜாக்லின் வினோ அவர்களின் உரை. மெல்லிசை, வேளாண் திட்டங்கள் ஆகியன இடம்பெறும். 8:05, 9:15 இந்த நேரங்களில் திரைகாணம் ஒலிக்க கேட்கலாம். 9:30 ராணி துர்காவதி அகில பாரத நாடகம், மூலக்கதை ஹிந்தியில் யோகேஷ் திரிபாதி அவர்கள், தமிழில் மொழிபெயர்த்தவர் கே பேராச்சி அவர்கள். நாடகத்தில் பங்கேற்றோர் எஸ் பவானி, கே வெங்கடேஸ்வரி, எல் சுப்பிரமணியன், எஸ் முத்துக்குமார், எம் சின்னதுரை, கே காளிமுத்து ஆகியோர். அமைப்பில் உதவி பி உஷா, அமைப்பு கே காளிமுத்து. இன்றிரவு 10 மணிக்கு ரவி பாச்சரிய அகில் பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சியில் ரித்தாம் சர்க்கார் அவர்களின் கிட்டார் இசை இடம்பெறும். நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். தொடர்வது நாளைய நிகழ்ச்சி நிரல்.

நேர்களே, நாளை காலை 11 மணிக்கு மதியம் 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த அலைவரிசையில் மாண்புமிகு குடியரசு துணைத்தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு நாளை காலை 11 மணிக்கு. இனி மற்றைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள். காலை 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை. நாளும் அறிவோம் பேசாத தாள் பேசும் வரலாறு. எழுதி வழங்கியவர் சித்ரா பாலாஜி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு. பிரைன் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 1வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம். 7:45 நகர்வலத்தில் குழந்தைகளை குறிவைக்கும் ஆரோக்கியமில்லா உணவு, ஓஜி செங்குட்டுவன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை. காலை 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும். காலை 8 மணிக்கும் 8:30 திரைகாணம் ஒலிக்கும். 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் ஆதித்யா நாராயணன் அவர்களின் பாட்டு, எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், என் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், டாக்டர் எஸ் சுசித்ரா அவர்களின் பாட்டு, பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், எஸ் விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பழங்குடியினர் கிராம முன்னேற்ற இயக்கம் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி, மங்கள குரு கிருபா பஜ

0: with Rajouri, Poonch and Nowshera. Constructed by the Border Roads Organization through the Kalidhar Range, the 2.79 km tunnel will bypass a difficult stretch of the existing route, reducing the travel distance by around 13 kilometers and saving considerable time. Built at a cost of around 600 crore rupees, the tunnel is currently open only to light vehicles from 8 a.m. to 8 p.m. In basketball, China defeated Qatar 118-66 in the FIBA Under-18 Asia Cup competition at the Veer Savarkar Sports Complex in Ahmedabad, Gujarat today. The Chinese team dominated from the opening quarter and maintained its control throughout the game, securing a convincing 52-point victory. The BWF Badminton World Championship is set to begin at the Indira Gandhi Indoor Stadium in New Delhi tomorrow. India is hosting the World Championships after 17 years. Shuttlers PV Sindhu, Lakshya Sen, Ayush Shetty, Satvik Sairaj, Ranki Reddy, and Chirag Shetty, Trisha Jolly, and Gayatri Gopichand will be leading the charge for the Indian contingent. And with that, we end this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: தமக்கையும் தம்பியும் உரையாடிக் கொண்டிருக்கிறார்கள் கரையோர மண்டபத்திலே. அப்போது குந்தவை பிராட்டி தன்னுடைய தம்பி அருள்மொழிவர்மனிடம், தம்பி, நீ ராஜ்யத்தை ஒப்புக்கொண்டிருந்தால் உன்னை சிறைப்பிடித்து கொண்டு வர கட்டளை பிறந்திருக்காது. நீ சுதந்திர மன்னனாகியிருப்பாய். அப்போது உன்னை யார் சிறைப்பிடிக்க முடியும் என்று கேட்கிறாள். மேலும் இவர்களுடைய உரையாடல் தொடர்கிறது. தந்தையின் விருப்பத்துக்கு விரோதமாக அவ்விதம் நான் நடந்து கொண்டிருக்க வேண்டுமா? பொன்னியின் செல்வா, நீ இலங்கை ராஜ்யத்தை ஒப்புக்கொண்டிருந்தால் தந்தை மகிழ்ச்சி அடைந்திருப்பார். மிச்சமுள்ள சோழ சாம்ராஜ்யத்தை உன் தமையனுக்கும் மதுராந்தகனுக்கும் பிரித்து கொடுத்து மன நிம்மதி அடைந்திருப்பார். இப்போதும் அதற்குத்தான் முயற்சி நடக்கிறது. தம்பி, கொள்ளிடத்துக்கு வடக்கே ஒரு ராஜ்யமாகவும் தெற்கே ஒரு ராஜ்யமாகவும் பிரித்துவிட பிரயத்தனம் நடக்கிறது. நீ வந்தால் இது விஷயத்தில் தந்தைக்கு உதவியிருப்பாய் என்று அவருக்கு நம்பிக்கை. முன்னால் உனக்கு சொல்லி அனுப்பி நீ வராதபடியால் இப்போது சிறைப்பிடித்து கொண்டு வரச் சொன்னார். இலங்கை ராஜ்யத்தை நீ மறுத்துவிட்டாய் என்பது சக்கரவர்த்திக்கு நன்றாய் தெரியும். ராஜ்யத்தை பிரிப்பதற்கு நான் ஒரு நாளும் உதவியாயிருக்க மாட்டேன். அதைப்போல குற்றம் வேறொன்றுமில்லை. அதைவிட சித்தப்பா மதுராந்தகருக்கே முழு ராஜ்யத்தையும் கொடுத்து விடலாம்.
4: அப்படியானால் முதன் மந்திரியும் நீயும் ஒரே மாதிரி அபிப்பிராயம் கொண்டிருக்கிறீர்கள்.
3: ஆம், முதன் மந்திரியும் அப்படித்தான் கருதுகிறார். இலங்கைக்கு அவர் வந்ததே இதை பற்றி என்னுடன் கலந்து பேசுவதற்காகத்தான். அக்கா, இலங்கை ராஜ்யத்தை நான் வேண்டாம் என்று மறுத்ததன் உண்மை காரணத்தை சொல்லட்டுமா?
4: என்னிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்வாய் தம்பி?
3: ஆம், என் அந்தரங்கத்தை சொல்வதற்கு வேறு யாரும் இல்லைதான். இலங்கைக்கு போவதற்கு முன்னால் அந்நாட்டை பற்றி பிரமாதமாக எண்ணியிருந்தேன். போன பிறகுதான் அது எவ்வளவு சிறிய நாடு என்று தெரிந்தது. குதிரையில் அல்லது யானையில் ஏறி புறப்பட்டால் ஒரே நாளில் அந்நாட்டின் மேற்கு கடற்கரையிலிருந்து கிழக்கு கடற்கரைக்கு போய்விடலாம்.
4: சோழ நாடு மட்டும் அதைவிட பெரியதா தம்பி? இந்த நாட்டையும் அப்படி ஒரே நாளில் குதிரை ஏறி கடந்து விட முடியாதா?
3: சோழ நாடும் சிறியதுதான். ஆகையினால் சோழ நாட்டு கிரீடத்தை எனக்கு யாரேனும் அளித்தாலும் வேண்டாம் என்றுதான் சொல்லுவேன். இந்த தெய்வ தமிழகத்தை சோழ நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு என்று பிரித்தார்களே, அவர்கள் பெரிய குற்றம் செய்தார்கள். அதனாலே தான் தமிழகத்தில் வீராதி வீரர்கள் பிறந்தும் இந்த நாடு சோபிப்பதில்லை. வடநாட்டிலே சந்திரகுப்தர் என்ன, அசோகர் என்ன, சமுத்திரகுப்தர் என்ன, விக்ரமாதித்யர் என்ன, ஹர்ஷவர்தர் என்ன, இப்படி மகா சக்கரவர்த்திகள் தோன்றி மகா சாம்ராஜ்யங்களை ஆண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அவ்விதம் யாரேனும் பெரிய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்து ஆண்டது உண்டா? காஞ்சி பல்லவர் குலத்தில் மகேந்திர சக்கரவர்த்தியும் மாமல்லரும் இருந்தார்கள். பிறகு அந்த குலமும் க்ஷீணித்து விட்டது.
4: அக்கா, நான் ராஜ்யம் ஆளுவதாயிருந்தால் இந்த மாதிரி சின்னஞ்சிறு ராஜ்யத்தை ஆளமாட்டேன்.
3: இலங்கை முதல் கங்கை வரையில் பரவி நிலை பெற்ற ராஜ்யத்தை ஆளுவேன். மாலத்தீவிலிருந்து சாவகத்தீவு வரையில் தூர தூர தேசங்களில் புலிக்கொடி பறக்கும் மகாசோழ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் வீற்றிருப்பேன். என்னை பைத்தியக்காரன் என்றுதானே எண்ணுகிறாய்?
4: இல்லை அருள்மொழிவர்மா, என்னைப் போல ஆகாச கோட்டைகள் கட்டுவதற்கும் கற்பனை கனவுகள் காண்பதற்கும் நீயும் ஒருவன் இருக்கிறாயே என்று எண்ணி மகிழ்கிறேன். நீ பைத்தியக்காரனாயிருந்தால் நான் உன்னைவிட பெரிய பைத்தியக்காரி.
3: நம்முடைய தந்தையின் பாட்டனார் பராந்தக சக்கரவர்த்தி அப்படியெல்லாம் மனோராஜ்யம் செய்திருந்தார் என்பதை நான் அறிவேன்.

அவர் காலத்தில் அது பூரணமாய் நிறைவேறவில்லை. ஆனால் என்னுடைய ஆயுட்காலத்தில் நான் அதை பார்க்கப் போகிறேன். சோழ சாம்ராஜ்யம் இலங்கை முதல் கங்கை வரையிலும் மாலத்தீவு முதல் சாவகம் வரையிலும் பறந்து விஸ்தரிப்பதை பார்த்துவிட்டுத்தான் நான் சாகப்போகிறேன். இந்த என் எண்ணம் நம் தமையன் ஆதித்த கரிகாலனால் நிறைவேறும் என்று நான் ஒரு காலத்தில் நம்பினேன். அந்த நம்பிக்கை எனக்கு இப்போது போய்விட்டது. ஆதித்த கரிகாலன் மகாவீரன், ஆனால் மனத்தை கட்டுப்படுத்தும் ஆற்றல் அவனிடம் இல்லை. அதனால் அவன் பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது. என் மனோரதம் உன்னால் நிறைவேறும் என்ற ஆசை எனக்கு இன்னும் இருக்கிறது. ஒருவேளை அதுவும் கைகூடாமல் போகலாம். அதனாலும் நான் நிராசை அடைய மாட்டேன். உன்னால் கைகூடாவிட்டால் உனக்கு பிறக்கும் பிள்ளையினால் கைகூடும் என்று உறுதி கொண்டிருக்கிறேன். உனக்கு பிறக்கும் புதல்வனை பிறந்த நாளிலிருந்து நானே எடுத்து வளர்ப்பேன். அவனை இந்த உலகம் கண்டறியாத மகாவீரனாக்குவேன். அற்ப ஆசைகளில் அவன் மனத்தை செலுத்த விடாமல் அற்புதங்களை சாதிக்கக்கூடிய புருஷ சிங்கமாக்குவேன். அக்கா, நீ என்னை விட பெரிய பைத்தியம் என்பது நிச்சயம். எனக்கு கல்யாணம் செய்து கொள்ளும் எண்ணமே இல்லை. எனக்கு பிறக்கப் போகும் புதல்வனை பற்றி நீ பேச ஆரம்பித்து விட்டாய். நீ செல்லம் கொடுத்து வளர்க்கும் தோழிகளில் யாருக்காவது அத்தகைய எண்ணம் இருந்தால், என்னை மணந்து கொண்டு மணிமகுடம் சூடி சிம்மாசனத்தில் வீற்றிருக்கலாம் என்ற ஆசை இருந்தால் அது ஒரு நாளும் நிறைவேறப் போவதில்லை. இதை நிச்சயமாக அவர்களுக்கு சொல்லிவிடு என்று பொன்னியின் செல்வன் கூறிய போது, அவனுடைய பார்வை ஒருகணம் மண்டபத்தின் தூணுக்கு பின்னால் நின்றிருந்த வானதியின் பால் சென்றது. மறுகணம் அவன் திரும்பிய போது அவனுக்கு எதிரே இருந்த படித்துறை நந்தி விக்கிரகத்தை பார்த்தான். அக்கா, ஒரு செய்தி. இலங்கை சிறிய ராஜ்யமாயிருந்தாலும் அந்த ராஜ்யத்தை முற்காலத்தில் ஆண்ட மன்னர்கள் மகாபுருஷர்கள், பெரிய உள்ளங்களை படைத்தவர்கள். அவர்கள் பெரிய பெரிய திட்டங்களை போட்டு பெரிய பெரிய காரியங்களை சாதித்தார்கள். செங்கல்களை கொண்டு மலை போன்ற மேக மண்டலத்தை அளாவிய புத்த ஸ்தூபங்களை நிர்மாணித்தார்கள். 1000-2000 மறைகள் உள்ள புத்த விகாரங்களை கட்டினார்கள். 10,000 தூண்கள் உள்ள மண்டபங்களை எழுப்பினார்கள். புத்த பகவான் எவ்வளவு பெரியவர் என்பதை பார்த்தவுடன் தெரிந்து கொள்ளும்படியாக அதோ அந்த தென்னை மர உயரமுள்ள புத்தர் சிலைகளை அமைத்தார்கள். அக்கா, இதோ நமக்கு முன்னால் இருக்கும் நந்தி விக்கிரகத்தை பார். எவ்வளவு சின்னஞ்சிறியதாயிருக்கிறது. அடியும் முடியும் காண முடியாத மகாதேவரின் வாகனமாகிய நந்தி இவ்வளவு சிறியதாகவா இருக்கும்? கைலாசத்தில் பரமசிவனுடைய பரிவாரங்களோ பூதகணங்கள். அந்த பூதகணங்கள் அடிக்கடி வந்து தொந்தரவு செய்யாமல் கைலாசத்தின் வாசலில் நின்று காவல் புரிகிறவர் நந்தி தேவர். அவர் இவ்வளவு சிறிய உருவத்துடன் இருந்தால் பூதகணங்களை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? அதோ பாரக்கா, என் கண் முன்னால் இதோ இந்த நந்தி வளர்கிறது. வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து பெரிதாகிறது. பிரம்மாண்ட வடிவம் பெற்றியும் மண்டபத்தின் மேற்கூரையை முட்டுகிறது. மேற்கூரை இப்போது போய்விட்டது. நந்தி பகவான் வானமளாவி நிற்கிறார். பூதகணங்கள் வருகின்றார்கள். நந்தி பகவானை பார்த்து பயபக்தியுடன் நின்று சிவனை தரிசிக்க அனுமதி கேட்கிறார்கள். நந்தி பகவான் அவ்வளவு பெரியவராயிருந்தால் சிவபெருமான் வீற்றிருக்கும் ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? தட்சிண மேரு என்று சொல்லும்படி வானை அளாவிய கோபுரம் அமைக்க வேண்டாமா? அதற்கு தக்கபடி பிரகாரங்கள் இருக்க வேண்டாமா? இப்போது சோழ நாட்டில் உள்ள கோயில்கள் அகஸ்திய முனிவர் கோயில் கொள்வதற்குத்தான் ஏற்றவை. சிவபெருமானுக்கு உகந்தவை அல்ல. எனக்கு ராஜ்யமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். சோழ சிம்மாசனத்தில் யார் அமர்ந்தாலும் ஆலய திருப்பணி அதிகாரியாக என்னை நியமிக்கும்படி கேட்டுக்கொள்வேன். தம்பி, நம் இரண்டு பேரில் பைத்தியம் யாருக்கு அதிகம் என்று போட்டி போட வேண்டியதுதான். தற்சமயம் இந்த சோழ நாட்டை பேரபாயம் சூழ்ந்திருக்கிறதடா. உட்பகைவர்களாலும் வெளிப்பகைவர்களாலும் சிநேகிதர்கள் போல நடிக்கும் பகைவர்களாலும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. சில காலமாக நான் அடிக்கடி ஒரு பயங்கரமான கனவு காண்கிறேன். மின்னலனும் ஒளிவீசும் கூறிய கொலைவாள் ஒன்று என் நகக்கட் முன்னால் தோன்றுகிறது. அது யார் மேலேயோ விழப்போகிறது. அது யார் என்பது எனக்கு தெரியவில்லை. சோழ குலத்தைச் சேர்ந்த யாராவது அந்த கொலைவாளுக்கு இரையாகப் போகிறார்களா, அல்லது அந்த சோழ சாம்ராஜ்யத்தை இரண்டாக துண்டு செய்து நாசமாக்கப் போகும் கொலைவாளா அது என்று தெரியவில்லை. நீயும் நானும் யோசித்து முயற்சி செய்துதான் அத்தகைய அபாயம் இந்த நாட்டுக்கு ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்றாள் இளைய பிராட்டி. ஆமக்கா, வல்லவரையர் கூறிய விவரங்களிலிருந்து எனக்கும் அவ்வாறுதான் தோன்றுகிறது. முக்கியமான அபாயம் சோழகுலத்துக்கு யாரிடமிருந்து வரப்போகிறது என்பதை அறிவாயல்லவா என்றான் இளவரசன். பழுவூர் இளையராணி நந்தினியைத்தானே குறிப்பிடுகிறாய் தம்பி? ஆமக்கா, அவள் யார் என்பதையும் அறிவாயல்லவா? வந்தியத்தேவர் கூறிய விவரங்களிலிருந்து அதையும் அறிந்து கொண்டேன். ஆகையினாலேயே இவ்வளவு அவசரமாக உன்னை பார்க்க வந்தேன் என்றாள் குந்தவை. அக்கா, 5 வயதில் நான் காவேரி வெள்ளத்தில் மூழ்கியது நினைவிருக்கிறதா? காவேரி தாய் என்னை எடுத்து காப்பாற்றி படகிலே விட்டுவிட்டு மறைந்தது

0: நினைவிருக்கிறதா என்று அருள்மொழிவர்மன் கேட்டான். இது என்ன கேள்வி தம்பி? எப்படி நான் அதை மறந்துவிட முடியும்? பொன்னியின் செல்வன் என்று உன்னை அழைத்து வருவதே அந்த சம்பவத்தின் காரணமாகத்தானே என்றாள் குந்தவை. என்னை காப்பாற்றிய காவேரி தாயை இலங்கையில் நான் கண்டேன் அக்கா. என்ன பேசாதிருக்கிறாயே, உனக்கு ஆச்சரியமாயில்லை?
1: ஆச்சரியமில்லை தம்பி, ஆனால் ஆர்வம் நிறைய இருக்கிறது. அவளை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்.
0: ஒரு நாளில் ஒரு தடவையில் சொல்ல முடியாது. முக்கியமானதை மட்டும் சொல்லுகிறேன். காவேரி வெள்ளத்திலிருந்து என்னை அவள் காப்பாற்றியது மட்டுமல்ல, இலங்கையில் பல தடவை என் உயிரை காப்பாற்றியிருக்கிறாள். உயிரை காப்பாற்றியது பெரிதல்லக்கா. எத்தனையோ பேர் தற்செயலாக பிறர் உயிரை காப்பாற்றுகிறார்கள். அவள் என்னிடத்தில் வைத்துள்ள அன்பு இருக்கிறதே, அதற்கு இந்த 7-14 உலகங்களும் இணையாகாது. ஏன், நீ என்னிடம் வைத்துள்ள அன்பை கூட அடுத்தபடியாகத்தான் சொல்ல வேண்டும்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: குறைவா பேசுறவங்களின் சொற்களில் கருத்தாழம் இருப்பதை பார்க்கிறோம். அருள்மொழிவர்மரின் பேச்சில் நய நுட்பத்தோடு கூடிய பட்டு இழைவு பளிச்சிடுகிறது. தாங்கள் சிம்மாசனம் ஏறுவதற்கு குறுக்கே நிற்கும் பெண் யார்? வந்தியத்தேவன் கேட்டான். ஒரு பெண்ணா, இரண்டு பெண்கள்? இதை சொல்லிட்டு நிச்சயமா ஒரு இடைநிறுத்தம் கொடுத்து வந்தியத்தேவனை உற்று பார்த்திருப்பார். சத்தியம் தர்மம், இந்த ரெண்டு பெண்களை காதலிக்கிறேன், அவர்களுக்காகவே இலங்கை மணிமகுடம் வேண்டாம் என்றேன். இந்த கட்டத்தில் நந்தி மண்டபத்தில் தமக்கைக்கு தரும் விளக்கமே வேறு விதமாக இருக்குது. சோழ சிம்மாசனத்தில் யார் அமர்ந்தாலும் ஆலய திருப்பணி அதிகாரியாக என்னை நியமிக்கும்படி கேட்டுக்கொள்வேன். இதை கேட்டிருந்தா சிவஞான கண்டராதித்தர் பூரிச்சு போயிருப்பார். சந்திரகுப்த பிரியதர்சனர் என்று குறிப்பிடப்பட்ட சந்திரகுப்த மௌரியர் இந்நடுங்கதை நிகழ்ச்சிகளுக்கு ஏறத்தாழ 1300 வருஷங்களுக்கு முன்னால இத்துணை கண்டத்தின் பெரும்பகுதியை முதன் முதல்ல ஒருங்கிணைச்சு ஒரே ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்த பேரரசர். அசோகவர்தன பிரியதர்சனர் என்னும் அசோகர் சந்திரகுப்த மௌரியரின் பேரர். அப்புறம் வந்த குப்த பேரரசில் சமுத்திரகுப்தரும் அவர் மகன் தேவகுப்தன்னு குறிப்பிடப்படுற சந்திரகுப்த விக்ரமாதித்தனும் சிறந்து விளங்கினாங்க. இந்த நெடுங்கதைக்கு 350 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்ட சிலாதித்யன் பெயர் பெற்ற ஹர்ஷவர்தனரும் விசித்திர சித்தன் பல்லவன் மகேந்திரவர்மனும் சமகாலத்தவர். மாமல்லனான நரசிம்மவர்மர் மகேந்திரரின் புதல்வர். புகழ்பெற்ற பேரரசுகளையெல்லாம் பற்றி சொல்லிட்டு இந்த நெடுங்கதைக்கு ஏறத்தாழ 300 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்ட பல்லவ குலமும் கீழித்து விட்டது என்கிறார் அருள்மொழிவர்மர். அதாவது வலுவிழந்து நசிந்து விட்டது. கீண மெலிந்த நலிந்த கீணச்சந்திரன் இத்தொடர் தெய்வரை சந்திரன் என்ற பொருளை தருது. இந்த இடத்துல சத்குரு தியாகராஜரின் கீணமை திருக ஜன்மிஞ்சே சித்தி மானுரா ஓ மனசா என்று தொடங்கும் கீர்த்தனையை நினைவு கூறுவது பொருத்தமாயிருக்கும். ஏ மனமே, நிலையில்லாத விஷயங்கள் மீண்டும் மீண்டும் பிறவி சுழற்சியில தள்ளிடும். தேய்ந்து மறையக்கூடியவை எதையும் பரம்பொருளுக்கே அர்ப்பணம் பண்ணிடு, வீடு பேரு கிட்டிடும். மாலத்தீவு இந்திய பெருங்கடல்ல லட்சத்தீவுகளுக்கு தெற்கே பவளத்தீவுகளால் ஆன பகுதி. இந்த நெடுங்கதைக்கு ஏறத்தாழ 25 ஆண்டுகளுக்கு பிறகு சோழ பேரரசின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது. முன்னீர் பழந்தீவு பன்னீர் ஆயிரம், இது மாலத்தீவுகளை குறிப்பிடும் கல்வெட்டு தொடர். திருநந்தி தேவர் கைலையின் காவலர் வேத்திரப்படையின்னு குறிப்பிடப்படுற வெள்ளி பெரம்பை கொண்டு கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துபவர். ஒரு சமயம் ஆணவத்துடன் ஒருத்தன் புஷ்பக விமானத்தில் வந்தான். நந்தி தேவர் சொன்னார், இது பரமனின் கைலாய மலை, வலமாக போ. அந்த முரண குரங்கு முகத்தை வச்சுக்கிட்டு எனக்கு புத்தி சொல்றியான்னு அதட்டினான். ஒரு குரங்குனால உன் நாடு அழியட்டும்னு சபிச்சிட்டார் நந்தியம்பெருமான். அந்த மூர்கன் தான் ராவணன்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: லட்சுமி ஆகியோர். இன்னும் சில நொடிகளில் விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளது உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கின. அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்குதான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
2: ஆர்பிஐ சொல்கிறது,
1: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
3: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு C.P. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அவமரியாதை செய்த காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு C.P. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னை அடுத்த காட்டாங்குளத்தூரில் தனியார் கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். 2014 பிறகு உயர்கல்வித்துறை பெரிய அளவில் வளர்ச்சி கண்டிருப்பதாக கூறிய அவர் அதுதொடர்பான விவரங்களை விரிவாக எடுத்துரைத்தார். உயர்கல்வித்துறையில் மகளிரின் பங்களிப்பு தற்போது 42% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆராய்ச்சியின் பலன்கள் சமூகத்திற்கு பயனளிக்கும் போதுதான் அதன் உயரிய இலக்கு எட்டப்பட்டதாக கருத முடியும் என்றும் அவர் கூறினார். எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், குவாண்டம் தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் ஆராய்ச்சி, ரோபோட்டிக்ஸ் மற்றும் உயிரி தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவிட் பாதிப்பு காலத்தில் நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் 100 மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகிக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டிற்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் திரு C.P. ராதாகிருஷ்ணன் கூறினார். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அவமரியாதை செய்த காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தானின் சித்தோர்கரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், சுதந்திர தினத்தன்று காங்கிரஸ் தலைமையகத்தில் இசைக்கப்பட்ட வந்தே மாதரம் பாடலை பாதியிலேயே நிறுத்த அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி அறிவுறுத்தியதாக தெரிவித்தார். தில்லி செங்கோட்டையில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இதேபோல் நாடு முழுவதும் சுதந்திர தின நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக திமுக தலைவர் திரு MK ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சம்பவத்தில் கர்நாடக அரசுக்கு எதிராக தனது கண்டனத்தை தாவேக அரசு பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு பெற்றுத் தருவதோடு அரசு வேலையும் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தாவேக அரசை திரு MK ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளதோடு இதுகுறித்து CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அறிக்கை ஒன்றில் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் மான் வேட்டையாடியதாக பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் அப்பகுதியைச் சேர்ந்த 3 தமிழர்களை வனத்துறை சுட்டுக் கொன்றுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை கர்நாடக அரசிடமிருந்து பெற்றுத்தர உரிய நடவடிக்கைகளை தவிர

0: தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு தமிழக அரசு தனது கண்டனத்தை கர்நாடக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு கர்நாடக அரசு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்றும் கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இப்பிரச்சினையில் தொடர்புடைய வனத்துறையினரை பணி நீக்கம் செய்து கைது செய்ய வேண்டும் என்றும் கோரியுள்ளார். இந்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த துப்பாக்கிச்சூடு குறித்து கர்நாடக அரசிடம் உரிய விளக்கத்தை தமிழக அரசு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து உண்மையை வெளிக்கொண்டு வர உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் ஆகஸ்ட் 18 செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், ஆகஸ்ட் 19 நீலகிரி, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தானியங்கி எந்திரத்தின் மூலம் ஆவின் பால் விற்பனை இன்று முதல் தொடங்கியுள்ளது. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் விதமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் விதமாக ஆவி நிறுவனம் தானியங்கி இயந்திரம் மூலம் பால் விற்பனையை இன்று முதல் தொடங்கியுள்ளது. கவி தியாகராஜர் சாலையில் அமைந்துள்ள ஆவின் பாலகத்தில் இந்த தானியங்கி இயந்திரத்தில் 24 மணி நேரமும் பால் பெற முடியும். பாக்கெட் பாலை விட லிட்டருக்கு 1 ரூபாய் குறைவாக 1 லிட்டர் பால் 60 ரூபாய்க்கும் அரை லிட்டர் 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தினமும் 3500 லிட்டர் பால் விற்பனையாகும் கொடைக்கானலில் முதற்கட்டமாக 200 லிட்டர் பால் இந்த இயந்திரம் மூலம் விநியோகிக்கப்பட உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க மீண்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 4500 கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேலும் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் மீண்டும் தடை விதித்துள்ளது. இன்று ஞாயிற்றுக்கிழமை, விடுமுறை நாள் என்பதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் பிரதான அருவி, சினி அருவி உள்ளிட்ட பகுதிகளில் குளித்து மகிழ்ந்தனர். காவிரியில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான வெலிகுண்டலில் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: மாவட்ட செய்திகள். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் வார விடுமுறை நாளான இன்று சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேட்டூர் அணையிலிருந்து குடிநீருக்காக திறந்துவிடப்படும் நீரின் அளவு 2000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பாங்காக்கிலிருந்து சென்னைக்கு தங்கத்தை கடத்தி வந்தது தொடர்பாக மியான்மரை சேர்ந்த இருவர் சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டனர். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்விகா நாயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் அவர் 6-11, 7-11, 11-4

11-2, 11-6 என்ற செட்கணக்கில் ஜெர்மனியின் எமிலியா ஹார்ட்மேனை வென்றார். பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட்கணக்கில் நெதர்லாந்தின் பார்ட் ஸ்டீவன்ஸ் அமெரிக்காவின் ராபர்ட் கேஷ் இணையை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின்

0: உரையாடலுக்கு அவமரியாதை செய்த காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரம்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2 लाख करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले.
4: लक्ष्मी प्रभा आपट मावटम त्रिकोणाचल का पकतल बड़कमी ग्राम वो 5 एकड़ 27,000 23,000 और उदवी सभ्यम
5: अरविडी
6: पदवाय कमान
5: तक அழைக்கவும்.
2: பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 6:41. தொடர்வது மனதில் நின்றவை. முதல் பாடலாக திகிடி திரைப்படத்திலிருந்து அபய் ஜோத்புர்கர் சைந்தவி பாடிய பாடல் கேட்கலாம்.

0: ஜித்தின் ராஜ் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் சிகரம் தொடு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். இனி விளம்பரம்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: மனதில் நின்றவை நிறைவாக ஒலிக்க இருக்கும் குரல்கள். KG ரஞ்சித், ஸ்ரேயா கோஷல் குரல்களில் கையல் திரைப்படத்திற்காக பாடல் கேட்கலாம்.

0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி நேரம் 7 மணி. சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் கேட்கலாம். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
1: கடந்த வாரம் திங்கள் முதல் புதன் வரை 3 நாட்கள் மட்டுமே சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. எனினும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் அளிப்பது உள்ளிட்ட சில முக்கியத்துவம் வாய்ந்த அரசினர் தனி தீர்மானங்களும் கரும்பு நெல் ஆகியவற்றுக்கான கொள்முதல் விலை உயர்வு பற்றிய முதலமைச்சர் அறிவிப்பும் இடம்பெற்றது சிறப்புக்குரியது. திங்களன்று பேரவை கூடியதும் முதல் நிகழ்ச்சியாக 1977 முதல் 1980 வரை இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தொகுதியில் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து மறைந்த கோமுகி மணியன் மறைவுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தமிழ்தாய் வாழ்த்து கல்வி நிறுவனங்கள் அரசு மற்றும் பொது அமைப்பு நிகழ்ச்சிகளில் கட்டாயம் முதலிடம் பெற வேண்டும் என்று முன்மொழிந்த தனி தீர்மானம் அனைத்துக் கட்சி ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக தீர்மானத்தை ஆதரித்து பேசிய திமுக உறுப்பினர் திரு கோவி செழியன், அடிக்கடி மாறும் சூழ்நிலையை மாற்றிட இந்த தீர்மானத்தை சட்டமாக்கி தந்தால் நிலையான உறுதியான அதிகாரம் கிடைக்கும், எவரும் தவறுக்கு துணை போக மாட்டார்கள் என்ற கருத்தை வெளிப்படுத்தினார். அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர்கள் திரு விஸ்வநாதன் காங்கிரஸ், திரு வன்னியரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திரு ஷாஜகான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, திரு ராஜ்மோகன் தாவேக மற்றும் பாமக உறுப்பினர் திரு சிவக்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர் திரு மாரிமுத்து, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர் திரு செல்லசாமி ஆகியோர் பேசினர். விவாதத்துக்கிடையே குறுக்கிட்டு பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், தமிழ்தாய் வாழ்த்து 1991 முதல் பேரவையில் பாடப்படுவதாகவும், அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா தமிழ்தாய் வாழ்த்து பாடி பேரவை நடவடிக்கையை தொடங்க வேண்டும் என்ற நடைமுறையை கொண்டு வந்தார் என்ற வரலாற்று செய்தியை அவைக்கு தெரிவித்தார். உறுப்பினர்களின் விவாதம் முடிவடைந்ததும் கடைசியாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், இந்த தீர்மானத்தை முதலமைச்சர் முன்மொழிந்திருக்கிறார், இதனை யாருக்கும் அனுப்பி அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இது சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், இந்த குரல் சட்டப்பேரவையின் குரல் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக தமிழ் மக்களின் குரலாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றார். பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. நெல் மற்றும் கரும்புக்கும் தமிழக அரசின் விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை உயர்வை பேரவையில் விதி 110 கீழ் முதலமைச்சர் அறிவித்தார். பொது ரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 150 ரூபாயும் சன்ன ரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 289 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் முறையே 2600 ரூபாயும் 2750 ரூபாயும் விவசாயிகளுக்கு கிடைக்கும். கரும்புக்கு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709.50 ரூபாய் வழங்கப்படும் என்றும், இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுகளில் கரும்புக்கு 156 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் இப்போது ஒரே ஆண்டில் 360.50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். தமது அரசு விவசாயிகளை ஒருபோதும் கைவிட்டு விடாமல் அவர்களுக்கு தோள் கொடுத்து விவசாயம் சிறக்கவும் ஊரக வாழ்வாதாரம் சிறக்கவும் உறுதுணையாக இருக்கும் என்றும் உறுதிபட அவர் கூறினார். விவாதத்தில் பேசிய மணப்பாறை தொகுதி தவேக உறுப்பினர் திரு கதிரவன் முறுக்கு பற்றி குறிப்பிட்ட போது, பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் குறுக்கிட்டு, மக்களை பெற்று மகராசி திரைப்படத்தில் கவிஞர் மருதகாசி இயற்றி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பானுமதி பாடுவதாக வரும் மணப்பாறை மாடுகட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்னக்கண்ணு என்ற திரைப்பட பாடலை ராகமாக பாடிய போது முதலமைச்சர் ரசித்து கேட்டார். அமைச்சர் திரு ஷாஜகான் தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான விவாதத்தில் பேசிய போது செல்போனை பார்த்து படித்தார். அப்போது பேரவைத் தலைவர் குறுக்கிட்டு, செல்போனை அவைக்கு கொண்டுவரக்கூடாது என்ற விதி இருக்கிறது, எனவே அவைக்குள் அதனை பயன்படுத்துவது விதிகளுக்கு முரணானது என்று கூறி, விதிகளை அனைவரும் முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீது திங்களன்றும் விவாதம் நீடித்தது. செவ்வாயன்று பேரவையில் 2 அரசினர் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நீட் தேர்வை திரும்பப் பெற்று +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என அமைச்சர் திரு அருண்ராஜ் கொண்டு வந்த மத்திய அரசை வலியுறுத்தும் தனி தீர்மானம் பேரவையில் நிறைவேறியது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறைப்படுத்தும் திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தாக்கல் செய்த மற்றொரு தீர்மானமும் பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் நடைபெற்ற விவாதத்தில் கட்சித் தாவல் விவகாரம் எதிரொலித்தது.

அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி கட்சி தாவல் விவகாரம் பற்றி பேசிய போது தவிக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஒரு கட்சியின் சார்பில் வெற்றி பெற்ற உடனேயே ராஜினாமா செய்துவிட்டு வேறு கட்சியில் சேருகின்றனர். இதனை தவிர்க்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். அப்போது அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா குறுக்கிட்டு 2017 பிறகு உங்கள் தலைமையில் நடைபெற்ற அஇஅதிமுக ஆட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை என்றார். ஏனென்றால் அது உண்மையான அம்மாவின் ஆட்சி கிடையாது என்றார். அப்போது அஇஅதிமுக பேரவை உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். உங்கள் ஆட்சியில்தான் தமிழர்களின் நலனுக்கு எதிராக நீட் நடைமுறைக்கு வந்தது, ஜிஎஸ்டி சிஏஏ திட்டங்கள் நடைமுறைக்கு வந்தன, தில்லிக்கு கட்டுப்பட்டு விட்டீர்கள், அதனால்தான் நீர்த்து போன அஇஅதிமுக என்று எங்கள் முதலமைச்சர் சொல்கிறார். உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தவிகாவில் சேர வேண்டிய அவசியம் இல்லை என்றார். அப்போது அவையில் கூச்சலும் குழப்பமும் நிலவியது. அஇஅதிமுக உறுப்பினர்கள் உரத்த குரலில் எதிர்ப்பு தெரிவித்தனர். சில உறுப்பினர்கள் இருக்கையிலிருந்து எழுந்து வந்து எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது பேரவைத் தலைவர், விவாதம் தடையில்லாமல் நன்றாக பேசினீர்கள், கடைசியாக நீங்கள் கூறிய வார்த்தை ஆளுங்கட்சி தரப்பை பேச வைத்துவிட்டது என்று சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி பேசிய போது தமது ஆட்சிக் காலத்தில் காவிரி நீரை சுத்தப்படுத்துவதற்கான நடந்தாய் வாழி காவிரி திட்டம் கொண்டுவரப்பட்டது, அந்த திட்டத்தை தவிக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதற்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த், இந்த திட்டத்தை அரசு பரிசீலித்து வருவதாகவும் மொத்த மதிப்பீடு 1,312,28,00,000 ரூபாயாக உள்ளது என்றும், இத்திட்டத்தின் அனைத்து கூறுகளும் தொழில்நுட்ப வல்லுநர்களால் பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது என்றும், இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய பாமக சட்டமன்ற குழு தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி, காவிரி தர்மபுரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்றித்தர கோரிக்கை வைத்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் திரு ஆனந்த், ஏரி குளங்களை தனியார் பங்களிப்புடன் தூர்வார அரசு உத்தரவிட்டுள்ளது என்றும், தர்மபுரி மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தேவையில்லை, மத்திய அரசின் முயற்சியால் தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் குறையும் என்றும், மக்களவையில் தற்போதுள்ள 543 உறுப்பினர்களே போதுமானது என்றும் முதலமைச்சர் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானத்திற்கு பாமக, பிஜேபி, அஇஅதிமுக, தேமுதிக ஆகிய கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. மத்திய அரசு கொண்டுவரவுள்ள மசோதா குறித்து எந்த விவரமும் தெரியாத நிலையில் அவசர அவசரமாக இந்த தீர்மானத்தை கொண்டுவர தேவையில்லை என்று விவாதத்தில் பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் கருத்து தெரிவித்தார். தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை மக்கள் தொகை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை இந்தியாவிலேயே முதன்முதலில் எதிர்த்தது திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தான் என்று சுட்டிக்காட்டினார். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு நாடாளுமன்றத்தில் வேண்டும் என்ற கருத்தை ஆதரிப்பதாகவும், 7.18 என்ற விகிதாச்சார அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். திமுக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசினர். விவாதத்திற்கு பதிலளித்த அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, ஆதரவு அளித்த திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு நன்றி தெரிவித்தார். எதிர்காலத்தில் இந்தியாவின் பிரதமராக தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் வர வேண்டும் என்ற அவரது விருப்பத்தையும் தெரிவித்தார். பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேற்றப்பட்டது. பொது பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த நிதியமைச்சர் திரு மரிய வில்சன், தமிழ் பேசுவதில் தனக்குள்ள சங்கடத்தை குறிப்பிட்டு, அதனால்தான் தாம் பேசும்போது ஆவேசம் அடைந்ததாகவும், சில விஷயங்களை திருத்திக் கொள்வோம், சிலவற்றை கற்றுக் கொள்வோம், எதிர்காலத்தில் வலிமையாக இருப்போம் என்றும் கூறினார். கடன் வாங்காமல் முடிந்த அளவுக்கு அரசின் வருவாயை பெருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளதாகவும், அதற்காக உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும், அந்த குழு நிதி ஆதாரங்களை பெருக்குவதற்கான பரிந்துரைகளை வழங்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அரசின் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளால் 3 மாத காலத்தில் 15,000 கோடி ரூபாய் வருவாய் வந்துள்ளதாகவும், அரசின் வருவாயை அதிகரித்து கடன் சுமையை கட்டுப்படுத்துவதே அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். நிதிநிலைமை சீரடைந்ததும் தவிக தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் நிதியமைச்சர் உறுதியளித்தார். வேளாண் பட்ஜெட்டுக்கு பதிலளித்த அமைச்சர் திரு வினோத், எல்நினோ பாதிப்புகளை கணக்கெடுத்து விவசாயிகளுக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வறட்சி நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவித்தார். நிதி நெருக்கடியான சூழ்நிலையிலும் ஆட்சி பொறுப்பேற்ற 40 நாட்களில் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் 6,000 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி செய்துள்ளதாகவும், முழுமையாக நிறைவேற்ற போதிய கால அவகாசம் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார். முந்தைய அரசின் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படுவதாகவும், சிலவற்றுக்கு விவசாயிகள் மத்தியில் வரவேற்பு இல்லாததால் சிலவற்றை நீக்கியும் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கேற்ப சிலவற்றை புதிதாக சேர்த்தும் அந்த திட்டங்களுக்கு புதுவடிவம் கொடுத்ததால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். பேரவையில் 3 நாட்களும் சில சலசலப்புகள் ஏற்பட்டாலும்

0: அவற்றை சுமூகமாக கையாண்டு அமைதியாக அவையை நடத்திய பெருமை பேரவைத் தலைவரையே சாரும்.
1: சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல். ராமதாஸ், வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 7:10. மதுரை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ரகுராஜா.
2: மதுரை மாவட்டம் சுற்றுலாத்துறை சார்பில் மதுரையின் வரலாற்று சிறப்புமிக்க பகுதிகளை உள்ளடக்கிய பாரம்பரிய நடைபயணம் மதுரையில் நடைபெற்றது. மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிசாந்த் கிருஷ்ணா பங்கேற்ற இந்த நடைப்பயணத்தில் திருமலை நாயக்கர் அரண்மனை, சேதுபதி மருத்துவமனை, பத்துத்தூண் சந்து, விளக்குத்தூண், கொத்தவால் சாவடி, திருக்கோவில் தேர்கள், எழுகடல் வீதி, ராயகோபுரம், புதுமண்டபம், விட்டவாசல், நகர மண்டபம் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் உள்ளிட்ட இடங்களை ஆட்சியர் பார்வையிட்டார். இந்த நடைப்பயணத்தின் போது மதுரையின் பாரம்பரிய மற்றும் வரலாற்று சின்னங்கள் சுற்றுலா பயணிகள் அறிந்து கொள்ளும் வகையில் உரிய தகவல் பலகைகள் மற்றும் அடையாள குறியீடுகள் அமைக்கவும், பாரம்பரிய சின்னங்களை முறையாக ஆவணப்படுத்தி பாதுகாக்கவும் அலுவலர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். மேலும் சுற்றுலா மேம்பாட்டிற்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல், நடைபாதைகள் மற்றும் சாலைகளை முறையாக பராமரித்தல், சுற்றுப்புறங்களை தூய்மையாக பேணுதல், பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளையும் மேற்கொள்ளவும் ஆட்சியர் அவர்கள் அறிவுறுத்தினார். மதுரை தமுக்கு மைதானத்தில் நடைபெற்ற அரசு பொருட்காட்சியை 78,408 நபர்கள் பார்வையிட்டதன் மூலம் அரசு பொருட்காட்சியின் வாயிலாக 11,10,265 ரூபாய் அரசுக்கு வருமாய் ஈட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தமுக்கு மைதானத்தில் அரசு சார்பில் பொருட்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நடைபெற்ற இந்த ஆண்டு பொருட்காட்சியில் செய்தி மக்கள் தொடர்பு துறை, சுற்றுலாத்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை உள்ளிட்ட 32 அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. அரசின் மக்கள் நலத்திட்டங்கள், வளர்ச்சிப் பணிகள் மற்றும் பல்வேறு துறைகளின் சேவைகளை ஒரே இடத்தில் அறிந்து கொள்ளும் வகையில் பொதுமக்களுக்கு சிறந்த வாய்ப்பாக மதுரை அரசு பொருட்காட்சி நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாடு மாநில வாழ்வாதார இயக்கம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகள் குறித்து மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிசாந்த் கிருஷ்ணா ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டம் விளாச்சேரி, திருமங்கலம், கப்பலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகம், உச்சம்பட்டி ஊராட்சி, கப்பலூர் காந்தி நகர், மேலக்கோட்டை ஊராட்சி ஆகிய பகுதிகளில் செயல்பட்டு வரும் மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கும் பொருட்கள் மற்றும் தயாரிப்பு கூடங்களை நேரில் பார்வையிட்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் சுய உதவி குழு உறுப்பினர்களின் தொழில்கள் குறித்து விவரங்களை கேட்டறிந்தார். மேலும் கிராமப்புற தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் மேலக்கோட்டை பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குறுந்தொழில்கள், அதில் பணியாற்றும் பணியாளர்களின் எண்ணிக்கை, முத்ரா கடன் திட்ட பயன்பாடு மற்றும் அதில் ஏதேனும் நடைமுறை சிக்கல்கள் உள்ளதா என்பது குறித்தும் அவர் கேட்டறிந்தார். நாடு முழுவதும் உள்ள கேந்திரியா வித்யாலயா பள்ளிகளுக்கு இடையேயான தேசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்று சாதனை படைத்து மதுரை திரும்பிய திருப்பரங்குன்றம் PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மதுரை ரயில் நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. 55வது கேந்திரிய வித்யாலயா சங்கத்தின் தேசிய விளையாட்டுப் போட்டிகள் பஞ்சாபில் நடைபெற்றது. சண்டிகார் மண்டலத்தால் நடத்தப்பட்ட இப்போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து 25 மண்டலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கபடி போட்டிகளில் பங்கேற்றனர். போட்டிகளில் தமிழகத்தின் சார்பில் பங்கேற்ற மதுரை திருப்பரங்குன்றம் PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளி மாணவர்கள் மற்றும் மாணவிகள் 17 வயது பிரிவில் முதலிடத்தையும், 14 வயது பிரிவில் 3ம் இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளனர். இந்த நிலையில் 15 ஆண்டுகள் கழித்து சாதனை படைத்து மதுரை ரயில் நிலையம் வந்தடைந்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளி சார்பில் ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மதுரை மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தின் தினமும் சராசரியாக 1.40 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படுகிறது என மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிசாந்த் கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். பால் உற்பத்தியாளர்களின் கறவினங்களின் பால் உற்பத்தியை அதிகரிக்கவும், கிராமப்புற விவசாயிகளின் கறவைகளுக்கு மருத்துவ வசதிகள் கிடைக்கவும் கால்நடை மருத்துவ வழித்தடங்கள் அமைக்கப்பட்டு தற்போது மருத்துவ வசதி உற்பத்தியாளர்களின் வீடுகளுக்கே சென்று கால்நடை மருத்துவ சிகிச்சை மற்றும் செயற்கை முறை கருவூட்டல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று அவர் தெரிவித்தார். தற்போது 2 கால்நடை மருத்துவ ஆலோசகர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக பணிபுரிய விருப்பமுள்ள கால்நடை மருத்துவ பட்டதாரிகள் முழுமையான விவரங்களுடன் உரிய பட்டப்படிப்பு, கால்நடை மருத்துவ கவுன்சில் சான்றிதழுடன் வரும் 20ம் தேதி மதுரை சிவகங்கை மெயின் சாலையில் அமைந்துள்ள சாத்தமங்கலத்தில் அமைந்துள்ள மதுரை மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் என்ற முகவரியில் நேரடியாக நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளலாம் என ஆவின் பொது மேலாளர் தெரிவித்துள்ளார். மாட்டுத்தாவணி எதிர்புறம் உள்ள உணவகங்களில் மதுரை மாநகராட்சி ஆணையாளர் திரு கௌரவ்குமார் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது உணவகங்கள் தங்களுக்கு வரையறுக்கப்பட்ட எல்லையை விட கூடுதலாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதை பார்வையிட்டு அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்திட அலுவலர்களுக்கு ஆணையாளர் உத்தரவிட்டார். மேலும் உணவகங்களில் பிளாஸ்டிக் பைகளில் உணவு வகைகள் பேக்கிங் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படுவதை பார்வையிட்டதுடன் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளை பறிமுதல் செய்து இதுபோன்று மீண்டும் உபயோகித்தால் அபராதம் விதிக்கப்படும் என கடை உரிமையாளர்களிடம் அவர் தெரிவித்தார்.
1: மதுரை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ்

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் இதுவரை 8 கோடியே 25 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அது தொடர்பான புகைப்படத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர். ஹங்கேரியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு ஏழைகள், இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகளின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு இதற்கான திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். சுகாதாரத்துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஊரகப் பகுதிகளிலும் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதனை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளிலும் அறிவியல் ஆராய்ச்சிகளிலும் இந்தியா சிறந்து விளங்குவதாக அவர் தெரிவித்தார். இதன் பலன்கள் நாட்டு மக்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் வெகுவாக அதிகரித்ததற்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளே காரணம் என்று தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். பாட்னா விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பீகார் சட்டப்பேரவைத் தேர்தல் அமைதியாக நடைபெற்றதையும் சுட்டிக்காட்டினார். இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் சதவீதம் அமெரிக்கா, ஸ்பெயின், இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் நாட்டு தேர்தல்களில் பதிவான வாக்குகளை விட கூடுதல் என்று திரு ஞானேஷ்குமார் கூறினார். ஆந்திர மாநிலம் குண்டூரில் உள்ள மண்டல அரசு நூலகத்திற்கு 20 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வசதியுடன் கூடிய புதிய கட்டிடம் கட்டப்பட உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெமசானி சந்திரசேகர் கூறியுள்ளார். இன்று குண்டூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த நூலகம் பிரிட்டிஷ் ஆட்சிக் காலத்தில் 1915 ஏற்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டினார். தற்போது பழமையான கட்டிடத்தில் இயங்கி வரும் இந்த நூலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்திடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கான கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் டாக்டர் பெமசானி சந்திரசேகர் கூறினார். புதுதில்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தில் வந்தே மாதரம் பாடலை முழுமையாக இசைப்பதற்கு அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி எதிர்ப்பு தெரிவித்தது கண்டனத்திற்கு உரியது என்று மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காங்கிரஸ் தலைமையகத்தில் சுதந்திர தினத்தையொட்டி நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடல் முழுமையாக இசைக்கப்படாததை சுட்டிக்காட்டினார். இந்த செயல் தேசியவாதத்திற்கு எதிரானது என்று திரு சுவேந்து அதிகாரி கூறினார். இதற்கிடையே இந்த குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி மறுத்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு இருக்கை வழங்குமாறுதான் திருமதி சோனியா காந்தி அறிவுறுத்தியதாகவும் இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமைதியை பராமரிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கூறியுள்ளார். ஜம்முவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அமைதியை சீர்குலைக்க மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை பாதுகாப்பு படையினர் முறியடிப்பார்கள் என்று தெரிவித்தார். இதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு மனோஜ் சின்ஹா கூறினார். தில்லி மேம்பாட்டு ஆணையத்தின் வீட்டு வசதி திட்டத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்த திட்டத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் 50% முதல் நாளிலேயே விற்பனையாகியுள்ளன. குறிப்பாக ஒரு படுக்கையறை கொண்ட வீடுகள் ஒரு சில மணி நேரங்களிலேயே முழுமையாக

0: விற்பனையாகியுள்ளன. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் இதர பணியாளர்களுக்கென இந்த வீட்டு வசதி திட்டத்தை தில்லி மேம்பாட்டு ஆணையம் கொண்டு வந்துள்ளது. தெலங்கானாவில் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு துறைகளை அம்மாநில அரசு ஒருங்கிணைத்துள்ளது. இதன்படி தெலங்கானா உணவு தர ஆணையம் மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் என்ற துறை உருவாக்கப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து கட்டுப்பாடு தொடர்பான நெறிமுறைகளை ஆய்வு செய்து பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கென மாநில அளவிலான குழு அமைக்கப்படும் என்றும் தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை harghartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாடு முழுவதும் நடைபெற்று வரும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் இன்று ஹரியானா மாநிலம் கர்னாலில் இது தொடர்பான பேரணியை மத்திய அமைச்சர் திரு மனோகர் லால் தொடங்கி வைத்தார். ஏராளமானோர் இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதேபோல் அம்மாநிலத்தின் பல்லாப்காரில் இந்த இயக்கத்தின் கீழ் நடைபெற்ற பேரணியை மத்திய இணையமைச்சர் திரு கிருஷன்பால் குர்ஜார் தொடங்கி வைத்தார். ஆயிரக்கணக்கானோர் இதில் பங்கேற்றதோடு வந்தே மாதரம் பாடலையும் பாடினர். கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய இந்த இயக்கம் நாளை வரை நடைபெறவுள்ளது. இதனிடையே இந்த இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் 8,25,00,000 மேற்பட்டோர் பங்கேற்று அது தொடர்பான புகைப்படத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை கூறியுள்ளது. இணைய பாதுகாப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான தேசிய அளவிலான ஹேக்கத்தான் தற்போது நடைபெற்று வருகிறது. அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை இதற்கான பதிவு நடைபெறும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாணவர்களும் ஆய்வாளர்களும் இதில் பங்கேற்கலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெற்றி பெறுபவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர். ரோஸ்டோவ் மண்டலத்திற்கு உட்பட்ட 3 நகரங்களை குறிவைத்து யுக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியது. 150க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இதற்காக பயன்படுத்தப்பட்டதாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. இதனிடையே யுக்ரைனின் 800க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. யுக்ரைன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்தனர். கியூ மற்றும் இதர பகுதிகளை குறிவைத்து இந்த தாக்குதலை ரஷ்யா நடத்தியது. இந்தோனேஷியாவில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கிழக்கு நுசா தெங்காரா மாகாணத்தில் 14 நாள் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு இம்மாதம் 28ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை முகமையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த நிலநடுக்கம் காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹங்கேரியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்தனர். புடாபெஸ்ட் அருகே சென்று கொண்டிருந்த பேருந்து நிலை தடுமாறி அருகில் இருந்த கால்வாயில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக மேற்கு வங்கம், ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், மேகாலயா, அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஒடிசாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்நிலையில் அஸ்ஸாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் பிஜூஷ் ஹசாரிகா கூறியுள்ளார். ஜோர்ஹாட்டில் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், தோட்டக்கலை பயிர் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றார். இதற்கென ஒருங்கிணைந்த திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவேக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ஹரியோம், சூரஜ், ஆதித்யா, அக்ஷயா ராணா உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தேவ்தத் படிக்கல் அபாரமாக ஆடி 167 ரன் குவித்தார். குல்தீப் யாதவ்

0: 12 ரன்னுடனும் பிரசித் கிருஷ்ணா 1 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். இன்றைய ஆட்டம் மழையினால் தாமதமாக தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் இதுவரை 8 கோடியே 25 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அது தொடர்பான புகைப்படத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர். ஹங்கேரியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் பண்ணை செய்திகள் கேட்போம். கால்நடை வளர்ப்போரின் கவனத்திற்கு வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். பசுமாடுகளுக்கு குடிக்க நீர்த்த சுண்ணாம்பு சத்துள்ள நீர் 75 மில்லி அளவு தினமும் அடர்த்தீவன நீர் கலவையில் கலந்து கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கலாம். செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். பன்றி பட்டிகளில் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது சில சமயங்களில் அமோனியா தொகுதி பெருக வாய்ப்புள்ளது. எனவே நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். முயல் கொட்டகைகளில் மழை சாரல் உட்புகாமல் இருக்க பக்கவாட்டு சுவர்களில் கோணி துணிகளை கட்டி வைக்க வேண்டும். காற்றின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது முயல்களில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டு சுவாச கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. புறக்கடை கோழி வளர்ப்பில் கோழிகள் தேங்கியிருக்கும் மழை நீரை குடிக்காமல் பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் இது ஒட்டுண்ணி தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். இவ்வாறு கால்நடை பல்கலைக்கழக கால்நடை உற்பத்தி வேளாண்மைத்துறை தலைவர் அறிவிக்கின்றார். உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். 1 குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர் மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோனோவீடர் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோனோவீடரை பயன்படுத்தலாம். இலை பண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 1 ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கின்றோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாலி, வரகு, சாமை, பாசிப்பயறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடி முருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி, தட்டைப்பயிறு, கீரை, சாம்பல் பூசணி, பாலக்கீரை இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள் அல்லது இயக்குனர் விதை மையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் 641-0003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது தொலைபேசி எண்கள் 0422 என்ற இணைப்பு எண்ணுடன் 6611-2332 என்ற எண்ணையும் அல்லது 6611-4332 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண்கள் மீண்டும் அறிவிக்கின்றோம். இணைப்பு எண் 0422, தொலைபேசி எண் 6611-2332 மற்றும் ஒரு தொலைபேசி இலக்கம் 6611-4332. இந்த எண்களை தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரி

seed unit at tnau.ac.in. seed unit at tnau.ac.in. பண்ணை செய்திகள் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 7:30.

0: இந்த மீன் தொட்டிய கழுவுறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு.
1: என்ன மாதிரிதானி வேலையில மும்மரமா இறங்கிருக்க போலையே.
0: வாசம்பருத்தி, காலையில ஆரம்பிச்சே இந்த வேலைய இன்னும் முடிய மாட்டேங்குது.
1: நான் வேணா ஒத்தாசைக்கு வரவா?
0: உனக்கு எதுக்கு புள்ள சிரமோ, இன்னும் ரெண்டு தொட்டி தான் இருக்கு, நானே முடிச்சிடுறேன். நீ அங்க உட்காரு.
1: ஏ புள்ள மருதாணி, இந்த வண்ண மீன் வளர்ப்புல நல்ல வருமானம் வருதா?
0: ஆரம்பத்துல கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு, இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நீதான் நான் அப்ப கூப்பிட்டப்ப சேர மாட்டேன்ட்ட.
1: நான் வேற டவுன்ல இருக்கேன், இதை எப்படி செய்யணும்னு தயங்கிக்கிட்டே விட்டுட்டேன்.
0: டவுன்ல தான் இந்த வண்ண மீனுக்கு மவுசே, நல்ல விலைக்கு விக்கலாம்.
1: வாஸ்தவம் தான், ஆனா விவரம் தெரியாம வில்லங்கத்துல மாட்டிக்கிட்டா என்ன பண்றதுன்னு பாக்குறேன்.
0: செம்பருத்தி, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு பார்க்காம அது தோல்விய தரும்னு முன்னாடியே தீர்மானம் பண்றது சரியா இருக்காது. அந்த காரியத்துக்கு தேவையான அறிவை வளர்த்துக்கிட்டு தைரியமா இறங்கி வேலையை செய்யணும், அப்பதான் எல்லாம் கை கூடும்.
1: வசனம் எல்லாம் சரிதான், விவரம் தெரிஞ்சாதானே முடிவெடுக்க முடியும். அதுக்கு என்ன வழி?
0: வழி நான் சொல்றேன், என் கூட வா.
1: மருதாணி, இது என்ன இடம்? நிறைய நிறைய வண்ண மீன்கள்லாம் இருக்கே.
0: செம்பருத்தி, இது வண்ண மீன் வளர்ப்பு பயிற்சி மையம்.
1: அப்படியா, அது சரி. இங்க யாரு என்ன தகவல் சொல்றாங்க?
2: அலங்கார மீன் வளர்ப்பு மற்றும் அதன் இனப்பெருக்க முறைகள் பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ஜாக்குலின் வினோ அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளு.
3: வண்ண மீன் வளர்ப்பு என்பது நன்னீர்ல மீன் வளர்ப்பு முறைகள்ல ஒரு லாபகரமான தொழிலா இருக்கு. இந்த தொழில சிறிய பண்ண அளவிலோ இல்லது பெரிய பண்ண அளவிலோ மேற்கொள்ளலாம். ஆரம்ப காலத்துல அலங்கார மீன்கள் வந்துட்டு பொழுதுபோக்குக்காக சிறிய பாட்டில் இல்லைன்னா சிறிய கண்ணாடி தொட்டில்களை மட்டும் வளர்த்துட்டு வந்தாங்க. ஸோ காலப்போக்கில் அதன் முக்கியத்துவத்தை அறிஞ்சு பண்ண முறைகளில் நிறைய பெரிய அளவில் வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இதோட முக்கியத்துவம் எப்படின்னா, மிகவும் லாபம் தரக்கூடிய அலங்கார மீன் வளர்ப்பு துறையாக இன்றைக்கு விளங்கி வருகிறது. 150 கோடி வருமானம் ஈட்டக்கூடிய அளவில் உலக அளவில் இந்த அலங்கார மீன் உற்பத்தி இருக்குது. இந்த தொழிலை மேற்கொள்றது ரொம்ப ஈஸியானது. இந்த தொழில முழுநேர பண்ண தொழிலாக இல்லாமல் பகுதி நேரமாகவும் நம்ம ஸ்கூல் குழந்தைகள்ல இருந்து இல்ல நம்மளுக்கு வீட்டுல இருக்கிற மகளிர் முதற்கொண்டு இந்த அலங்கார மீன் வளர்ப்பு முறையை மேற்கொள்ளலாம். இந்த வண்ண மீன் வளர்ப்பு முறையானது நம் வீட்டுல பின்புறத்துல இல்ல சும்மா காலியான இடத்துல ஒரு தொட்டி அமைச்சோ ஈஸியான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த வகை அலங்கார மீன் வளர்ப்புக்கு குறைந்தபட்சம் 2 to 3 cents நிலப்பரப்பு நம்மளுக்கு இடம் தேவை. 5 to 10 cents நிலப்பரப்புலையும் நல்ல பெரிய அளவில் மேற்கொள்ளலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு ஒரு பிளான் பண்ணி இட வசதியெல்லாம் விட்டு நம்ம காய்கறி நம்மளுக்கு தேவையான பயிர்களை நாமளே உற்பத்தி செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு நம்ம பிளான் பண்ணி கட்டுறோம். அதே மாதிரி தான், ஸோ இதே மாதிரி ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே பின்னாடியெல்லாம் கொஞ்சம் காலி இடம் விட்டோம்னா அந்த இடமே நம்மளுக்கு போதுமான அளவாக இருக்கும் நம்ம இந்த அலங்கார மீனை உற்பத்தி செய்யறதுக்கு. தொட்டி அமைப்பு பார்த்தீங்கன்னா காலியாக உள்ள இடத்திற்கு ஏற்ற போல வண்ண மீன் தொட்டி அமைக்கணும். இந்த வண்ண மீன்கள் வளர்ப்புக்கு சிமெண்ட் தொட்டி அல்லது FRP தொட்டின்னு சொல்லுவோம், ஃபைபர் ரெயின்போர்ஸ்டு பிளாஸ்டிக் தொட்டி. ஸோ இந்த தொட்டியை வந்துட்டு நம்ம அமைக்கிறது மூலியமா ஈஸியான அளவுக்கு நம்ம இனப்பெருக்கம் செய்யலாம் இந்த அலங்கார மீன்களை. இந்த சிமெண்ட் தொட்டியோட அளவு எவ்வளோ இருக்கணும்னா 3 feet விட்டோம் 2 feet உயரம் இருக்கிறதாகவோ இல்லைனா 5 feet விட்டோம் 2 feet உயரம் கொண்டதாகவோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பெரிய மீன் விடணும்னா கொஞ்சம் பெரிய சைஸ், சின்ன மீன்கள்னா கொஞ்சம் சின்ன சைஸா நம்ம விட்டு வளர்க்கணும்.

தொட்டியோட அடிப்பகுதி நன்றாக சிமெண்ட் கலவையை கொண்டு மூடியிருக்க வேணும். தொட்டி நீர் வந்துட்டு வெளியேற தொட்டியோட அடிப்பகுதியில தொட்டியோட அளவுக்கு ஏற்ப அரை அடியில இருந்து ஒரு அடியில இருந்து ஒரு இன்ச்சு விட்டமுள்ள ஒரு பைப்பு துண்டுகளை நம்ம நீரை வந்துட்டு வெளியேற்றத்துக்கு நம்ம வச்சுக்கணும். இந்த அமைப்புல இருந்து நீர் வெளியேற இருக்க பொருத்தப்பட்டுள்ள துண்டுகளுக்கு ஒரு மூடிய வந்துட்டு அடைக்கணும். இது மட்டும் இல்லாமல் செவ்வக தொட்டியோ இல்ல சர்க்குலர் தொட்டியோ நம்ம வந்துட்டு மீன்களோட தரத்திற்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த கம்பி மற்றும் இரும்பு வலைகளையுமே நல்லா அது கூட மூடிய வந்துட்டு சரியான அளவுல நம்ம தேர்ந்தெடுக்க வேணும். தொட்டியோட அளவானது இருக்கும் இடத்திற்கு கொஞ்சம் வந்துட்டு உயரமா இருக்கிற மாதிரி அமைக்கணும். ஒரு தொட்டியோட அளவு 3 அடி அகலம், 3 அடி உயரம், 6 அடி நீளம் அப்படிங்கறது மாதிரி நிறைய நம்ம அமைக்கலாம். அதே மாதிரி நம்ம கடைகள்லயுமே இப்ப நம்மளுக்கு ஏற்றாற போல நம்ம தான் செய்யணும்னு இல்லை, அதை நம்ம சொல்லிட்டோம்னா அந்த அடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிமெண்ட் தொட்டிகளையுமே சரி இல்லைன்னா எஃப்ஆர்பி தொட்டிகளையும் சரி நம்ம வந்துட்டு விற்பனை நிலையத்துல இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். தொட்டியை வந்துட்டு கட்டி ரொம்ப முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தொட்டியில நீரை நிரப்பி 7 நாட்கள் வந்துட்டு நல்ல அந்த தொட்டியோட நீருமே அப்படின்னா அனைத்து நீர்த்தர காரணிகளையும் செக் பண்ணி நம்ம வந்துட்டு நீரை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி நம்ம வந்துட்டு நிரப்பணும். 7 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொட்டியில நீரை நிரப்பி 4 நாட்கள் வந்து தொட்டியுள்ள நீரை வந்துட்டு வெளியேற்றாமல் அப்படியே வைக்கணும். ஸோ அதற்கு பிறகுதான் தொட்டியுள்ள நீரை நிரப்பி 1-2 நாட் கழிச்சு மீனை விட வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் ஒரு புதிய தொட்டியில உடனே நம்ம டேங்கர் கட்டி உடனே தண்ணியை ஊற்றி உடனே மீன்களை இருப்பு செய்யக்கூடாது. ஏன்னா அந்த தொட்டியில வந்துட்டு நம்மளுக்கு ஆக்சிஜனும் இருக்காது, அதே மாதிரி மீன்களுக்கு தேவையான உயிர் உணவுகளும் உற்பத்தி செய்யப்பட்டிருக்காது. அதனாலதான் நம்ம வந்துட்டு தண்ணியை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எல்லா நீர்த்தர காரணிகளையும் பார்த்து 7-10 நாட்கள் தொட்டியில வந்துட்டு நீரோட வச்சிருந்தோம்னா பயோஃபிலிம் உருவாகும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்துட்டு மீன்களை வந்து ஸ்டாக் பண்ணிக்கலாம். ஸோ தொட்டியில ஸ்டாக் பண்றப்போ 75% நீரை தான் நம்ம ஸ்டாக் பண்ணணும். அப்படியே தொட்டி நிரம்ப நிரம்ப வழிய வழிய தண்ணி வந்துட்டு தேக்க கூடாது. அதே மாதிரி இந்த எல்லாமே நம்ம செட்டப் பண்ணி வச்சதுக்கு அப்புறமேட்டு வளர்ப்புக்கேற்ற மீன் இனங்களை நம்ம வந்துட்டு தேர்வு செய்யற முறை தான் ரொம்ப முக்கியம். ஸோ வண்ண மீன்களை அலங்கார மீன்கள் வந்து 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு வந்துட்டு குட்டியிட்டு இனப்பெருக்கம் செய்யும் மீன், அதே மாதிரி முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் மீன். அதோட இனப்பெருக்க முறைகள்ல குட்டியிட்டு இனப்பெருக்கிற செய்யற மீன்கள் வந்துட்டு வளர்க்கறது வந்து ரொம்ப ஈஸி. அது வந்துட்டு தேவையான வந்துட்டு அந்த மீன்கள்ல வந்துட்டு கப்பி, மோலி, பிளாட்டி, வால் வவ்வால் போன்ற மீன்களை வந்துட்டு வளர்க்கலாம். ஸோ அதே போல முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்ய மீன்களில் நிறைய வகை இருக்கு. இருந்தாலும் அதுக்கு வந்துட்டு நம்ம டேக் கேர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். பொன்மீன், கொய்கெண்டை, கோல்டு ஃபிஷ் நம்ம வந்துட்டு குழந்தைகள்கிட்டலாம் ரொம்ப வந்துட்டு விருப்பமான மீன். கொய்கெண்டை, சிச்லீட், ஏஞ்சல் மீன், நம்ம பார்பு, டானியோ வகைகள் எல்லாம் இதில் வளர்க்கலாம். இதுலேயும் ஃபைட்டர் ஃபிஷ்ஷும் நம்மளுக்கு இந்த முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் மீன் வகைகளும் ஒன்று. நம்ம விருப்பம் அல்லது கன்சியூமர் நம்ம எந்த இடத்துல இருக்கமோ அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா, இப்போ குழந்தைகள் பள்ளி இடமா இருந்துச்சுன்னா நல்ல இந்த கோல்டு ஃபிஷ் எல்லாம் நல்லா வளர்க்கலாம். அதே மாதிரி கப்பி மூலையும் ஈஸியா நம்ம பராமரிக்கிறதுக்கு ஏற்ற வகையான மீன். அதனால வணிக ரீதியில அதிக தேவைப்படும் மீன்களை அறிஞ்சு நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம். ஸோ எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த தொட்டியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அதுல வந்துட்டு என்னென்ன தேவைப்படும்னா, ஃபர்ஸ்ட் நீர்த்தாவரங்கள் தேவைப்படும். அலங்கார மீன் வளர்ப்புல நீர்த்தாவரங்கள பங்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீர்த்தாவரங்கள் வந்துட்டு மீன் தொட்டிகளை அழகுபடுத்துறது மட்டும் இல்ல, ஒரு மீன் வந்துட்டு இயற்கையான சூழ்நிலை அதோட வீட்டுல இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை அது கொடுக்கும். அதனால நம்ம வந்துட்டு செடிகள்ல வந்துட்டு வளர்க்கிறோம். முக்கியமாக நீரோட மேற்பகுதியில வந்துட்டு மெதக்கும் நீர் தாவரங்கள் ரொம்ப வந்துட்டு ரொம்ப முக்கியம். செரட்டோஃபைலம், அதே மாதிரி பாசி, இந்த மாதிரி தாவரங்கள் வந்துட்டு அலங்கார மீன் வளர்ப்பு இனப்பெருக்கத்திற்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில வந்துட்டு நம்ம ஆக்சிஜனையும் இது வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கும். அதே மாதிரி சின்னதா குட்டிகள் வந்துட்டு முட்டையிட்டு குட்டி பொறிக்கிறதா இருந்தாலும் சரி, குட்டி போடுற மீனா இருந்தாலும் சரி, ஒரு மறைவிடமாவும் இந்த தாவரங்கள் இருக்கு. அதே மாதிரி நீர் தாவரங்கள் வந்துட்டு நம்மளுக்கு வாட்டர் குவாலிட்டியையும் இம்ப்ரூவ் பண்ணும், நம்ம ஆக்சிஜன் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உபகரணங்களும் ரொம்ப முக்கியம். வண்ண மீன் வளர்ப்புல முக்கியமானது தொட்டியில பயன்படுத்தப்படும் ஏரேட்டர், காற்று பூத்தி சொல்லுவோம், ஒரு மோட்டர். இப்ப நம்ம கடையிலேயே நம்ம ஒரு டேங்க் வாங்க போறோம்னா அதோடயே கொடுத்துருவாங்க, நம்ம காற்று புகுத்தின்னு சொல்லுவோம், ஏரேட்டர் போடணும். ஸோ அதுல பயன்படுத்துறது பிராணவாயு, டிசால்வ் ஆக்சிஜன் சொல்லுவோம், அந்த அளவு வந்துட்டு அதிகரிக்கிறது. ஏன்னா அது வந்துட்டு மீன்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வலைகள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தொட்டிக்கு அடிப்பகுதியில் வந்து நிறைய கூலாங்கள், அதே மாதிரி மோட்டார்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தேவை. ஸோ இப்போ எப்படி வளர்க்கலாம்னா, தொட்டிகளில் 75-80% நீர் நிரப்பி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு ஏற்ற மீன் வகைகளையும் நம்ம தேர்வு செஞ்சாச்சு. முட்டையிட்டு வளர்க்குற மீனா இல்லை குட்டியிட்டு வளர்க்குற மீனா நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வளர்க்க போகிற மீன் வந்துட்டு இனப்பெருக்கம் செய்கிறவங்களா இருந்துச்சுன்னா குட்டி போடுற மீனை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வளர்த்ததுக்கு அப்புறமேட்டு முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் மீன்களை நம்ம தேர்வு செய்யலாம். ஏன்னா இதில் கொஞ்சம் நம்ம வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்தது முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிற மீனை நம்ம தேர்வு எடுக்கலாம். குட்டியிடு மீன் வகைகளை வந்துட்டு 1 மாதம் வளர்ந்த குட்டிகளை கூட நம்ம வந்துட்டு கடைகளில்

வாங்கியோ இல்ல மீன்வள கல்லூரிகள்ல இருந்து வாங்கியோ நம்ம இருப்பு செஞ்சு 2 மாசத்துல நம்ம வந்து இனமுதிர்ச்சி அடைஞ்சலாம். ஏன்னா குட்டியிட மீன்கள் சீக்கிரமா இனமுதிர்ச்சி அடைஞ்சு குட்டி போட்டுரும். சோ இதை நம்ம எப்படி பண்ணணும்னா, இனப்பெருக்க முறைன்னா குட்டியிட மீன்களை வந்து தொட்டிகள்ல வந்துட்டு ஆண் மீனும் பெண்மீனும் ஒன்றா இருக்கும்போது ஆண் மீனோட வந்துட்டு நம்ம விந்துப்பால் வந்துட்டு பெண் மீனுக்கு செலுத்தப்படும். சோ கருவுற்ற மீன்களை தனியாக பிரிச்சு 4 மீனுக்கு 1 ஆண் மீன் என்ற விகிதத்தில் தொட்டியில் இருப்பு செய்யணும். 1 வாரம் உணவளிச்சு வரும்போது நல்ல சத்தான உணவு அளிக்கணும். அதே மாதிரி உயிர் உணவும் அளிக்கணும். டாஃப்னியா, மொயினா, அதே மாதிரி பிளட் வார்ம்ஸ் அப்படிங்கிற உயிர் உணவையும் நம்ம அளிக்கணும். இவ்வாறு இந்த கருத்தரித்த மீன்களை ஆண் மீன் உதவியின்றி 8 to 10 முறை குட்டிகளை வந்துட்டு வெளியிட்டுரும். நம்ம நல்ல சத்துள்ள உணவுகள் எல்லாம் கொடுத்தோம்னா ஒரு பெண் மீனானது 30 நாள் இடைவெளியில 1 முறைக்கு குட்டியில வெளியிடும். சோ இந்த இனப்பெருக்க காலத்துல ஆண் மீன்கள் வந்துட்டு இனப்பெருக்க தொட்டியிலேயே ஒரு பெண் மீனோட நம்ம விட்டு வைக்கணும். கண்டிப்பா வந்துட்டு இனப்பெருக்க தொட்டியில கொடிப்பாசியை வந்துட்டு பயன்படுத்தணும். ஏன்னா குட்டியிடுற மீன்கள்ல சில மீன்கள் வந்துட்டு தான் ஏனோ மீன்களை வந்து தானே உண்ணும்.

வரைக்கும் குட்டியில வெளியிடும். ஸோ இந்த இனப்பெருக்க காலத்துல ஆண்மீன்கள் வந்துட்டு இனப்பெருக்க தொட்டியிலேயே ஒரு பெண்மீனோட நம்ம விட்டு வைக்கணும். கண்டிப்பா வந்துட்டு இனப்பெருக்க தொட்டியில கொடிப்பாசியை வந்துட்டு பயன்படுத்தணும். ஏன்னா குட்டியிடுற மீன்கள்ல சில மீன்கள் வந்துட்டு தான் ஏனும் மீன்களை வந்துட்டு தானே உண்ணும், கேனிபாலிசம் இயல்புடையது என்பதா இந்த குட்டிகளை மறைஞ்சு கொள்வதற்கு இப்பாசிகள் வந்துட்டு பயன்படுத்தப்படணும். பெண் மீனானது பொதுவாக இரவு நேரங்கள்ல தான் குட்டியிடும் தன்மை இருக்கும். அதே மாதிரி இனப்பெருக்க நேரம் வந்துட்டு மாலை நேரமாக நம்ம இருக்கணும். அதனால இந்த வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், நீர்த்தர காரணிகளை சரியான அளவுல நம்ம பராமரிக்கணும். டெம்பரேச்சர் ஒவ்வொரு மீன்களுக்கும் மாறுபடும். அதே மாதிரி வெப்பநிலை ஒரு நம்மளுக்கு 28-32 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு தேவைப்படும். அதே மாதிரி ஆக்சிஜன் 5 mg/L இல்லைன்னா 5 வந்துட்டு பிபிஎம், மோர் தென் 5 ppm சொல்லலாம். அந்த ஆக்சிஜனோட கரைதிறன் தன்மையும் இருக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா கரெக்டான மாலை நேரத்திலேயோ இல்ல நைட்டு நேரத்திலேயோ அது குட்டிகளை ஈனும். நம்ம உடனே காலையில வந்துட்டு நம்ம வந்துட்டு கை வளைய, அதாவது ஹேண்ட் நெட்னு சொல்லுவோம், அதை கொண்டு இந்த நம்ம குட்டிகள் எல்லாம் பிரிச்சு தனியா ஒரு தொட்டியில வச்சு வளர்த்தரணும். அலங்கார மீன் வளர்ப்போர் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதுதான். ஒரு குட்டியிட மீன்களை வந்துட்டு முதல்ல வளர்த்து அதோட தொழில்நுட்பத்தை நன்கு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் முட்டையிட மீன்களை வளர்க்க வேணும். இந்த முட்டையிட இனப்பெருக்கம் செய்யும் மீன் வகைகள்ல ஏதாவது 2 ஈஸியாக இனப்பெருக்கம் செய்யறது, அதாவது பொன்மீனா இருக்கட்டும் இல்ல சிச்சிரிட் வகையா இருக்கட்டும், அந்த மாதிரி மீனை வந்துட்டு ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுத்துட்டு நம்ம வளர்த்துக்கலாம். இந்த முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் மீன்கள் வந்துட்டு குறைந்தது இனப்பெருக்கம் அடைய 6 காலங்கள் தேவைப்படும். அதனால சோ இந்த வகை மீன்களுக்கு எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணணும்னா, ஆண் மீன்களுக்கு 1 பெண் மீன், குட்டியிடு மீன்களுக்கு 3, பெண் மீன்களுக்கு 1 ஆண் மீன் தேவைப்படும். முட்டையிட்டு பொறிக்கும் அலங்கார மீன்களுக்கு ஆண் மீனுக்கு 1 பெண் மீன் தேவைப்படும். ஒட்டும் தன்மையுள்ள, அதாவது நம்ம அத்தசிவ் எக்ஸ் சொல்லுவோம், இந்த முட்டையிட்டு பொறிக்கிற இதுலயுமே அத்தசிவ் எக்ஸ் நான் அத்தசிவ் ஒட்டும் தன்மையுள்ள முட்டைகள், ஒட்டாத தன்மையுள்ள முட்டைகள், 2 முட்டையிடும் மீன் இருக்கு. சோ அந்த மாதிரி ஒட்டும் தன்மையுடைய மீன்களுக்கு வந்துட்டு கேர் வந்து ரொம்ப முக்கியம். அந்த முட்டை ஒட்டிக்கிற மாதிரி நம்ம சப்ஸ்ட்ரேட் அடிப்பாகங்களை வைக்கணும். அப்பதான் அந்த முட்டை போய் கரெக்டான அளவுல ஒட்டிக்கும். இப்ப ஏஞ்சல் ஃபிஷ்க்கா இருக்கலாம், நிறைய வந்துட்டு நம்ம செங்கல் வைக்கலாம், ஒரு ஸ்லாப் கல் வைக்கலாம், FRP பைப் துண்டுகளை வைக்கலாம். அதே மாதிரி ஃபைட்டர் ஃபிஷ்லயும் நல்லா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், கண்ணாடியில இதையே விட்டு வளர்க்கலாம். சோ இது எப்ப வந்துட்டு இனப்பெருக்கம் அடைஞ்ச காலத்துலன்னா அதோட வாயில வந்துட்டு பபிள்ஸ் விடும். நம்ம அப்ப வந்துட்டு பெண் மீனை வந்துட்டு இதனோட சேர்த்து இனப்பெருக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ரெண்டத்தையும் பிரிச்சு வச்சிடலாம். சோ இதே மாதிரி ரொம்ப இந்த போராளி மீன்கள்ல ஆண் மீன்கள் வந்துட்டு பார்ப்பதற்கு ரொம்ப அழகாவும் பெரிய துடுப்புடன் இருக்கும். பெண் மீனை விட ஆண் மீன்களுக்கு இங்க வந்துட்டு கொஞ்சம் வணிக ரீதியான இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு இங்க அதிகம். சோ இனப்பெருக்கத்துக்கு செவ்வக வடிவ சிறிய கண்ணாடி தொட்டிய வந்துட்டு இந்த ஃபைட்டர் ஃபிஷ்க்கு பயன்படுத்தலாம். போராளி இன மீன் பெருக்கத்துல வந்துட்டு ஆண் மற்றும் பெண் மீன்களை தனித்தனி தொட்டியில வச்சு எப்ப வந்துட்டு அதோட பபிள்ஸ் அதிகமா விடுகுதோ அப்ப வந்துட்டு நம்ம பெண் மீனை அதுல வந்துட்டு தொட்டியில விடலாம். ஏஞ்சல் மீன், இதை வந்து தேவதை மீனு சொல்லலாம், இதை பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இதோட இனப்பெருக்கத்திற்கு 2 நீளம் 1 அகலம் கொண்ட கண்ணாடி தொட்டியை பயன்படுத்தலாம். சோ ஏஞ்சல் மீன் இனப்பெருக்கத்திற்கு கண்ணாடி தொட்டிகள்ல கடப்பாக்கல் துண்டுகள், ஏன்னா அது வந்துட்டு ஒட்டக்கூடிய முட்டைகளை இடும். அதனால நம்மளுக்கு இந்த துண்டோ இல்ல செங்கல் துண்டோ அதெல்லாம் நம்ம போடலாம். ஏஞ்சல் மீன் இனப்பெருக்கத்துல ஆண் பெண் மீன்கள் இன முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு தானாக தனித்தனியா பிரிஞ்சு வாழும் தன்மையோட இருக்கும். சோ இதன் மூலமாவே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் இது ஆண் மீன் பெண் மீன்ட்டு. அதுக்கப்புறமேட்டு அதற்கு ஊட்டச்சத்தான உணவு அளிச்சு நம்ம முட்டையை பொறிக்க வைக்கலாம். இந்த இனப்பெருக்கத்துக்கு ரொம்ப முக்கியமானது மீன் உணவு. வளர்க்கப்படும் அலங்கார மீன்களுக்கு 25-35% வரைக்கும் நம்மளுக்கு புரதம் கொண்ட குறுநை உணவு நம்ம தேவை, அதை தான் நம்ம பயன்படுத்தணும். இது எல்லாம நம்மளுக்கு இனப்பெருக்கம் செய்யறதுக்கு பிளட் வார்ம்ஸ் சொல்லு உயிர் உணவு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பிளட் வார்ம்ஸ், ஆர்டிமியா, டாஃப்னியா இந்த மாதிரி உயிர் உணவுகளை நம்ம கொடுத்தாலும் சீக்கிரமா இந்த மீன்கள் இனப்பெருக்கம் அடையறதா ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால நம்மளுக்கு ஆர்டிபிஷியல் ஃபீட், அதாவது 25-35% கொண்ட குறுநை உணவும் நம்ம கொடுக்கலாம். அதோட சப்ளிமெண்டா நம்மளுக்கு இந்த உயிர் உள்ள உணவும் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த அரிசி தவிடு, புண்ணாக்கு, மீன் தூள், இந்த கோதுமை தவிடு இதெல்லாம் சேர்த்துதான் நம்ம வந்துட்டு கடைகள்ல கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இந்த வண்ண மீன் உயிர் உணவும் வந்துட்டு நம்மளுக்கு வெளியவும் கிடைக்கும். அதாவது ப்ராசஸ்டு இல்லைன்னா ஃப்ரீஸ்டு ஆர்டிமியா, ஃப்ரீஸ்டு பிளட் வார்ம்ஸும் கிடைக்கும் நம்மளுக்கு, அதையும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த வண்ண மீன் வளர்ப்பை மேற்கொள்றதுக்கு ரொம்ப கொஞ்சம் சிறிய முதலீடே போதுமானது. 50,000 to 1,00,000 முதலீடு செஞ்சா மாத வருமானம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். ஒரு 3,000 to 5,000 வரைக்கும் நம்ம பெற முடியும். அந்த கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ் இருக்கணும். உங்க அந்த இடத்துல நம்ம வளர்த்தோம்னா அந்த மீனை வாங்குறதுக்கான சூழ்நிலையை நம்ம உருவாக்கிக்கணும். இப்ப நம்ம கடை போடலாம், இப்ப பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடியோ இல்ல வந்துட்டு கல்லூரிகளுக்கு
அதுக்கு முன்னாடியோ நம்ம போட்டோம்னா அங்க இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அந்த மீன்களை பார்த்தா ஒரு ஆர்வம் வரும், வாங்குவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இப்ப ஷாப்லயும் நம்ம விற்கலாம், அந்த அலங்கார மீன் வளர்ப்பு மையத்திலையும் நம்ம போய் கொடுக்கலாம்.

0: அதே மாதிரி 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வரைக்கும் நம்ம முதலீடு பண்ணோம்னா ஒரு 8000 10000 வரைக்கும் வருமானம் நம்மளுக்கு கிடைக்கும். உடனே வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு அதிகமாக வராது. ஒரு பண்ண ஆரம்பித்து 4 மாதம் கழிச்சு தான் ஒரு வண்ண மீன் வளர்ப்பில் லாபம் காண முடியும். படிப்படியாக அதோட வந்துட்டு குணாதிசயங்களையுமே வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் எப்படி இது பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டோம்னா இந்த மீன்களை இனப்பெருக்கம் செய்வது ரொம்ப ரொம்ப எளிது. அதே மாதிரி இந்த வண்ண மீன் வளர்ப்பு வந்துட்டு ரொம்ப இப்போ வந்துட்டு எல்லா மக்களிடையுமே அதிகரித்து வருது. அதே மாதிரி பெண்கள் சுய உதவிக்குழுக்களாகவும் இணைஞ்சு மேற்கொள்ளலாம். ஏன் இதை வந்துட்டு குழந்தைகள் கூட அதை ஆர்வமாக பண்ணுறாங்க. ஸோ இந்த வண்ண மீன் வளர்ப்புக்கான பயிற்சி வந்து தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தோட அங்கமான கல்லூரிகள் மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சியை வேணும்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த அலங்கார மீன் வளர்ப்பு வந்துட்டு ரொம்ப எளிமையானது மற்றும் வந்துட்டு வருமானம் தரக்கூடிய தொழிலாக இருக்கு.
1: என்ன செம்பருத்தி, அலங்கார மீன் வளர்ப்பு மற்றும் அதன் இனப்பெருக்க முறைகள் பத்தி பொன்னேரி டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ஜாக்லின் வினோ அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா?
2: உனக்கு புரிஞ்சுதா?
3: தெளிவா புரிஞ்சது மாதிரிதானே. இப்பதான் இந்த வண்ண மீன் வளர்க்கறதுல எனக்கு தைரியம் வந்திருக்கு.
1: என்னோட சேர்ந்து நீயும் இப்ப தொழில் கூட்டாளியா மாற போற அப்படிதானே?
3: அதுல என்ன சந்தேகம்? சரி சரி, இங்க நிறைய வண்ண மீன் எல்லாம் தொட்டில அழகா இருக்கு. நான் ஒரு வண்ண மீன் வாங்க போறேன்.
1: நீதான் ஒரு பண்ணையே வைக்க போறியே, அப்புறம் ஒரு மீன் எதுக்கு உனக்கு?
3: அதுவா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பணி நிறைவு செய்யறாரு, அவருக்கு கொடுக்க போறேன்.
1: நல்ல பரிசு, அவருக்கு என்னோட வாழ்த்துக்களையும் சேர்த்து சொல்லிடு.

வேளாண் திட்டங்கள். பிஎம் பிரணாம் திட்டம். பிரதமரின் பிரணாம் திட்டம் என்பது நாட்டில் வேதி உரங்களின் அதிகப்படியான பயன்பாட்டை குறைத்து நிலையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வேளாண்மையை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முக்கிய திட்டமாகும். பிரணாம் என்பதன் பொருள் பூமி தாயை மீட்டெடுத்தல், விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், ஊட்டமளித்தல் மற்றும் மேம்படுத்துதல் என்பதாகும். இந்த திட்டம் வேதி உரங்களின் அளவுக்கு மீறிய பயன்பாட்டால் ஏற்படும் மண்வள குறைபாடு, நீர் மாசுபாடு, சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் அரசின் உரமானிய சுமை போன்ற பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்டது. இந்திய வேளாண்மை பல தசாப்தங்களாக வேதி உரங்களை அதிகமாக சார்ந்துள்ளது. குறிப்பாக யூரியா, டிஏபி, என்பிகே போன்ற உரங்களின் பயன்பாடு தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இதன் விளைவாக மண்ணின் இயற்கை வளம் குறைதல், நிலத்தடி நீர் மாசுபடுதல் மற்றும் வேளாண் செலவு அதிகரித்தல் போன்ற பல்வேறு சிக்கல்கள் உருவாகியுள்ளன. இந்நிலையை மாற்றி இயற்கை வளங்களை பாதுகாத்து நீடித்த வேளாண் வளர்ச்சியை உறுதி செய்வதே பிரணாம் திட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும். பிஎம் பிரணாம் திட்டத்தின் முக்கிய நோக்கம் வேதியியல் உரங்களின் சமநிலையற்ற பயன்பாட்டை குறைத்து மாற்று உரங்களின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதாகும். இயற்கை உரம், உயிர் உரம், நானோ உரம், பசுந்தாள் உரம், மண்புழு உரம் போன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த உரங்களை விவசாயிகள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான சூழலை உருவாக்க வழிவகை செய்கிறது. மேலும் மண்ணின் வளத்தை பாதுகாத்தல், உயிரியல் பன்முகத்தன்மையை மேம்படுத்துதல், நிலையான வேளாண்மை முறைகளை ஊக்குவித்தல், விவசாயிகளின் உற்பத்தி செலவை குறைத்தல், அரசின் உரமானிய செலவை கட்டுப்படுத்துதல் ஆகியவையும் இந்த திட்டத்தின் நோக்கங்களாகும். இதன் மூலம் விவசாயிகள் நீண்ட காலத்திற்கு மண் வளத்தை பாதுகாத்து அதிக மகசூல் பெறுவதோடு சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் என்னவெனில், இது விவசாயிகளுக்கு நேரடியாக பண உதவி வழங்குவதற்கு மாறாக வேதி உரங்களின் பயன்பாட்டை குறைப்பதில் சிறப்பாக செயல்படும் மாநில அரசுகள் மற்றும் ஒன்றிய பிரதேசங்களுக்கு ஊக்கத்தொகையை வழங்குகிறது. கடந்த 3 ஆண்டுகளின் சராசரி வேதியியல் உர பயன்பாட்டுடன் ஒப்பிடும்போது ஒரு மாநிலம் வேதி உர பயன்பாட்டை குறைத்து மானிய செலவை சேமித்தால் அந்த சேமிப்பில் 50% ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். இதில் 95% தொகையை பயன்படுத்தி மாநில அரசுகள் வேளாண் உள்கட்டமைப்பு, இயற்கை வேளாண்மை, உயிர் உர உற்பத்தி மையங்கள், விழிப்புணர்வு முகாம்கள், மண் ஆரோக்கிய மேம்பாடு போன்ற பணிகளை மேற்கொள்கின்றன. மீதமுள்ள 5% கண்காணிப்பு, ஆய்வு, திறன் மேம்பாடு மற்றும் நிர்வாக செலவுகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் மாநிலங்களுக்கு இடையே போட்டி மனப்பான்மையுடன் வேதி உர பயன்பாட்டை குறைக்கும் ஊக்கம் ஏற்படுகிறது. பிஎம் பிரணாம் திட்டத்தின் கீழ் பல்வேறு செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இயற்கை வேளாண்மை, உயிர் உர உற்பத்தி, நானோ யூரியா பயன்பாடு, மண் பரிசோதனை, மண் ஆரோக்கிய அட்டைகள் வழங்குதல், விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்தல், உரங்களை சமநிலையாக பயன்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்றவை இதில் அடங்கும். மேலும் பயிர் சுழற்சி முறை, பசுந்தாள் பயிரிடல், பயிர் எச்சங்களை பயிர் சுழற்சி செய்தல், கரிம உர உற்பத்தி மையங்களை உருவாக்குதல் போன்ற நிலையான வேளாண்மை முறைகளும் ஊக்குவிக்கப்படுகின்றன. இதன் வாயிலாக மண்ணின் கரிமச்சத்து அதிகரித்து நுண்ணுயிர் செயல்பாடு, நீர்த்தாங்கும் திறன் மேம்பட்டு நீண்டகால மகசூல் நிலைத்தன்மை பெறுகிறது. இத்திட்டம் பல்வேறு நன்மைகளை வழங்குகிறது. வேதி உரங்களின் அதிகப்படியான பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது. மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் மற்றும் கரிமச்சத்து அதிகரிக்கிறது. நிலத்தடி நீர் மாசுபடுவது குறைகிறது. விவசாயிகளின் உற்பத்தி செலவு குறைந்து இயற்கை வேளாண்மையின் மூலம் உயர்தர விளைபொருட்களை உற்பத்தி செய்யும் வாய்ப்பு கிடைக்கிறது. அரசின் உரமானிய செலவை கட்டுப்படுத்துவதன் மூலம் சேமிக்கப்படும் நிதியை வேளாண் உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கு பயன்படுத்த முடிகிறது. மேலும் பசுமையில்ல வாயு உமிழ்வை குறைப்பதிலும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதிலும் இந்த திட்டம் மறைமுகமாக பங்களிக்கிறது.

0: ஸ்ரீ சண்முக பிரியா.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு பி. வாசுதேவன்.

0: நேயர்களின் நினைவிற்கு நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி 7வது பகுதி. அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை திருவூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி.ஏ. விஜயசாந்தி அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: 8 மணி தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் தனியார் கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். 2014 ஆண்டுக்கு பிறகு உயர்கல்வித்துறை

0: பெரிய அளவில் வளர்ச்சி கண்டிருப்பதாக கூறிய அவர், அது தொடர்பான விவரங்களை விரிவாக எடுத்துரைத்தார். உயர்கல்வித்துறையில் மகளிரின் பங்களிப்பு தற்போது 42% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆராய்ச்சியின் பலன்கள் சமூகத்திற்கு பயனளிக்கும் போதுதான் அதன் உயரிய இலக்கு எட்டப்பட்டதாக கருத முடியும் என்றும் அவர் கூறினார். எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், குவாண்டம் தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் ஆராய்ச்சி, ரோபோட்டிக்ஸ் மற்றும் உயிரி தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவிட் பாதிப்பு காலத்தில் நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகிக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டிற்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அவமரியாதை செய்த காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தானின் சித்தோர்கரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், சுதந்திர தினத்தன்று காங்கிரஸ் தலைமையகத்தில் இசைக்கப்பட்ட வந்தே மாதரம் பாடலை பாதியிலேயே நிறுத்த அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியாகாந்தி அறிவுறுத்தியதாக தெரிவித்தார். தில்லி செங்கோட்டையில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இதேபோல் நாடு முழுவதும் சுதந்திர தின நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சம்பவத்தில் கர்நாடக அரசுக்கு எதிராக தனது கண்டனத்தை தாவேக அரசு பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு பெற்றுத் தருவதோடு அரசு வேலையும் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தாவேக அரசை திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளதோடு இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அறிக்கை ஒன்றில் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் மான் வேட்டையாடியதாக பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் அப்பகுதியைச் சேர்ந்த 3 தமிழர்களை வனத்துறை சுட்டுக் கொண்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை கர்நாடக அரசிடமிருந்து பெற்றுத்தர உரிய நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு தமிழக அரசு தனது கண்டனத்தை கர்நாடக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு கர்நாடக அரசு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்று கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இப்பிரச்சினையில் தொடர்புடைய வனத்துறையினரை பணிநீக்கம் செய்து கைது செய்ய வேண்டும் என்றும் கோரியுள்ளார். இந்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த துப்பாக்கிச்சூடு குறித்து கர்நாடக அரசிடம் உரிய விளக்கத்தை தாவேக அரசு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து உண்மையை வெளிக்கொண்டுவர உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தாவேக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. வரும் 23 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ஹரியோம், சூரஜ், ஆதித்யா, அக்ஷயா ராணா உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் எடுத்துள்ளது. காலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தேவ்தத் படிக்கல் அபாரமாக ஆடி 167 ரன் குவித்தார். குல்தீப் யாதவ் 12 ரன்னுடனும் பிரசித் கிருஷ்ணா 1 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். இன்றைய ஆட்டம் மழையினால் தாமதமாக தொடங்கியது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அட்விகா நாயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியண்டா பூனச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம்

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் திருப்பாச்சி. ஒலித்த குரல்கள் ஹரிஷ் ராகவேந்திரா, உமாரமணன். தொடர்வது விஸ்வ துளசி. இந்த படத்திற்காக டிப்பு பூர்ணிமா பாடியிருக்கும் பாடல்.

0: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிக்கும் திரைகானம் தரும் அடுத்த பாடல் வசூல் ராஜா MBBS. இந்த படத்திற்காக KK, ஸ்ரேயா கோஷல் இவர்கள் பாடியிருக்கும் பாடல்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: நேயர்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம், ஒலித்துக் கொண்டிருக்கும் இதே மத்தியில 720 கிலோஹெர்ட்ஸில் நாளை காலை 11 மணிக்கு மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு இடம்பெறும். திரைகானம் தொடர்கிறது. இனி சுக்ரன் இந்த படத்திற்காக சங்கீதா மகாதேவன், டிப்பு இவர்கள் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 8:33, 15 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகாணம் தரும் அடுத்த பாடல்

வெயில். கைலாஷ்கர், ஜாஸ்வி கிஃப்ட், டிப்பு பிரசன்னா ராவ் இவர்கள் பாடியிருக்கும் பாடல்.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: தொடரும் பாடல் இடம்பெற்ற படம் உனக்கும் எனக்கும், கார்த்திக் சுமங்கலி இவர்கள் பாடியிருக்கும் பாடல்.

0: இனி பருத்தி வீரன் இந்த படத்திற்காக மாணிக்க விநாயகம், கிருஷ்ணராஜ், யுவன், ஸ்ரேயா கோஷல் இவர்கள் பாடியிருக்கும் பாடல்.
1: ஏழே ஏழே ஏழே ஏழே ஒன்று பல வாரத்தில் சத்து நேரம் அடியுடார வச்சு சஞ்சிக்கிற சங்க

திரைகானம் ரசிக்க கேட்டோம். நேயர்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம், இன்றிரவு 10 மணிக்கு ரவி வாச்சரிய அகில் பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சியில் ரித்தாம் சர்க்கார் அவர்களின் கிட்டார் இசை இடம்பெறும் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல்.

0: நேரம் 9:30.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையம். ராணி துர்காவதி அகில பாரத நாடகம்.
2: ஐயோ, நான் என்ன செய்வேன்? வீர நாராயணா, உனது தகப்பனார் நம்மை விட்டு இறைவனடி சேர்ந்து விட்டாரடா.

0: தங்கள் குமாரர் இறைவனடி சேர்ந்து விட்டார் ராஜமாதா.
1: உன்னை இந்த குலத்திலா பார்க்க வேண்டுமா? 5 வயது கூட நிரம்பாத உன் மகன் வீர நாராயணனை விட்டு விட்டு செல்ல உனக்கு எப்படி அப்பா மனம் வந்தது?
2: ராஜமாதா, ராஜமாதா, உங்களிடம் முக்கியமான செய்தி ஒன்று சொல்ல வேண்டும் ராஜமாதா.
1: முக்கியமான செய்தியா? மந்திரியாரே, என் மகன் இறந்து விட்டான். இவளுக்கு இவளுடைய கணவன் பிரிந்து இங்கு ராஜமாதாவும் ராணியும் அழவில்லை மந்திரியாரே. தாயும் ஒரு மனைவியும் அழுகிறோம். இன்று மட்டும், இன்று ஒரு நாள் மட்டும் மனம் திறந்து அழவிடுங்கள்.
2: ராஜமாதா, மன்னிக்க வேண்டும் ராஜமாதா. இந்த சமயத்தில் தங்களை தொந்தரவு செய்வதற்கு மன்னிக்க வேண்டும் ராஜமாதா. நமது குடும்பம் மட்டுமல்ல, நாடே துயரத்தில் உள்ளது ராஜமாதா. ஆனால்
1: என்ன ஆனால் சொல்லுங்கள் மந்திரியாரே, சொல்லுவதை சொல்லுங்கள்.
2: ராஜமாதா, எதிரிகள் சமயம் பார்த்து வதந்திகளை பரப்புகிறார்கள். வதந்திகளை பரப்பி உள்நாட்டு குழப்பத்தை விளைவித்து நாட்டை சூறையாட நினைக்கிறார்கள் ராஜமாதா. மால்வாவின் மியான் பாஜ் பகதூர் கான் போருக்கு ஆயத்தமாவதாக ஒற்றர்கள் மூலம் உறுதியான தகவல் கிடைத்திருக்கிறது ராஜமாதா. நாம் பலவீனமாகினால் நம் கோண்டுவானா பேரரசு அடிமைப்படுத்தப்பட அதிகம் நேரமாகாது ராஜமாதா.
3: ராஜமாதா, ராஜமாதா, நகரிலும் கிராமங்களிலும் மன்னருடன் சேர்ந்து மகாராணி துர்காவதி உடன்கட்டை ஏறப்போகிறார் என்ற செய்தி பரப்பப்படுகிறது.
0: என்ன, நான் உடன்கட்டை ஏறப்போகிறேனா? யார் சொன்னது? என் கணவர் இறந்தாலும் இன்னமும் என் இதயத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். உடன்கட்டை ஏறுவதற்கு வாழ தகுதியற்ற கோழை அல்ல நான். அது ஒருபோதும் நடக்காது. அவர் இப்போதும் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். ஆனால் அவர் நிறைவேற்ற முடியாமல் போன கனவுகளை நிறைவேற்றும் பொறுப்பு இப்போதும் என்னுடையது. அன்னை துர்க்கையின் அருளால் கிடைப்பதற்கரிய இந்த அரிய வாழ்க்கையை நான் வீணாக்க மாட்டேன். ராஜமாதாவே, ஆசீர்வதியுங்கள். உங்கள் மகன் மறைந்த பிறகு உங்கள் மருமகள் துர்காவதியின் ஒவ்வொரு மூச்சும் இனிமேல் தாய் நாட்டின் பாதுகாப்புக்கும் முன்னேற்றத்திற்கும் அர்ப்பணிக்கப்படும். என்னை ஆசீர்வதியுங்கள்.
2: ராஜமாதா, ராஜமாதா.
4: என்ன விஷயம் ஆதர் சிங்?
2: ராஜமாதாவே, மால்வாவின் மியான் பாஜ் பகதூர் கான் நம் மீது படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறாராம்.
4: என்ன, பாஜ் பகதூர் படையெடுத்து வருகிறானா? அவன் தந்தையின் 40ஆம் நாள் சடங்கு கூட முடிந்திருக்காது. அவனுடைய தந்தை சுஜாத் கானின் கல்லறை மண் கூட இன்னும் உலர்ந்து இருக்காது. அதற்குள் ஏன் இந்த மண்ணாசை? துர்காவதி மகளே, எழுந்திரு. நீ மன்னர் தல்பத் ஷாவின் விதவி மனைவி அல்ல. இப்பொழுது நீ கர்கா நாட்டின் ராணி, ராணி துர்காவதி.
0: பெண் என்றவுடன் எளிதில் வென்று விடலாம் என்று நினைத்து விட்டானா? நான் பெண் புலி என்பதை அவனுக்கு காட்டுகிறேன். ஆதார் சிங் அவர்களே, உடனடியாக படையை தயார்படுத்துங்கள். சௌராகர் கோட்டைக்கு வரும் வழியில் உள்ள பள்ளத்தாக்கே நமக்கு ஏற்ற இடம். பாஜ் பகதூர் பள்ளத்தாக்குள்ளே நுழைந்தவுடன் வில்லாளிகளை மலை உச்சியிலிருந்து அம்புகளை எய்ய சொல்வேன். அதன் பிறகே போரை துவக்க வேண்டும். அம்புகள் எங்கிருந்து வருகின்றன, எந்த திசையிலிருந்து வருகின்றன என்று தெரியாமல் அவர்கள் திகைத்து நிற்கும் நேரத்தில் சரமாரியாக அம்புகளையும் ஈட்டிகளையும் எரிந்து அவர்களை மிரள வைத்து நாலாபுரமும் சிதறி ஓடும்படி செய்ய வேண்டும். புறப்படுங்கள்.

0: பாஜ்பகதூரும் அவனது மெய்காப்பாளர்கள் சிலரும் பதுங்கி இருக்கிறார்கள். தாங்கள் உத்தரவிட்டால்?
1: வேண்டாம் மாதர் சிங் அவர்களே, வேண்டாம். அவர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம். நமது முன்னோர்கள் பாதுகாத்து வந்த போர் மரபை நாம் குலைக்க வேண்டாம். பாஜ்பகதூரை என் முன்னால் அழைத்து வர வேண்டாம். நீங்களே எச்சரிக்கை செய்து அனுப்புங்கள். அண்டை தேசத்து அரசனிடம் பகை கூடாது.
0: உத்தரவு ராணியாரே, அப்படியே செய்கிறேன்.
2: ராணி துர்காவதி, வெற்றி கொடி ஏந்தி வரும் வீர மகளே,
3: வா மகளே. துர்காவதி, பாஜ்பகதூரை ஏன் விடுதலை செய்தாய்?
1: அவனை மன்னித்து நம் குல தர்மத்தை காத்திருக்கிறோம். அவன் கொடூரமாக நடந்து கொண்டால் நாமும் அதற்கேற்ற பதிலை அளிப்போம்.
3: ஆதர் சிங், ராணி உடன்கட்டை ஏறப்போகிறார் என்ற வதந்தியை பரப்பியது யார்? விசாரணையில் ஏதாவது தெரிய வந்ததா? ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் ஆதர் சிங்?
0: மன்னிக்கவும் ராஜமாதா, இவை அனைத்தும் இளவரசர் சந்தர்சாவின் உத்தரவின் பேரில் தான் நடந்துள்ளது.
3: மூத்த சகோதரனின் மரணத்திற்கு பிறகு சந்திரஷாவின் இந்த செயல் எதற்காக? இப்பொழுது புரிந்து விட்டது, அவனுடைய இந்த ஆசை ஒருபோதும் நிறைவேறாது.
0: ஆம் ராஜமாதா.
3: நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மாதர் சிங். நாளை இளவரசர் வீர நாராயணனை அரியணையில் அமர்த்தும் நேரத்தில் சந்திரஷா ஏதேனும் சூழ்ச்சி செய்தால் உடனடியாக அவனை கைது செய்யுங்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலமாக இருக்கட்டும்.
0: அப்படியே ஆகட்டும் ராஜமாதா. ராஜமாதா பத்மாவதி வாழ்க! ராணி துர்காவதி வாழ்க! இளவரசர் வீரநாராயணன் வாழ்க! ராஜமாதா, இளவரசருக்கு இப்போது மணிமுடி சூட்டலாம்.
4: நிறுத்துங்கள். எனது அண்ணன் மன்னர் தல்பக்ஷாவிற்கு பிறகு இந்த அரியணையில் அமரும் உரிமை அவருடைய தம்பியாகிய எனக்கு மட்டுமே உண்டு, வேறு யாருக்கும் இல்லை. இளவரசர் வீரநாராயணன் இன்னும் சிறுவன்தான். நாடாளக்கூடிய பக்குவம் அவனுக்கு இல்லை.
3: இல்லை மகனே சந்திரஷா, இல்லை. அரியணையில் வீரநாராயணன் தான் அமர்வான்.
4: அப்படியானால் நாட்டை பாதுகாப்பது யார்? ஆட்சி பொறுப்பை ஏற்க போவது யார் அம்மா?
3: என்னை அம்மா என்று அழைக்காதே, ராஜமாதா என்று அழை. நாட்டின் பொறுப்பை ராணி துர்காவதி ஏற்றுக்கொள்வார். அந்த தகுதியும் திறமையும் அவருக்கே உண்டு. நீ கேளிக்கைகளில் மூழ்கி இருந்த போது மியான்பாஜ் பகதூரை தனது தலைமையில் படையுடன் தோற்கடித்து நாட்டை காப்பாற்றியது ராணி துர்காவதி. துர்காவதியின் வழிகாட்டுதலின் படி வீரநாராயணன் ஆட்சி புரிவான்.
4: எதுவாக இருந்தாலும் ஒரு பெண் நாட்டை ஆள்வதும் போர்க்களத்தில் போர் புரிவதும் நமது பாரம்பரியம் அல்ல ராஜமாதாவே. விதவை அன்னை மரியாதையுடன் திரைமறைவில் தான் இருக்க வேண்டும். திரைக்கு வெளியில் வருவதே தவறு. மேலும் ஒரு பெண் போல் எப்போதும் முக்காடு அணிவதில்லை. ஒரு அரசு குடும்பத்து பெண்ணாக இருப்பதே அவருக்கு நல்லது.
1: இல்லை குழந்தனாரே, இல்லை. நான் ஒருபோதும் திரைமறைவில் இருக்கவும் மாட்டேன், முகத்திரை அணியவும் மாட்டேன். தேவைப்பட்டால் ஆண் வேடம் கூட அணிவேன். நான் இனி உங்கள் அண்ணி அல்ல, ராணி துர்காவதி. பெரிய பொறுப்புகளை ஏற்கும் போது சில பழைய விதிமுறைகள் மாறித்தான் ஆக வேண்டும் குழந்தனாரே.
4: இவற்றையெல்லாம் நான் சகித்துக் கொள்ள மாட்டேன். நான் மகாராஜா சங்கிராம் ஷாவின் மகன்.
1: நானும் மகாராஜா சங்கிராம் ஷாவின் மருமகள் தான் என்பதை நீங்களும் மறந்து விடாதீர்கள்.
4: ராஜமாதாவே, அன்னியார் கூறுவதை கேட்டீர்களா? என்னை அரியணையில் அமர்த்தாவிட்டால் நாட்டிலும் படையிலும் கிளர்ச்சி ஏற்பட்டால் என்னை குறை கூறக்கூடாது.
3: அப்படியா? யார் கிளர்ச்சி செய்ய போகிறார்கள்? நானும் பார்த்து விடுகிறேன். மந்திரி ஆதார் சிங்.
0: உத்தரவு ராஜமாதா. இளவரசர் சந்திரஷா அவர்களே, அவ்வாறு எதுவும் நடக்க விட மாட்டோம். மன்னர் தல்பத் ஷா மறைவுக்கு பிறகு ராஜமாதாவின் ஆணையை பின்பற்றுவது முழு கர்கா ராஜ்யத்தின் கடமையாகும். கர்கா நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு ராணி துர்காவதியே நாட்டை திறமையாக ஆள முடியும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவை எதிர்ப்பவர் எவராயினும் அவர் கர்கா ராஜ்யத்திற்கும் ராஜவம்சத்திற்கும் எதிரியாகவே கருதப்படுவார். வீரர்களே, சந்திரஷாவையும் அவரது ஆதரவாளர்களையும் கைது செய்யுங்கள்.
1: வீர நாராயணனின் மணிமுடி சூட்டு விழா தொடர்ந்து நடைபெறட்டும்.
5: ராஜமாதா
2: வாழ்க! வாழ்க!
5: ராணி துர்காவதி
2: வாழ்க! வாழ்க!
5: மன்னர் வீர நாராயணன்
2: வாழ்க! வாழ்க!

0: பேரரசே, கோண்ட்வான் நாட்டின் மகாராணி துர்காவதி பாஜ் பகதூரை தோற்கடித்துள்ளார். அது மட்டுமல்ல, அவரை மன்னித்து விட்டுவிட்டாராம். இப்போது எல்லா இடங்களிலும் ராணி துர்காவதியின் வீரமும் அவரது பெருந்தன்மையும் தான் பேசப்படுகின்றன.
1: என்ன வீரமாம் பெருந்தன்மையாம்! பீர்பால், அவளுடைய வீரமும் பெருமையும் எனக்கு மகிழ்வை தரவில்லை. விஜயநகரம் வரையில் எனது கொடி பறக்க வேண்டும். சரி, அதை பிறகு பார்த்துக் கொள்வோம். இப்பொழுது மேவாரின் ராணா பிரதாப்பையும் கர்கா நாட்டின் இந்த விதவை துர்காவதியையும் வென்று அவர்களது தேசத்தை நமது பேரரசுடன் இணைக்க வேண்டும்.
0: பேரரசே, கர்கா ஒரு சிறிய அமை

0: இப்பொழுது மேவாரின் ராணா பிரதாப்பையும் கர்கா நாட்டின் இந்த விதவை துர்காவதியையும் வென்று அவர்களது தேசத்தை நமது பேரரசுடன் இணைக்க வேண்டும்.
1: பேரரசே, கர்கா ஒரு சிறிய அமைதியான ராஜ்யம். அவர்களால் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை பேரரசே.
0: கர்காவிலிருந்து நமக்கு ஆபத்து ஏதும் வராமல் இருக்கலாம், அது அல்ல விஷயம். வருங்காலம் என்னை மாவீரன் அக்பர் என்று அழைக்க வேண்டுமானால் எனது தலைமையை அனைவரும் ஏற்க வேண்டும். இல்லாவிடில் போர் முனையில் அவர்களை நான் சந்திக்க நேரிடும்.
1: ஆமாம் பேரரசே, ஆனால்
0: ஆனால் என்ன ஆனால்? மக்கள் இன்னும் என்னை ஒரு சிறுவனாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு விரல் பிடித்து நடக்க கற்றுக் கொடுத்தது பைராம் கான் என்று கூறுகிறார்கள். அதை நான் மறுக்கவில்லை. இன்று எனக்கு யாருடைய தேவையும் தேவையில்லை. பைராம் கான் உதவியின்றி இந்த அக்பரால் இந்த பேரரசை வழிநடத்த முடியும் என்பதை நான் எவ்வாறு நிரூபிப்பது பீர்பால்?
1: தங்களது தலைமையை மற்ற அரசர்கள் ஏற்க மறுத்தால்
0: மண்ணோடு மண்ணாக்கி விடுவேன், கூடவே அவர்களது பெயரையும்.
2: பேரரசே, மால்வா அரசர் பாஜ் பகதூர் தங்களை சந்திக்க விரும்புகிறாராம்.
0: என்ன பாஜ் பகதூரா, துர்காவதியிடம் தோற்றுவிட்டு என்னை சந்திக்க வந்திருக்கிறாரா? இல்லை இல்லை, ஏதாவது போர் உதவி கேட்கத்தான் வந்திருப்பார். ஆமாம் பீர்பால், இந்த மால்வா எங்கே இருக்கிறது?
1: மால்வா கர்காவுக்கு வடமேற்கு மூலையில் இருக்கிறது பேரரசே.
0: அப்படியானால் துர்காவதிக்கு எதிராக ஏதாவது ஆலோசனை சொல்லத்தான் வந்திருப்பார். இங்குள்ள அரசர்களுக்கு மற்ற அரசர்களின் மீது ஏன் இவ்வளவு பொறாமை? அவரை உள்ளே வரச் சொல்லுங்கள் பீர்வால்.
3: பேரரசர் அக்பர் பாதுஷா புகழ் மேன்மேலும் உயரட்டும்.
0: அமருங்கள் பாஜ் பகதூர், நீங்கள் எதற்காக இங்கு வந்துள்ளீர்கள்?
3: பேரரசே, கோண்டுவானா நாட்டின் ராணி துர்காவதி பதவி ஏற்றதிலிருந்து அண்டை தேசங்கள் மீது போர் தொடுக்கும் செயலில் ஈடுபட்டு வருகிறார் பேரரசே.
0: அது எங்களுக்கும் தெரியும். வேறு ஏதாவது புதிய செய்தி உண்டா?
3: ஆம் பேரரசே, ஆம். எங்கள் நாடு மட்டுமல்ல, அண்டை நாடுகளும் அச்சத்தில் இருக்கின்றன. அவர் எந்த நேரத்திலும் யார் மீதும் படையெடுக்கலாம்.
0: நீர் சொல்வது உண்மையாக இருந்திருந்தால் அவர் இந்நேரம் உங்கள் நாட்டையும் அவர் நாட்டோடு இணைத்திருக்க வேண்டுமே, இல்லையா பேர்வால்?
1: தாங்கள் கூறியது முற்றிலும் சரிதான் பேரரசே.
3: இல்லை பேரரசே, இல்லை. தனது ராஜ்யத்தில் 6 குளங்களை வெட்டி மக்களிடம் நல்லுறவை ஏற்படுத்தி தன்னை உயர்ந்த ஒரு அரசியாக காட்டிக்கொள்ள விரும்புகிறார் ராணி துர்காவதி. ஒன்று சொல்லட்டுமா பேரரசே? உண்மையில் அவர் முகலாய பேரரசை கைப்பற்ற திட்டமிட்டு வருகிறார்.
0: அப்படியா? அவருடைய சிறு படையை வைத்து முகலாய பெரும்படையை தோற்கடித்து விடலாம் என்றா நினைக்கிறார்
3: பேரரசே? ராணி துர்காவதிக்கு தன்னுடைய வலிமையின் மீது அளவில்லாத நம்பிக்கை உண்டு. இரண்டாவதாக, மக்களின் ஆதரவும் அதிகமாக இருக்கிறது அவருக்கு. மூன்றாவதாக, அவரிடம் ஒரு சிறந்த யானையும் ஆலோசகரும் இருக்கிறார்கள்.
0: ஓ, உங்களுக்கு போரில் தோற்ற அனுபவம் ஞாபகத்திற்கு வருகிறதா? அப்படியானால் ஒன்று செய்வோம், அந்த இருவரையும் நமது அரண்மனைக்கு வரும்படி உத்தரவு அனுப்புங்கள். பீர்பால், பீர்பால், என்ன ஆயிற்று உமக்கு? ஏன் இப்படி அமைதியாக இருக்கிறீர்?
1: பேரரசே, ராணி துர்காவதி தன்னுடைய அறியாமையால் தங்களின் உத்தரவுக்கு மரியாதை செலுத்தாமல் இருந்து விடுவாரோ என்ற அச்சம் உள்ளது பேரரசே.
0: அப்படியானால் இன்னும் நல்லதாக போய்விட்டது பீர்பால். கர்கா நாட்டை நசுக்குவதற்கு நமக்கு நேரடி காரணம் கிடைத்து விடும் அல்லவா? மகத்தான ஹிந்துஸ்தானின் இன்னொரு மகத்தான அரசின் மகத்துவம் நிரூபிக்கப்படுவதற்குள் அதற்கு முடிவு கட்டி விடுவோம் என்று நான் சொல்வது.

0: பேரரசர் அக்பர் கொடுத்தனுப்பிய செய்தியுடன் ஒரு தூதர் வந்திருக்கிறார். அவர் கையில் துணியால் மூடப்பட்ட ஒரு தட்டும் உள்ளது.
1: முகலாய பேரரசரின் தூதரா? அவரை உள்ளே அழைத்து வாருங்கள்.
2: மகாராணியாரே, உங்கள் யானை சர்மனையும் ஆலோசகர் ஆதார் சிங்கையும் டெல்லி அரசவைக்கு அனுப்புமாறும் கூறியுள்ளார். மேலும் பேரரசர் அக்பர் உங்களுக்காக ஒரு பரிசை அனுப்பியுள்ளார்.
1: அது சரி, இந்த தட்டில்.
3: மகாராணி, இது தங்கத்தால் செய்யப்பட்ட கூண்டு போல் தெரிகிறதே.
1: ஆம் ஆதார் சிங் அவர்களே, இது தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரகாசமான கூண்டு. அதாவது ஒரு பெண்ணின் வேலை ராஜ்யத்தை ஆட்சி செய்வதோ அல்லது போர்க்களத்தில் இறங்குவதோ அல்ல, அரண்மனைக்குள் இருப்பதுதான் என்று மறைமுகமாக பேரரசர் கூறியுள்ளார். தூதரே, நீங்கள் விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுங்கள். எங்களுடைய பதிலையும் பரிசையும் எடுத்துக்கொண்டு செல்லலாம்.
2: உங்கள் ஆணைப்படியே மகாராணியாரே.
1: ஜலாலுதீன் அக்பர் எவ்வளவு துணிச்சலாக நடந்து கொண்டிருக்கிறான் பாருங்கள். என் பிரியமான சர்மன் யானையையும் உங்களையும் அவனது அரண்மனைக்கு அனுப்ப வேண்டுமா?
3: ஆமாம் மகாராணியாரே, அவர் எப்போதும் இப்படித்தான் செய்கிறார். பலவீனமான நாடுகளை அச்சுறுத்துவதையே வழக்கமாக கொண்டிருக்கிறார் மகாராணி.
1: ஜலாலுதீன் அக்பர் இந்த கூண்டை அனுப்பியதன் மூலம் நாம் அவனது ஆட்சிக்கு கீழ்ப்படிந்து விட வேண்டும் என்பதையே தெரிவிக்க விரும்புகிறான். என்னை ஒரு தங்க கூண்டில் அடைக்கப்பட்ட பறவையாக மாற்ற நினைக்கிறான்.
3: நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீர்கள் மகாராணியாரே.
1: வீரனே, அந்த முகலாய தூதரை மீண்டும் இங்கே அழைத்து வாருங்கள்.
0: உங்கள் ஆணைப்படியே
2: மகாராணியாரே.
1: இப்பொழுது நீங்கள் செல்லலாம். உங்கள் பணி முடிந்து விட்டது. உங்கள் பேரரசரிடம் சொல்லுங்கள், நாங்கள் யாருக்கும் அடிமை அல்ல. ஆம், அவர் அனுப்பிய இந்த அபூர்வமான பரிசுக்கு உரிய பதிலை நாங்களே விரைவில் அனுப்புவோம் என்று சொல்லுங்கள்.
3: நாம் அமைதியாக இருந்தால் அதையே நமது கோழைத்தனமாக ஜலாலுதீன் அக்பர் எடுத்துக்கொள்ளக்கூடும் மகாராணி.
4: உண்மை ஆதார் சிங், முற்றிலும் உண்மை. சரி துர்காவதி, அவருக்கு என்ன பதில் அனுப்ப போகிறோம்?
1: அனுப்புவோம் அனுப்புவோம், நாமும் அனுப்புவோம். அவனுக்கு பருத்தி அடிக்கவும் நூல் நூற்கவும் பயன்படும் தங்கத்தாலான ஒரு பிஞ்ஞானை அனுப்புவோம். அதுவும் தூய தங்கத்தில் செய்யப்பட வேண்டும்.
4: அது சரி துர்காவதி, அதை டெல்லிக்கு கொண்டு செல்வது யார்?
3: நீங்கள் விரும்பினால் நானே கொண்டு செல்கிறேன் மகாராணி.
1: சபாஸ், அதை கொண்டு செல்ல நீங்கள் தான் சரியான ஆள். அந்த திமிர் பிடித்தவனிடம் இந்த பிஞ்ஞானை அனுப்பியதன் உண்மையான அர்த்தத்தையும் விளக்க வேண்டும் அல்லவா? பரிசு தயாரானவுடன் நீங்கள் கொண்டு செல்லலாம் மாதர் சிங் அவர்களே. புறப்படுங்கள்.

0: இந்துஸ்தானின் பேரரசர், தெய்வ அருளால் ஆட்சி செய்பவர் ஜலாலுதீன் முகம்மது அக்பர் வருகிறார், வருகிறார், வருகிறார். பேரரசரின் புகழ் உயர்ந்து நிலைக்கட்டும். கர்கா ராஜ்யத்தின் அமைச்சர் ஆதர் சிங் வந்துள்ளார். தங்களை சந்திக்க விரும்புகிறார் பேரரசே.
1: அவரை உள்ளே அழைத்து வாருங்கள்.
2: பேரரசருக்கு வணக்கம்.
1: நீதான் ஆதர் சிங்கா?
2: ஆம் பேரரசே.
1: உன்னை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன்.
2: தாங்கள் எங்கள் மகாராணியாருக்கு ஒரு பரிசு அனுப்பியிருந்தீர்கள். அதற்கு பதிலாக அவரும் தங்களுக்காக இந்த சிறப்பு பரிசை அனுப்பியுள்ளார்.
1: அப்படி என்ன பரிசோ? என்ன இது?
2: இது ஒரு பிஞ்சனா பேரரசே. பருத்தியை அடித்து மென்மையாக்கவும் நூல் தயாரிப்பதற்கு முன் அதை சீர்படுத்த பயன்படும் கருவி.
1: பின்னாவா? அதுவும் தங்கத்திலா? பீர்வால், இதன் பொருள் என்ன? பீர்வால்!
3: பேரரசே, மகாராணி துர்காவதியின் கருத்து என்னவென்றால், நீங்கள் கர்கா நாட்டின் மீது போர் தொடுத்தால் அவர்கள் உங்களை சிறைபிடித்து விடுவார்கள் என்பதே அதன் பொருள். மேலும் பேரரசே, சிறை கைதிகளுக்கு பருத்தி அடிக்கும் வேலையே கொடுக்கப்படும். உங்களுக்கும் அதுவே கிடைக்கலாம்.
1: இவ்வளவு துணிச்சலா? நீங்கள் வந்த வேலை முடிந்து விட்டது. உடனே நீங்கள் உங்கள் தேசத்திற்கு இப்போது செல்லலாம்.
2: உத்தரவு பேரரசே.

0: ஆசப் கான், ஆசப் கான், இன்னும் 15 நாட்களுக்குள் போருக்கு தயாராகுங்கள். கோண்ட்வானாவின் மீது படையெடுங்கள். சௌராகர் கோட்டையை நமது ராஜ்யத்துடன் இணைக்க வேண்டும்.
1: அப்படியே நடக்கும் பேரரசே.
2: என்ன, திரும்பி வந்து விட்டீர்களா ஆதார் சிங்? நம்முடைய பிஞ்சனா ஜலாலுதீன் அக்பருக்கு எப்படி இருந்தது?
3: மகாராணியாரே, அதை பார்த்தவுடன் அக்பர் கோபமாகிவிட்டார். ஆசப் கானுக்கு கர்கா நாட்டின் மீது படையெடுக்க உத்தரவிட்டு உள்ளதாகவும் அவரும் படைகளுடன் போருக்கு கிளம்பி விட்டதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது.
2: ஆதர் சிங் அவர்களே, படை தளபதி அர்ஜுன் தாஸ் அவர்களே, இதுவரை நாம் சந்தித்த போர்கள் அனைத்தும் நமது அண்டை தேசத்துடனானவை. ஆனால் நாளை நாம் சந்திக்க போவது பேரரசர் அக்பருடைய பெரும் படையை. நமது படையோ சிறியது. சமயோஜித புத்தியும் சாதுரியமும் இருந்தால் மட்டுமே நாம் இப்போரில் வெல்ல முடியும். புரிந்ததா?
3: ஆணையிடுங்கள் மகாராணி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
2: இம்முறை அக்பர் படையை நாராய் பள்ளத்தாக்கில் எதிர்கொள்ளலாம் என நினைக்கிறேன். புறப்படுங்கள்!

0: சிங் அவர்களே, இன்றைய போரில் ஆசப்கான் படைக்கு நமது படை அதிகம் சேதம் விளைவித்தது. ஆனால் அவனது படை பெரியது. பீரங்கி குண்டுகளும் ஆயுதங்களும் ஏராளமாக வைத்துள்ளனர். ஆகையால் தந்திரத்தால் தான் ஆசப்கானை வீழ்த்த முடியுமே தவிர, நேருக்கு நேர் சண்டையிட்டு ஆசப்கானை வீழ்த்துவது சிரமம் என்று நினைக்கிறேன்.
1: மகாராணிக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. எதிரியை இரவிலே தாக்குவது போர் தர்மம் அல்ல, அது நமது குலத்திற்கே இழிவை தேடித்தரக்கூடிய செயல்.
0: படைத்தலைவர்களே, படை வீரர்களே, இரவு தாக்குதல் நல்லதா அல்லது நாளை தாக்குவோமா?
2: மகாராணியாரே, மலைகளில் ஏறி இறங்கி சண்டையிட்டுள்ளோம். வீரர்களுக்கு இரவு கொஞ்சம் ஓய்வு தேவை. இரவில் போர் புரிய சென்றால் நாளை அவர்கள் திறன் குன்றிவிடும். நம்மிடம் குறைவான படைகளே இப்பொழுது உள்ளது. இன்று போல நாளையும் வீராவேசமாக போரிடுவோம். வெற்றி நமதே.
3: வீரர்களே, கோன்புவான வீரர்கள் கொரில்லா முறையில் தாக்குதல் நடத்துகிறார்கள். படை தளபதி அர்ஜுன் தாசும் வீர நாராயணனும் காயம் பட்டாலும் கூட போர் வீரர்கள் உத்வேகத்துடன் போராடுகிறார்கள். ராணியை வீழ்த்திவிட்டால் அவரது படை பின்வாங்கிவிடும். ராணி துர்காவதியை வீழ்த்துவது எப்படி? ஏதாவது வழி தெரிகிறதா என்று பாருங்கள்.
4: படை தளபதி ஆசப் கான் அவர்களே, ராணி துர்காவதி மலையின் உச்சியில் தனது சர்மன் யானையின் அம்பாரியிலிருந்து அம்புகளை எய்து படையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். பீரங்கி குண்டை அங்கு வரை எரிய முடியவில்லை. மலை முழுவதும் அவரது படைகள் அவரை பாதுகாக்கின்றன. அவரை தாக்க வேண்டுமென்றால் வில்லாளிகளை வைத்து அம்பு எய்து தாக்குவதற்கு வாய்ப்புண்டு.
3: திறமையான வில்லாளிகளை கூப்பிடுங்கள். ராணி துர்காவதி வீழ்ந்து விட்டார். பெரும் படையுடன் அவரை மட்டும் முற்றுகையிட்டு தாக்குங்கள். கோண்டுவானா வீரர்களை ஒருவரையும் விடாதீர்கள். ராணி துர்காதியை விடாதீர்கள். உயிரோடு விடக்கூடாது.
5: மகாராணியை போர்க்களத்திலிருந்து அப்புறப்படுத்துங்கள். அவருக்கு வேண்டிய மருத்துவ உதவிகளை செய்யுங்கள். நான் போரை வழிநடத்துகிறேன்.
6: ராணி அவர்களே, எழுந்திருக்க முயல வேண்டாம். தங்கள் கழுத்தில் அம்பு பலமாக

0: தைத்துள்ளது. வீரர்களே, பாதுகாப்பு வளையம் அமையுங்கள். மகாராணியை பாதுகாப்பாக பல்லக்கில் ஏற்று கோட்டைக்கு எடுத்துச் செல்லுங்கள்.
1: நான் கோட்டைக்கு திரும்பி செல்வதா? நான் போர்க்களத்தை விட்டு செல்ல மாட்டேன். என் கடைசி மூச்சு வரை போராடுவேன். இந்த ஜலாலுதீன் அக்பருக்கு அவன் யாரை எதிர்கொண்டான் என்பதை தெரியப்படுத்தியே தீர்வேன்.
0: மகாராணி, முகலாயப்படை முன்னேறி வருகிறது. மகாராணியே, நீங்கள் பாதுகாப்பாக நமது பாதுகாவலர்களுடன் அரண்மனைக்கு திரும்புங்கள்.
1: போர்க்களத்தில் இருந்து என்னை புறமுதுகிட்டு ஓடச் சொல்கிறீர்களா? எதிரிகளின் சிறையில் அவமானத்துடன் காலம் கடிப்பதை விட பெருமையுடன் இறப்பதே மேல். ராணி துர்காவதி இதுவரை தோல்வியை சந்தித்தது இல்லை. என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதுதான் உங்கள் விருப்பமா? நான் போர்க்களத்தை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். ஆதார் சிங், உங்களது குருவாளை கொடுங்கள்.
0: மகாராணியாரே, மகாராணியாரே, இந்த தவறை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். மகாராணியாரே, மகாராணியாரே,
1: கொடுங்கள். ஆதார் சிங், கொடுங்கள். கர்காவின் மகள் தனது முடிவை தானே தேடிக்கொள்வாள், தானே தேடிக்கொள்வாள்.
0: மகாராணி விடுங்கள், மகாராணி விடுங்கள். மகாராணி,
1: எனது முடிவை நானே தேடிக்கொள்கிறேன். சிங் அவர்களே, நான் எப்பொழுதும் நம்பிய ஒன்று உண்டு. வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையில் உண்மையில் எந்த சுவரும் இல்லை. மரணமும் கூட இதுவும் அழியாத வாழ்க்கையின் ஒரு சிறிய பகுதிதான். என் தாய் நாடு, என் கர்காவின் மண்ணே, உனக்கு என்றென்றைக்கும் வெற்றி உண்டாகட்டும். ஜெய் மகாதேவ், ஜெய் மகாதேவ், ஜெய் மகாதேவ்.
0: மகாராணி, மகாராணி, மகாராணி.
2: ராணி துர்காவதி, அகில பாரத நாடகம். மூலக்கதை ஹிந்தியில் யோகேஷ் திரிபாதி, தமிழில் மொழிபெயர்த்தவர் கே பேராட்சி. நாடகத்தில் பங்கேற்றோர் எஸ் பவானி, கே வெங்கடேஸ்வரி, எல் சுப்பிரமணியன், எஸ் முத்துக்குமார், எம் சின்னதுரை, கே காளிமுத்து, டி விஜய் ஸ்ரீனிவாசன் ஆகியோர். அமைப்பில் உதவி பி உஷா, அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
3: தொடர்வது டெல்லி அஞ்சல்.
4: ये आकाशवाणी है. रविवासरीय अखिल भारतीय संगीत सभा में आज रात प्रस्तुत है गिटार वादन. कलाकार हैं रितम सरकार. केवल 9 वर्ष की आयु में आपने संगीत की तालीम लेने की शुरुआत की और आपके पहले गुरु थे प्रसिद्ध सितार वादक श्री श्यामल चट्टोपाध्याय. आगे चलकर आपने दिग्गज गिटार वादक पंडित देवाशीष भट्टाचार्य से प्रशिक्षण प्राप्त किया. आपकी कलात्मकता केवल गिटार तक ही सीमित नहीं रही, बल्कि तबला, सरोद, गायन और योग आधारित सांगीतिक प्रस्तुतियां भी आपकी पहचान बनी. आकाशवाणी और दूरदर्शन के एक रीड के कलाकार रितम सरकार ने संगीत की राष्ट्रीय और राज्य स्तर पर दी जाने वाली छात्रवृत्तियां भी प्राप्त की हैं। रितम सरकार अखिल भारतीय संगीत समारोहों के साथ साथ बंगाल के संगीत सम्मेलनों में भी भाग लेते रहते हैं. आप एक ऐसे गिटार वादक हैं जिन्होंने संगीत के विभिन्न सम्मेलनों तथा कार्यक्रमों के अलावा संगीत की कार्यशालाओं में भाग लेने और व्याख्यान देने के लिए देश और विदेश की यात्रा की. यही नहीं, आप कैंसर से पीड़ित वंचित बच्चों की सहायता हेतु आयोजित सामाजिक निधि संग्रह कार्यक्रमों के साथ भी जुड़े हुए हैं. इसके अलावा शरीर के

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி மதியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், நேரம் 11 மணி. தமிழ்நாடு புதுச்சேரி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்று துவங்கி இம்மாதம் 20ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், குமரிமுனை சில பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை வேகம் கொண்ட பலத்த சுழற்காற்று இந்த பகுதிகளில் வீசக்கூடும் என்பதால் இப்பகுதி மீனவர்கள் அறிவிக்கப்பட்ட நாட்களில் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவாகிய அதிகள வெப்பநிலை 36.1 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.8 டிகிரி செல்சியஸ், காற்றின் ஈரப்பதம் 84%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவாகிய அதிகள வெப்பநிலை 37.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.9 டிகிரி செல்சியஸ், காற்றின் ஈரப்பதம் 72%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை இடி மின்னலுடன் கூடி மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். மதியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் நாளை காலை 11 மணிக்கு மாண்புமிகு குடியரசுத் துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாடு திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு. இந்த நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு இடம்பெறும். இனி மற்ற நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள், 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், காலை 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை. நாளும் அறிவோம்.

பேசாத தாள் பேசும் வரலாறு எழுதி வழங்கியவர் சித்ரா பாலாஜி அவர்கள். தமிழமுதம் வழங்குவோர் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள். 7/25 ஆரோக்கிய வாழ்விற்கு. பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி. சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 1வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம். 7:45 நகர்வலத்தில் குழந்தைகளை குறிவைக்கும் ஆரோக்கியமில்லா உணவு ஓஜி செங்குட்டுவன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8:00 8:30 திரைகாணம் ஒலிக்க கேட்கலாம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ். ஆதித்யா நாராயணன் அவர்களின் பாட்டு, எஸ். பி. அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், என். ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், நண்பகல் 12:10 சங்கீத சாரல். டாக்டர் எஸ். சுசித்ரா அவர்களின் பாட்டு, பி. ஞான்தேவ் அவர்கள் வயலின், எஸ். விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பழங்குடியினர் கிராம முன்னேற்ற இயக்கம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி மங்கள குரு கிருபா பஜன் மண்டலி உறுப்பினர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி முதற் பகுதி, அமைப்பு டாக்டர் கே. வித்யாவதி. 2:15 திரைகாணம் ஒலிக்க கேட்கலாம்.

0: நாளை பிற்பகல் 2:40 ஹிந்தி பாடம், ஆசிரியர் ஆர். கமலஜா அவர்கள், மாணவர் நைட்டிக் ஸ்ரீவத்சவா. 2:55 வானிலை, 5:30 திரைகானம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். நாளை மாலை 6:25, 6:55 இந்நேரங்களில் திரை இசை ஒலிக்க கேட்கலாம். 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம். அனுராதா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி 7வது பகுதி. அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை. திருவூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி. ஏ. விஜயசாந்தி அவர்களின் உரை. மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரைகானம். 9:30 குச்சேல சரித்திரம் இசைப்பேருரை. நிகழ்த்துவோர் நீடாமங்கலம் பி. அலமேலு அவர்கள், பரூர் எம். கே. அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஜே. கணேசன் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Abhineet Shukla. Union Home Minister Amit Shah has said that empowering the youth, poor, women and farmers is essential to achieving the goal of making India a fully developed nation by 2047. He said the Narendra Modi government is giving special attention to the welfare and development of these sections. Mr. Shah was addressing a program in Alwar, Rajasthan today after laying the foundation stones for and inaugurating development projects worth over 6,400 crore rupees across 17 districts of the state. He said the government has launched several initiatives for the welfare of farmers. He noted that from 2014 to 2026, the Modi government had introduced major schemes for farmers and continuously increased the minimum support price. Mr. Shah also highlighted the potential of the dairy sector to transform the rural economy. Vice President C.P. Radhakrishnan has called upon graduating students to use their knowledge, skills and innovation for nation building guided by the principle of nation first. Addressing the 22nd convocation of SRM Institute of Science and Technology at Kathankulathur near Chennai, the Vice President said, India's youth have a vital role to play in the country's journey towards Viksit Bharat by 2047.
2: Over the years, SRM Institute of Science and Technology has built an academic ecosystem that encourages interdisciplinary learning, creativity, entrepreneurship, and critical thinking. I am pleased to note SRM's growing emphasis on strategic technologies such as artificial intelligence, quantum technologies, semiconductor research, robotics, biotechnology, and